0: செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதி நுண்ணறிவு கொண்ட ஏஐ செயற்கை நுண்ணறிவை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற மனித ஆதரவு பேரணியில் பேசினார். ஏஐ வளர்ச்சி மனிதர்களை மீறிச் சென்று பேராபத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர் எச்சரித்தார். பல மில்லியன் வேலைகளும் பறிபோகும் என்றார் திரு சாண்டர்ஸ். ஆனால் ஏஐக்கு கட்டுப்பாட்டை விதிப்பதை அமெரிக்க மக்களவை நாயகர் மைக் ஜான்சன் நிராகரித்தார். அமெரிக்கா நிறுத்தினால் சீனா முன்னுக்கு சென்றுவிடும் என்று அவர் சொன்னார். அது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை பாதிக்கலாம் என்றார் அவர். நிறுவனங்களின் சுய பாதுகாப்பு தான் சரியான தீர்வு என்று திரு ஜான்சன் சொல்கிறார். ஏஐ மனிதனின் கதையை முடித்துவிடும் என்று சொல்வது வெறும் கட்டுக்கதை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக கட்டுப்பாடுகளை விதிக்க பரிந்துரைக்கவிருக்கிறது. பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும்படி பிரான்ஸ், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகள் ஐரோப்பிய ஆணையத்திடம் வலியுறுத்தி வருகின்றன. ஏற்கனவே ஆஸ்திரேலியா தடை விதித்த பின் ஐரோப்பிய நாடுகளும் அதை பின்பற்ற முற்படுகின்றன. ஐரோப்பா சமூக ஊடக தளத்தை கண்டு அஞ்சுகிறது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இன்று புதிய சட்டம் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல உலக நாடுகள் பிள்ளைகளை சமூக ஊடக பக்கத்திலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன. சிங்கப்பூரில் காற்று தரக்குறியீடு நேற்றோடு ஒப்பிடுகையில் சற்று மேம்பட்டிருக்கிறது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே ஆரோக்கியமற்ற நிலை நிலவுகிறது. நேற்று மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 154 தொட்டது. இன்று காலை அது 102. மற்ற வட்டாரங்களில் 75 86 இடைப்பட்டு காற்று தரம் மிதமாகவே உள்ளது. முயிஸ் எனப்படும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றத்தில் இணைய பாதுகாப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. எவலாஜிக் எனும் சிங்கப்பூர் மென்பொருள் நிறுவனம் நிர்வகிக்கும் மனிதவள நிர்வாக முறையில் சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அமைப்புகள் எவலாஜிக் நிறுவனம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பணியாற்றி வருவதாக முயிஸ் தெரிவித்தது. பொதுமக்களுக்கான சேவையோ அரசாங்க சேவைகளோ பாதிக்கப்படவில்லை என்று அது குறிப்பிட்டது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர், எத்தகைய தகவல்கள் கசிந்திருக்கலாம் போன்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. புகார் செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நடப்பதாகவும் காவல்துறை சிஎன்ஏவிடம் உறுதிப்படுத்தியது. அமெரிக்க அரசாங்கம் கடன் வாங்குவதற்கான செலவு கடுமையாக உயர்ந்திருக்கிறது. 10 ஆண்டுகால அரசாங்க பத்திரத்தின் வருமான விகிதம் 5% தாண்டியது. இது 20 ஆண்டில் இல்லாத உச்சம். அதனால் அமெரிக்க அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல மற்ற கடன்களுக்கான வட்டியும் உயரலாம். இதற்கிடையே மத்திய கிழக்கு எண்ணெய் பாதைகள் மேலும் தடைபடுவதால் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $105 கடந்தது. இன்று அமெரிக்க மத்திய வங்கி சந்திக்கிறது. வட்டி உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் ஊழியர்கள் ஏஐ பயன்படுத்த ஆண்டுக்கு $1.4 billion செலவு செய்கின்றனர். டெலாய்ட் கணக்காய்வு நிறுவனம் அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டது. 1/3 சாட் ஜிபிடி, கிளாட், கூகுள் ஜெமினாய், மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர். நிறுவனங்கள் அந்த கருவிகளை வழங்குவதற்கு முன்பே ஊழியர்கள் தங்கள் சொந்த செலவில் அவற்றை பயன்படுத்துவதாக ஆய்வு சொல்கிறது. ஏஐ பொறுத்தவரை முதலாளிகளை விட வேலை பார்ப்பவர்களே முன்னிலையில் இருப்பதாக அது கூறுகிறது. சுமார் 25,000 பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. ஜப்பானில் பல ஆண்டாக தொடர்ந்து மக்கள் தொகை குறைகிறது. ஆனால் மூத்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியிருக்கிறது. ஜப்பானில் 56 ஆண்டாக தொடர்ந்து 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்போது அந்த எண்ணிக்கை 107,000 அதிகம் என்று சுகாதார அமைச்சு சொல்கிறது. பெண்களே அதிகம். 100 வயதை கடந்தவர்களில் 94,000 அதிகமானோர் பெண்கள். 6 மாத ஈரான் போரில் அமெரிக்கா சுமார் $38 billion செலவு செய்திருக்கிறது. தீர்ந்து போன ஆயுதங்களை ஈடு செய்வதே பெரிய செலவு. அதற்கு மட்டும் சுமார் $22 billion செலவாகியிருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தகவல் தந்தது. இனி ஒவ்வொரு மாதமும் 2 முதல் 3 பில்லியன் டாலர் செலவாகலாம் என்று குறிப்பிட்டது. ஏவுகணை தற்காப்பு ஆயுதமே அதிகம் தீர்ந்து போனது, 1/3 தீர்ந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதை ஈடு செய்ய அமெரிக்கா பல்லாண்டுகள் அல்லாடும் என்று மதிப்பிடப்படுகிறது. விளையாட்டு காற்பந்து. இன்று காலை நடைபெற்ற கரபாவோ கிண்ண ஆட்ட முடிவுகள். வெஸ்டாம் ஃபுல்ஹாம் சந்தித்த ஆட்டத்தில் 3-2 என்று ஃபுல்ஹாம் வெற்றி பெற்றது. லியோபோல் 3-1 என்ற கோல் கணக்கில் டாட்டன்ஹாம் அணியை தோற்கடித்தது. இப்ஸ்விச் டவுன் ஆர்சனல் சந்தித்த ஆட்டத்தில் 4-2 என்று ஆர்சனல் வெற்றி பெற்றது. ரெடிங் பிராண்ட்ஃபர்ட் ஆட்டத்தில் 2-1 என்று பிராண்ட்ஃபர்ட் வென்றது.
1: சொல்லும் பொருளும் கோஸ்ட் கரையோரம். சிங்கப்பூரின் கரையோர பகுதிகளை பாதுகாக்கும் நீண்டகால திட்டங்களை அரசாங்கம் ஆராய்கிறது. கோஸ்ட் கரையோரம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
3: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
5: குட் பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: 12B திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரிஷ் ராகவேந்திரா மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்கள் சஜினி என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 8:13 ஆகிவிட்டது. இப்ப நான் வானலைகள்ல மட்டும் இல்லைங்க, பேஸ்புக் வாயிலாகவும் இல்லைங்க, டிக்டாக் வாயிலாக உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கேன். நான் என்ன செய்யறேன், தனித்தனியா ஸ்டூடியோல அதாவது ஒலி கூடத்துல அமர்ந்திருந்து என்ன செய்யறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க டிக்டாக் பக்கமாக வரணும். ஒலி 968 மீடியாகாப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். மென்மையான பாடல்களை இந்த காலை வேளையில நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய கருத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. கருத்து என்ன என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றேன். இப்ப வாங்க இன்றைய வானிலைய நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அது மட்டும் இல்ல, அவ்வப்போது நீங்க காற்றையும் எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிச்சிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: தாரணியின் இசையில் பார்வை ஒன்றே போதுமே. திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் இப்ப உங்களோட வானொலியிலையும் டிக்டாக் வாயிலாகவும் இணைஞ்சிருக்கேன். சரி, ஒரு தலைப்பை தொட்டு நான் உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இப்ப நீங்க வேலை இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சக ஊழியர் ஒருவர் உங்ககிட்ட வந்து யாரோ உங்களுக்கு பின்னால உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்வீங்க? உடனடியாக அந்த நபர்கிட்ட நேரடியா போய் ஏன் என்ன பத்தி நீ வந்து பின்னாடி பேசின அப்படின்னு கேப்பீங்களா, அல்லது அதை வந்து நீங்க புறக்கணிப்பீங்களா? இந்த சக ஊழியர் சொல்ற தகவலை நீங்க நம்புவீங்களா? இந்த மூன்று கேள்விகள் இதை தொட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க எனக்கு அனுப்பி வச்சிடணும். 9678898 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. குரல் பதிவை நீங்க பதிவு செய்யறதா இருந்தா நல்ல அமைதியான ஒரு இடத்துல இருந்து நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, சுருக்கமா உங்களுடைய குரல் பதிவுகளை வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
1: ஏன் அத்த சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679466649664

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 73 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 35 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 21 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: உங்களுக்காக ஒலித்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது உங்களுடைய சக ஊழியர் உங்ககிட்ட வந்து இன்னொருத்தர் உங்களை பத்தி உங்க பின்னாடி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த தகவலை வைத்து என்ன செய்வீங்க? அந்த செய்தியை நீங்க புறக்கணிச்சிருவீங்களா, அல்லது அந்த நபர்கிட்ட நேரடியா போய் எதுக்கு என்ன பத்தி பேசுன அப்படின்னு கேப்பீங்களா? முதல்ல இந்த தகவலை நீங்க நம்புவீங்களா இல்லையா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. யார் யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு நாம கேட்டுலாம்.
1: வணக்கம் சஜினிமா, ரொம்ப நல்ல தலை.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் இருங்க.
1: வணக்கம் சஜினிமா.
0: வணக்கம்மா,
1: ரொம்ப நல்ல தலைப்பு, ரொம்ப அருமையான தலைப்பு இது. நான் இத வந்து பகிர்ந்துக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன்.
0: சொல்லுங்க மல்லிகா.
1: என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என் பின்னாடி பேசுறாங்களா அதை பத்தி கவலையே பட மாட்டேன். எனக்கு தெரியும் இவங்க பேசுறாங்க, அதை பத்தி நான் வந்து மருத்துவம் பட மாட்டேன். ஏன்னா அதை போய் நான் நினைச்சு நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் கொண்டு வரணும் எனக்கு அவசியம். ஆனா அவங்க எப்போதுமே என் மூஞ்ச பாக்குறாங்களா, அவங்களுக்கு அந்த கில்ட்டி வரும் பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதை ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை பத்தி தானே பேசுறீங்க, பேசிட்டு போட்டிருக்கேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் அதை பத்தியும் வருத்தப்படுறேன். எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, என் பிள்ளைங்க இருக்காங்க, என் பேர பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ இதுதான் என் முக்கியம். என்னோட உலகமே எனக்கு இது போதும், என்னோட சுற்றி இருக்கிற என் சொந்தமே எனக்கு போதும். அவங்க பேசுறாங்களா, ஆனா நாளைக்கு அவங்களுக்கு அது ஒரு வார்த்தை வந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க அதை உணர்வாங்க. இதுதான் என்னோட தலைப்பு இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் சஜினிமா. அதுதான், வேற ஒண்ணு இல்ல. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. எப்போதுமே பின்னாடி பேசுறாங்களா, பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம மேலும் மேலும் ஏறுறோம் பார்த்தீங்களா. இன்னொன்னு, அவங்க பேசுறாங்க, அவங்களுக்கு ஏன் பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம். நான் ரொம்ப அழகா இருக்கேன்னா அது எனக்கு போதும். அதனாலதான் அவங்க பொறாமையா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம நம்மளோட இது நம்ம தான் பாத்துக்கணும்
0: கண்டிப்பா.
1: இல்லைன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது.
0: சரியா சொன்னீங்க மல்லிகா, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. பரமேசம் குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க.
2: வணக்கம் சஜினி, எப்படி இருக்கீங்க? பன்னீர்செல்வம் பேசுறேன்.
0: சொல்லுங்க
2: சஜினி. என்ன கேட்டீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். என்ன இருக்கு கேட்டு? இந்த மாதிரி ஒரு ஆள் பேசுவாங்க, ரெண்டு பேரும் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் கேட்க முடியுமா? ஆனா அது நேரம் வரும்போது கேட்பேன், உடனே கேட்க மாட்டேன். அதுக்கு இன்னும் நேரம் காலமா இருக்குல்ல, அது நல்ல சரியான இதை பார்த்து அதுக்கப்புறம் நான் கேட்பேன். அது என்னோட கருத்து.
0: சரி, நன்றி உங்களுடைய கருத்துக்கு. புவனாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப யாராச்சும் இந்த மாதிரி வந்து சொன்னாங்கன்னா நான் வந்து அதை பொருட்படுத்தவே மாட்டேன், அது உண்மையா இல்லையா அது பத்தி கவலையே கிடையாது, குலைக்கிற நாய்கள் கடிக்காது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வேலை இடத்துல மட்டும் இல்லைங்க, வெளி உலகத்திலயும் இது நடந்துகிட்டே இருக்கு. எனவே அவங்க பேசுறதா இருந்தா பேசிட்டு போட்டோம். இந்த கேள்விக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவனா. சிவா ரொம்ப கியூட் ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு. அதாவது, தூற்றுவோர் தூற்றட்டும், ஏசுவோர் ஏசட்டும்னு போய்கிட்டே இருக்கணும் சஜினி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வச்சிடலாம். உங்களுடைய சக ஊழியர் உங்ககிட்ட வந்து இன்னொரு ஊழியர் உங்களை பத்தி இந்த மாதிரி பின்னாடி பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு, நீங்க அந்த தகவலை நம்புவீங்களா?

0: அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? அந்த நபர் கிட்ட போய் நீ ஏன் பேசல அப்படின்னு நேரடியா கேப்பீங்களா, அல்லது புறக்கணிச்சிடுவீங்களா? உங்களுடைய கருத்துக்களை 9678898 என்ற எனக்கு அனுப்பி வச்சிருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. காரணம், வாகனங்கள் பழுதாகி உள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE டெம்பனிஸ் எவென்யூ 5 பிறகும், சிடிஇயை நோக்கி செல்லும் SLE TPE எக்ஸிட் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: வந்துருச்சு பீசா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரியர் சமைக்காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சாறு நிறைந்த ருசியான கோழி, நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் சொல்ல மறந்த கதை திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. கார்த்திக் பவதாரணி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: காலை வணக்கம் சஜினி.
0: வணக்கம் வணக்கம். எல்லாமே வேகமா ஓடிட்டு இருக்கு.
1: காலை வணக்கம் சஜினி.
0: வணக்கம்
1: சஜினி. நீங்க சொன்ன டாபிக் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா என் காதுல உள்ள சோ நான் கேட்க மாட்டேன். மத்தவங்க சொல்லி நான் போய் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் கண்ணால பாக்கல காதால கேக்கல. சோ சும்மா தலையாட்டிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்.
0: தலையாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்க, ஆனா தீர விசாரிக்கணுமா இல்லையா, தீர விசாரிப்பீங்களா இல்லையா, அதுதான் என்னுடைய கேள்வி. சரி, இவங்க வந்து யார் அனுப்பியிருந்தாங்கன்னா தேவகி, அவங்க வந்து மலேசியாவில இருந்து அவங்களுடைய கருத்தை அனுப்பியிருந்தாங்க. இன்னொரு நேயர் தேவி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபீஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கறது வந்து எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும், ஆனா நான் வந்து இக்னோர் பண்ணிடுவேன், நான் வந்து அதை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க தேவி. சில நேரங்கள்ல யாரு உங்ககிட்ட வந்து புறம் சொல்றாங்களோ, யாரு உங்ககிட்ட வந்து இந்த செய்தியை சொல்றாங்களோ, அவங்களே உங்களை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவி. காதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது வந்து செய்தியை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தர் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அந்த நபர்கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி பேசுனீங்க, இந்த மாதிரி பேசுனீங்களா இல்லையா, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்களோட வேலை செய்யணும், இந்த மாதிரி பின்னாடி நம்மளுடைய எண்ணத்துல வந்து இவங்க நம்மளை பத்தி பேசிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அமைதியான ஒரு மனக்குழப்பம் இல்லாம நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்ல இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஈஸியா எடுத்துக்க மாட்டேன், என்னை பத்தி நீங்க பின்னாடி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஈஸியா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். எனவே அந்த செய்தியை பொறுத்து இருக்கு. நான் அவங்க கிட்ட வந்து சில நேரங்கள்ல வந்து போய் கேட்கலாம், நேரடியா கேட்கலாம், அல்லது நான் புறக்கணிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு காதி. வசந்தா என்ன சொல்லிருக்காங்கன்னா இது மனித இயல்பு பா, மூவ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வசந்தா. ஜமுனாவும் என்ன சொல்லிருக்காங்கன்னா சமீபத்துல நானும் இதை அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்கேன் சஜினி, நிறைய பேரை வந்து நிறைய பேரை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து காசிப் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் வந்து ஏன் பேசுறாங்கன்னா, ஒண்ணு அவங்களுக்கு வந்து பொறாமையா இருக்கலாம், அல்லது கோபமா இருக்கலாம், அல்லது முதிர்ச்சி அவ்வளவு இல்லாத ஒரு நிலையில இருக்கலாம். எனவே அவங்க அந்த மாதிரி பேசுறதா இருந்தாங்கன்னா விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல நேயர்கள் நீங்க வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. எல்லா கருத்துக்களையும் ஒண்ணு ஒன்னா கேட்க நான் முயற்சி செய்யறேன். இப்போ வாங்க அன்பே சிவம் திரைப்படத்துல இருந்து வித்யாசாகரின் இசையில் பாடலை கேட்டு ரசிப்போமா. விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் பாடலோட வராங்க. கேட்டு மகிழ்ச்சிகள் இது உங்கள் வணக்கம் சிங்கே.

0: அன்பே சிவம் திரைப்படத்தில இருந்து வித்யாசாகரின் இசையில் உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது. விஜய் பிரகாஷ் சாதன சர்க்கம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான போக்குவரத்து தகவல் இதோ.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோட் நுழைவாயல் அங்கேயும் மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE KPE ECP எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தேன். அதாவது இந்த மாதிரி வேலை இடத்துல ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இன்னொருத்தர் உங்களை பத்தி பின்னாடி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தகவலை கேட்ட பிறகு நீங்க என்ன செய்வீங்க? உடனடியாக அந்த இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்க அவரை வந்து ஏன் இந்த மாதிரி பேசுனேன் அப்படின்னு நேரடியா கேட்பீங்களா, அல்லது அதை பத்தி கவலையே பட மாட்டீங்களா, அந்த தகவலை நீங்க நம்புவீங்களா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல நேயர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் நம்பவே மாட்டேன், அதை பத்தி கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் பல நேயர்களோ அது வந்து அந்த தகவலை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒருத்தர் என்ன பத்தி தப்பா பேசுறாரு அப்படின்னு இன்னொருத்தர் வந்து சொன்னார்னா, நான் கண்டிப்பா நேரடியா போய் கேட்டு இந்த மாதிரி தப்பா பேசுனீங்களான்னு அப்படிங்கிற தெளிவா நான் பெற்றுக்கொள்வேன். அப்படி அவங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி என் பின்னாடி பேசாதீங்க அப்படின்னு தெளிவா சொல்லிடுவேன். இது வந்து கோபத்தோட நான் சொல்றது கிடையாது, ஆனா வந்து பிற்காலத்துல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க பின்னாடி பேச முடியாது அப்படிங்கறதுக்காகவே அவங்க கிட்ட நான் வந்து இந்த மாதிரி சொல்லிடுவேன் அப்படின்னு பலரும் சொல்லியிருக்கீங்க. விங்கி வந்து ஒரு குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டலாம் வாங்க.
6: காலை வணக்கம். இந்த தலைப்பு கேட்கும் போது என்னோட நண்பர் சொன்ன ஒரு நகைச்சுவையான விஷயம், அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்க கூடாதுதான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கண்ணால கேட்டதையும் கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் நம்ப கூடாது, தீர விசாரிக்கிறது தான் நம்பணும் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி கூற்று சொல்லுது. ஆனா தீர யார்ட்டு விசாரிப்போம் அப்படின்னா, கண்ணால பார்த்தவங்கட்டையும் காதால கேட்டவங்கட்டி தான் விசாரிப்போம். அப்ப அதை மத்திய எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டாரு. அது சிந்திக்க வேண்டிய விஷயம்தான்
0: கண்டிப்பா.
6: ஆனா உங்களுக்கு எது சரியினப்படுதோ கிடைச்ச தகவல்களை வச்சு அதை நீங்க எடுத்துக்கிட்டு போகணும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து இதை சும்மா உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்னு இந்த
0: நன்றி வெங்கி. உங்களுடைய கருத்துக்கு நீங்க சொன்ன கருத்தும் வந்து உண்மையான ஒண்ணுதான். அதாவது தீர நாம கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும். இப்ப சில நேரங்களா நம்ம புறக்கணிச்சிடலாம், ஆனா தொடர்ந்து அவங்க இந்த மாதிரி நம்ம பின்னாடி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, தொடர்ந்து நமக்கு தகவல்கள் வழங்கப்பட்டதுன்னா, அப்ப எந்த நேரத்துல இப்ப ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, டூ மச் இஸ் டூ மச், எந்த நேரத்துல வந்து அப்பா போதும் இதுக்கு மேல முடியாது என்னால ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு போய் அந்த நபர்கிட்ட வந்து நீங்க அவர்கிட்ட வந்து நேரடியா நீங்க சந்திச்சு பேசி அந்த விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிருவீங்க. இந்த மாதிரி ஏன் பின்னாடி பேசுற அப்படின்னு கோபத்தோட இருப்பீங்க. அப்ப அந்த நேரத்துல செய்யும் பொழுது உங்களுக்கு கோபம் இன்னும் அதிகமா இருக்கும், அந்த பிரச்சனை இன்னும் பெருசாவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல வேலை இடத்துல பல சக ஊழியர்களால நம்ம துன்புறுத்தல்களுக்கு ஆளாகலாம். இந்த மாதிரி பின்னாடி பேசுறத வந்து அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு வகையான ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி தருணங்கள்ல நீங்க என்ன செய்யலானா, இந்த மனிதவள அமைச்சுக்கு புகார் செய்யலாம், அல்லது ட்ரைபார்ட்டைட் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, சர்ச்சை நிர்வாகத்துக்கான முத்தரப்பு கூட்டணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்க நீங்க வந்து சென்று புகார் செய்யலாம் சரியா. அது மட்டும் இல்ல, நடுநிலையான வேலை வாய்ப்பு நடைமுறைகள் மீதான முக்கூட்டு வழிகாட்டுதல்கள், இந்த மாதிரியான அந்த பிராக்டிசஸ் இருக்கு இல்லையா, அந்த வழிகாட்டுதல்களை வந்து நீங்க பின்பற்றலாம். ஆனா ரொம்ப முக்கியமா நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய முதலாளி கிட்ட நீங்க சொல்லணும், இந்த மாதிரி பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காங்க, அல்லது நிறைய துன்புறுத்தல்களுக்கு நான் ஆளாகி இருக்கேன், எனக்கு இது நிறைய மன உளைச்சலை கொடுக்குது, எனவே என்னால இதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய முதலாளி கிட்ட நீங்க புகார் செய்யணும். சரி நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, யாராச்சும் உங்களை பத்தி பின்னாடி பேசினாங்கன்னா அதை பத்தி கவலையே படக்கூடாது. பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசாதவங்களும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. கருத்துக்களை பகிர்ந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி தாங்க பலரும் கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இதோ.

0: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
3: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
4: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
4: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
7: ஒலியில நான் நவீன்,
4: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
8: பஸ் பயணம்.
4: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
8: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
2: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு 3:00 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம்
2: வசந்தம் வாயிலாக ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
0: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
2: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
0: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
2: ஒலி 9.68
0: கேட்டாலே பரவசம்.
2: வேலை இடத்துல உங்களை பத்தி ஒருத்தர் பின்னாடி பேசுறாரு, நீங்க அதை நிப்பாட்ட சொல்லியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அது வேலையிட துன்புறுத்தல் ஆகலாம். சரி, வேலையிட துன்புறுத்தல்னா என்ன, இதை பற்றி நீங்க மேலும் தெளிவு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்னா MOM.gov.sg அப்படிங்கிற இணையதளத்துக்கு நீங்க செல்லலாம். அங்க தெள்ள தெளிவா வாட் இஸ் ஒர்க் பிளேஸ் ஹெரஸ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்காக பல தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி நீங்க வேலையிட துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருந்தீங்கன்னா நீங்க அடுத்தடுத்து என்ன செய்யணும், எங்க புகார் செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனையும் இந்த இணையதளத்துல வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நியாயமான படிப்படியாக முன்னேற்றத்தக்க வேலை நியமன நடைமுறைகளுக்கான முத்தரப்பு கூட்டணி, அதாவது Tripartite Alliance for Fair and Progressive Employment Practices, இவங்களுடைய இணையதளத்திலும் ஒர்க் பிளேஸ் ஹரஸ்மெண்ட் அதாவது வேலையிட துன்புறுத்தல்களை பற்றி பல தெளிவான ஆலோசனைகளையும் தகவல்களையும் வழங்கியிருக்காங்க. வேலை இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சுற்றி இருப்பவர்கள் கிட்ட பேசுங்க, அல்லது உங்களுடைய முதலாளி கிட்ட நீங்க கண்டிப்பா பேசணுங்க. சரியா, பேசாம இருந்து எல்லா மன உளைச்சலையும் உங்க தலை மேல சுமந்துகிட்டு இருக்காதீங்க. சரியா, இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
3: ஒலி 9.68 போக்குவரத்து நிலவரம்.
2: உட்லன்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது, இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் AYE கெப்பல் ரோடிற்கு பிறகு 4ஆம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
8: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: உங்களுக்கே
9: தெரியும், கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை, ஆனால் புதிய iPhone 18 Pro Max இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
10: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். காலை 9:07 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். விக்னேஸ்வரி, வடிவழகன், மொஹமட் ரஃபி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக சற்று முன்பு ஒலித்தது. அடுத்தடுத்து உங்களுக்காக 90களில் வெளியான மென்மையான மனதிற்கு இதமான பாடல்களை நீங்க கேட்டு மகிழ இருக்கீங்க. என்ன பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு கேக்குறீங்களா? இதை கேளுங்களேன்.
2: ஒரு தேதி பார்த்தென்று வீசும், ஒரு கேள்வி கேட்டால் முலை பேசும்.
1: கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நீங்க மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம்
3: அப்படின்னு சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM Gold Pony Rice.
4: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும் மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24-மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜினை, சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
8: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்க.

0: வித்யாசாகரின் இசையில் இரு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு நிலாவே வா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE கேப்பல் ரோடிற்கு பிறகும், BKEயை நோக்கி செல்லும் KJE சுங்காய் தங்கா ரோடிற்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE டெம்பனிஸ் அவென்யூ 5 பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்தில் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் 1975 ஆஸ்திரேலியாவிடமிருந்து முழு சுதந்திரம் பெற்றது பாப்பா நியூ கினி. பாப்பா நியூ கினியில் ஏறத்தாழ 11.8 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். இவர்களில் 80-85 விழுக்காட்டினர் கிராமப்புறங்களில் வாழ்வதாக தகவல்கள் கூறுகின்றன. உலகத்திலேயே ஆக பெரிய தீவுகளில் 2 நிலையில் உள்ளது போர்ட் மோஸ்பி. இதுதான் பாப்பா நியூ கினியின் ஆக பெரிய நகரம். இதுவும் பாப்பா நியூ கினியின் தலைநகரம். பாப்பா நியூ கினியின் தென்கிழக்கு கடற்கரையில் போர்ட் மோஸ்பி அமைந்துள்ளது. இது நாட்டின் நிர்வாக மற்றும் பொருளாதார மையமாக திகழ்கிறது.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: நேரம் இப்பொழுது காலை 9:29 ஆகிவிட்டது. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. ஹரிஹரன், சித்ரா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுரேஷ் பீட்டர்ஸ் பாடியிருக்கும் இந்த பாடலை நாம கேட்க இருக்கோங்க. அப்பா, அற்புதமான ஒரு பாடல். 90களில் வெளியான இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
5: ஏன் அவசியம்னா,
4: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ராங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
4: இப்போதே அழையுங்க.
5: 6-3-3-4-1-0-5-5. மட்டும்தான் சுவையான சோய் கார்லிக் சாஸ் சாறு நிறைஞ்ச ருசியான கோழி. நான் உறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: நிலவரம்.
1: MCEA நோக்கி செல்லும் AYE கிளெமிட்டி அவென்யூ இரண்டிற்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோட் நுழைவாயல் அங்கேயும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. CTEA நோக்கி செல்லும் SLE யோஜுகாங் ரோடிற்கு பிறகு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக லென்டோ அவென்யூ வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: ஒலி 968
6: சினிமா சினிமா
1: மண்டாடி
7: கும்பன் கடலாடி கடலே கத்தும் மண்டாடி வழியிலகிடியாகி வங்கர மண்டாடி.
1: மண்டாடி என்பது சூரி நடிப்பில் சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம். மண்டாடிக்கு என்ன பொருள் அப்படின்னா சி வண்டர் அப்படின்னு பொருள்படும். மதிமாறன் புகழேந்தி இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்துல சூரியோட சேர்ந்து சுஹாஸ் நடிச்சிருக்காரு. மண்டாடி திரைப்படத்தின் வாயிலாக சுஹாஸ் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, மகிமா நம்பியார், சத்யராஜ், மிதுன் ஜெய், ரவீந்திர விஜய் இப்படின்னு பலரும் மண்டாடி திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. சூரிய அப்படின்னு சொல்லும்பொழுது மாமன், கருடன், விடுதலை பாகம் ஒன்று இப்படின்னு பல ஹிட்டான திரைப்படங்களை வழங்கியிருக்காரு. இப்ப சுட சுட வெளியாகி இருக்கும் தகவல் என்னவென்றால் மண்டாடி இந்த திரைப்படங்களின் வெற்றியை விஞ்சி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவுல முதல் வார இறுதியில் இதன் வசூல் சுமார் 50 கோடியை தாண்டி உள்ளது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இயல்பான நடிப்பு, சக்தி வாய்ந்த காட்சிகள், அதோடு விறுவிறுப்பான விளையாட்டு நாடக பின்னணி, இவை எல்லாமே தான் இந்த திரைப்படத்திற்கான வெற்றி அப்படின்னும் ரசிகர்கள் சொல்றாங்க. உங்களோட இந்த தகவலை பகிர்ந்த பிறகு நானும் மண்டாடி திரைப்படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன பாக்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
8: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: இசைஞானி இளையராஜா, கே ஜே ஜேசுதாஸ் இவர்களுடைய கூட்டணியில உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸின் தனிக்குரல் கீதம் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு தளபதி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கே ஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. டிபிஇயை நோக்கி செல்லும் கேபிஇ பாங்காக் ஈஸ்ட் டிரைவிற்கு பிறகு, சாங்யியை நோக்கி செல்லும் பிஆர்இ லோனி ரோடிற்கு பிறகும், ஏஒய்இயை நோக்கி செல்லும் குயின்ஸ்வே ஹாலன் ரோடிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக ஏஒய்இயை நோக்கி செல்லும் சிடிஇ ஹெவ்லாக் ரோட் எக்ஸிட் அங்கேயும், எஸ்எல்இயை நோக்கி செல்லும் சிடிஇ மர்ச்சன்ட் ரோட் எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் பிஆர்இ ஜலான் பஹார் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
7: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி.
6: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
7: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
8: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
9: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
10: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது
11: மண்டாடி.
10: முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது
11: மண்டாடி.
10: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
12: பாயமாத்து ருட்டடுங்கடா.
13: கொஞ்சம் சிந்தனை
14: நிறைந்த புன்னகை.
15: வணக்கம் சிங்கே.
0: சரி நேர்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலை 1:00 போல நான் வந்து நேர்கள்கிட்ட ஒரு தலைப்பு தொட்டு கருத்தை கேட்டிருந்தேன். அதாவது வேலை இடத்துல ஒரு சக ஊழியர் உங்ககிட்ட வந்து சொல்றாரு, இன்னொருத்தர் உங்களை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு. நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல நேயர்கள் அதை நான் புறக்கணிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல நேயர்கள் அவங்க வந்து தப்பா பேசியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்க கிட்ட போய் பேசுவேன். நான் கேட்பேன், இந்த மாதிரி ஏன் தப்பா நேயர்களில் ஒருவர் பார்த்திபன், அவர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அறிவுரையை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டலாம் வாங்க.
16: இனிய காலை வணக்கம் சஜினிஜி, பார்த்திபன் பேசுறேன். ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: என்னது?
16: நம்ம பின்னாடி பேசுறதுனால நம்ம அவங்க முன்னாடி தான் இருக்கோம். எப்படி இந்த பஞ்சு? அத நினைச்சுக்கிட்டே நான் அப்படியே போயிட்டே இருப்பேன்.
0: இந்த பஞ்சோட நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை நாளை காலை மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். பஞ்சுக்கு நன்றி பார்த்திபன். நேர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்பக்கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: காலை மணி 10 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் காற்றின் தரம் நேற்றோடு ஒப்பிடுகையில் சற்று மேம்பட்டிருக்கிறது. இன்று காலை 9 மணியின் நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே ஆரோக்கியமற்ற நிலை தொடர்கிறது. நேற்று மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 154 தொட்டது. இன்று காலை அது 102. மற்ற வட்டாரங்களில் 75-85 இடைப்பட்டு காற்று தரம் மிதமாகவே உள்ளது. இந்தோனேசியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறது. காடு பற்றி எரியும் இடங்களில் மட்டுமின்றி மற்ற வட்டாரங்களிலும் தீ பரவாமல் தடுக்க அரசாங்கம் நடவடிக்கையை விரிவுபடுத்துகிறது. தீயணைப்பாளர்கள் ஹெலிகாப்டர்களின் துணையோடு நெருப்பை ஒடுக்க முயல்கின்றனர். நெருப்பு மூட்டும் வேலையை தவிர்க்கும்படி பொதுமக்களை அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது. அணைக்காத சிகரெட்டை வீசுவது போன்றவற்றை தவிர்க்கும்படியும் அது கேட்டுக்கொண்டது. இந்தோனேசியாவில் 1400 இடங்களுக்கு மேல் தீப்பற்றி எரிகிறது. புகை மூட்டம் மலேசியாவையும் சிங்கப்பூரையும் பாதிக்கிறது. பீஷான் தாம்சன் வட்டாரங்களில் நேற்று ஏற்பட்ட இணைய தடங்கள் இன்று காலை சீர் செய்யப்பட்டுவிட்டது. சீர் செய்யும் பணி காலை மணி 5:40 நிறைவு பெற்றதாக நெட்லிங் டிரஸ் நிறுவனம் தெரிவித்தது. நேற்று தொடங்கிய தடங்களில் சுமார் 1000 பயணிட்டாளர்கள் பாதிக்கப்பட்டனர். 3வது தரப்பு குத்தகையாளர் மேற்கொண்ட கட்டுமான பணியின் போது இணைய சேவை துண்டிக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியது. சாலையை விரிவுபடுத்தும் வேலை நடந்தபோது பல ஃபைபர் கம்பிவடங்கள் சேதமுற்றதாக நெட்லிங் டிரஸ் நேற்று இரவு தெரிவித்தது. இரவு முழுவதும் பணியாற்றி நிலைமையை சீர் செய்ததாகவும் தடங்கள் குறித்து விசாரணைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது குறிப்பிட்டது. நெதர்லாந்தில் நாச வேலை காரணமாக நாட்டின் பெரும்பகுதி இடங்களில் ரயில் சேவை முடங்கியிருக்கிறது. சுமார் 30 வெவ்வேறு இடங்களில் தண்டவாளத்தில் பொருள்கள் வைக்கப்பட்டன. வேண்டுமென்றே ரயில் சேவையை தடுக்கும் சதிவேலை அது எது என்று புரோரெயில் நிறுவனம் குறிப்பிட்டது. தண்டவாளத்தில் பொருள் வைக்கப்பட்டதால் அங்கு ரயில் இல்லாவிட்டாலும் ரயில் இருப்பதாக கணினி முறை புரிந்து கொள்கிறது. எனவே சிவப்பு விளக்கு எரியும் ரயில் செல்ல முடியாது என்று புரோரெயில் சொன்னது. ஒரு ரயில் அதையும் மீறி தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட பொருள் மீது மோதியதாகவும் யாருக்கும் காயமில்லை என்றும் நிறுவனம் தெரிவித்தது. பிரதமர் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட நாசவேலை அது என்று குறிப்பிட்டார். அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் தினத்தில் அது நடந்திருக்கிறது. விவசாயிகள் அரசாங்க கொள்கைகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆனால் அவர்கள் இதில் சம்பந்தப்படவில்லை என்று கூறிவிட்டனர். காவல்துறை விசாரணை நடத்துகிறது. உலகச் சந்தையில் எண்ணெய் விலை இன்று குறைந்திருக்கிறது. அமெரிக்காவில் கச்சா எண்ணெயின் கையிருப்பு அதிகரித்தது அதற்கு காரணம். 1.5 மில்லியன் பீப்பாய் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது 7 மில்லியன் பீப்பாய் அதிகரித்தது. அனைத்துலக பிரண்ட் எண்ணெய் விலை 93 குறைந்தது. நேற்று எண்ணெய் விலை $3 உயர்ந்தது. சிங்கடலுக்கு செல்லும் எண்ணெய் குழாய் தாக்கப்பட்டதால் சவுதி அரேபியாவில் யன்பு துறைமுகத்தில் எண்ணெய் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் உலக எண்ணெய் விநியோகம் குறையும் என்ற அச்சம் ஏற்பட்டது. அதிநுண்ணறிவு கொண்ட AI செயற்கை நுண்ணறிவை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் வாஷிங்டன் DC நடைபெற்ற மனித ஆதரவு பேரணியில் பேசினார். AI வளர்ச்சி மனிதர்களை மீறிச் சென்று பேராபத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர் எச்சரித்தார். பல மில்லியன் பேருக்கு வேலை பறிபோகும் என்றும் அவர் சொன்னார். ஆனால் AIக்கு கட்டுப்பாட்டை விதிப்பதை அமெரிக்க மக்களவை நாயகர் மைக் ஜான்சன் நிராகரித்தார். அமெரிக்காவில் நிறுத்தினால் சீனா முன்னுக்கு சென்றுவிடும் என்று அவர் சொன்னார். அது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை பாதிக்கலாம் என்றார் அவர். நிறுவனங்களின் சுய பாதுகாப்பு தான் சரியான தீர்வு என்று திரு ஜான்சன் சொல்கிறார். AI மனிதனின் கதையை முடித்துவிடும் என்று சொல்வது வெறும் கட்டுக்கதை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறினார். பிரிட்டனில் ஊழியர்கள் AI பயன்படுத்த ஆண்டுக்கு $1.4 பில்லியன் செலவு செய்கின்றனர். டெலாய்ட் கணக்காய்வு நிறுவனம் அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டது. மூன்றில் இருவர் சாட் ஜிபிடி உள்ளிட்ட தளங்களை பயன்படுத்துகின்றனர். நிறுவனங்கள் அந்த கருவிகளை வழங்குவதற்கு ஊழியர்கள் தங்கள் சொந்த செலவில் அவற்றை பயன்படுத்துவதாக ஆய்வு கூறுகிறது. ஏஐ பொறுத்தவரை முதலாளிகளை விட வேலை பார்ப்பவர்களே முன்னிலையில் இருப்பதாக அது சொல்கிறது. சுமார் 25,000 பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. ஜப்பானில் பல ஆண்டாக தொடர்ந்து மக்கள் தொகை குறைகிறது, ஆனால் மூத்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியிருக்கிறது. ஜப்பானில் 56 ஆண்டாக தொடர்ந்து 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்போது அந்த எண்ணிக்கை 107,000 அதிகம் என்று சுகாதார அமைச்சு சொல்கிறது. பெண்களே அதிகம். 100 வயதை கடந்தவர்களில் 94,000 அதிகமானோர் பெண்கள். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அடுத்த ஸ்டார்ஷிப் சோதனைக்கு தயாராகிறது. வரும் 22 சோதனை நடக்கலாம். 14th ஸ்டார்ஷிப் சோதனை பயணம் இது. முதன்முறையாக அதை பூமியின் சுற்றுப்பாதையில் செலுத்த திட்டமிடப்படுகிறது. அரசாங்கத்தின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. பயணம் சுமார் 10 மணி நேரம் நீடிக்கும். ஸ்டார்ஷிப் சுமார் 275 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும். பூமியை 6 முறை சுற்றி வரும். பிறகு மேற்கே பசிபிக் பெருங்கடலில் இறங்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்த நடத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
7: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
4: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
6: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
7: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
8: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை,
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
3: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: வெட்டையாடு விளையாடு திரையப்படுத்தே தேவன் ஏகாபுரம் திப்பு நாக்குள் குழுவினர் பாடிய கற்க கற்க பாடலை கேட்டிருந்தோம்.
1: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். அண்மையில ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு, நீங்களும் பார்த்திருப்பீங்க, காதரும் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த பாப்புலர் கடை இருக்குது இல்லையா, அந்த பாப்புலர் கடையில நிறைய நினைவுகள் நமக்கு இருக்கும். எப்போதுமே பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம இங்கதான் போவோம், நம்மளுடைய புத்தகங்களை வாங்குறதுக்கு, புத்தகங்களுக்கு தேவையான பல பொருள்களை வாங்குறதுக்கு இங்கதான் போவோம். சில பேருக்கு அந்த பேனா கூட 0.7 இருக்கும், 0.5 இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கடை ஒரு கிளைய மூட போறாங்க, மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை நேற்று படித்த போது ரொம்ப சோகமா இருந்துச்சு.
0: ஒரு காணொலி வந்தது அங்க ஜூரோங் பாயிண்ட் அவுட்லெட்ல, அந்த கடையில அந்த கடைகள் மூடுறதுக்கு முன்னால அங்க இருக்கிற அந்த ஊழியர்கள் நன்றி சொல்றாங்க. கடந்த 30 ஆண்டுகளா நாங்க செயல்பட்டு இருக்கோம், உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியை பார்த்திருந்தேன். அதை பார்க்கும்போது ஆமால, சிறு வயதுல நமக்கு நன்கு தெரிந்த ஒரு கடை, அங்க போயிட்டு எனக்கு பிடித்த G2 பைலட் பென்லாம் போய் வாங்குவேன்.
1: அத சொல்லிங்க, ரொம்ப புகழ்பெற்ற சில பேனாவல் அங்கெல்லாம் இருக்கும், போய் வாங்குவோம். ஹைலைட்டா மறக்க முடியுமா, ஸ்டேப்லர், இப்படி நமக்கு பிடிச்ச பல பொருள்களை அங்கதான் சென்று வாங்குவோம், போட்டி போடுவோம். ஓ, நான் இதை வாங்கியிருக்கேன், என் நண்பர் வந்து என்ன வாங்க போறாங்க, என்ன வச்சிருக்காங்க, அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை போய் வாங்குறது, இப்படிதான் பல வார இறுதிகள் போயிருக்கும். இப்போ விவோ சிட்டி ஜூரோங் பாயிண்ட் இந்த கிளைகளை மூடுறாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு.
0: ஆனா கிளைகளை தான் மூடுறாங்க, பாப்புலரே மூடல.
1: இல்ல இல்ல இல்ல, அந்த அந்த கிளைய மட்டும் தான் மூடுறாங்க. ஆனா ஹவுகாங் மால்ல காதர் திரும்ப பாப்புலர் புக் ஸ்டோர் அந்த புத்தக கடை கிளையை வந்து திறக்கறாங்க.
0: சரி சரி, அப்ப ஜூரோங் இருக்கிற மக்கள் எங்க போவாங்க?
1: ஹவுகாங்க்கு தான் போகணும். மற்ற நாடுகள் இருக்கிறவங்கள பத்தி யோசிச்சு
0: பாருங்க, தூரமா போயிடாதீங்க, எங்க பக்கமா வாங்க. ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு.
1: உங்களுக்காக கார்த்திக் சன் ரஞ்சித் கொண்டு வரும் பாடல் இதோ திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல இருந்து. என்ன மக்கள் சௌக்கியமா?

0: கண்ணு சௌக்கியந்தா.
1: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வீடுனாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: ராக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: நிறைய கட்டடங்கள், கிளைகள், கடைகள், உணவகங்கள் இப்ப மூடப்பட்டிருக்கு. திரையரங்குகள் கூட மூடப்பட்டிருக்கு. காதர், அந்த இடத்தை திரும்ப போய் பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடம் இல்லாம போகுது. வருங்கால சங்கதிகள், வருங்கால தலைமுறைகள், இங்க ஒரு கட்டடம் இருந்துச்சுப்பா அப்படின்னு கடந்த காலமா தான் பேச முடியும். இருந்துச்சு ஒரு காலத்துல அப்படின்னு ஆரம்பிக்கணும். என்ன பண்றது,
3: அந்த காலத்துல தாத்தா எங்க திரும்ப போயிருந்தேன், பாப்புலர்
2: போயிருந்தேன்,
3: போயிருந்தேன். இப்ப எல்லாமே இணையத்துல வாங்க முடியறதுனால எல்லாருமே இப்ப இணையத்திலேயே ஷாப்பிங் பண்ண
2: ஆரம்பிச்சிட்டாங்க.
3: நேரடியா போய் வாங்குற அந்த அனுபவம் பிள்ளைகள் பெறுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதான் இப்ப பிறக்குது.
2: காதர், உங்களுடைய தொடக்க பள்ளி, உயர்நிலை பள்ளி இன்னும் இருக்குதா?
3: சீலிங் ஒரு பள்ளி இருந்தது தெரியுமா அப்படின்னு சிட்டிசன் படத்துல அஜித் பேச மாதிரி நான் பேசினப்ப,
2: அத்திப்பட்டி கிராமம்
3: சீலிங் தொடக்க பள்ளியும் சீலிங் உயர்நிலை பள்ளியும் இப்பொழுது இல்லை.
2: அப்படியா? சீலிங் தொடக்க பள்ளிய மூடிட்டாங்களா? காதர், அந்த பள்ளி இன்னும் இருக்கு. காதர்,
3: இந்த பள்ளி
2: சீலிங் தொடக்க பள்ளி இன்னும் இருக்கு.
3: அதாவது என் மனதில் இப்பொழுது இல்லைன்னு சொல்ல
2: வந்த. எப்படிங்களா வார்த்தைகளால விளையாடுறாரு பாத்தீங்களா?
3: சீலிங் தொடக்க பள்ளி இருக்கு.
2: அங்க இருக்கிற ஆசிரியர்கள் உங்களை அடிப்பாங்க. ஏன்னா மறந்துட்டீங்களா? படைப்பாளர் ஆன பிறகு மறந்துட்டீங்களான்னு கேட்பாங்க.
3: எல்லா பள்ளிகளும் என் பள்ளிகளே.
4: என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறான்.
2: மூடி இருந்தாங்க, அது நமக்கு தெரியும் நினைக்கிறேன். மூடி இருந்தாங்க, பக்கத்துலயேதான் வீட்டு பயில்தான் இருக்கு. இப்ப அங்கேயும் போக முடியாது படத்தை பாக்குறதுக்கு. கேத்தே சினிப்ளெக்ஸஸ் அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் எப்ப மூடினாங்க? செப்டம்பர் முதல் தேதி கடந்த ஆண்டு மூடி இருந்தாங்க. ஃபில்ம் கார் சினிப்ளெக்ஸஸும் மூடி இருந்தாங்க. இப்படி பல இடங்களுக்கு அது பல இடங்கள் அவங்க மூடி இருக்காங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உணவகம் இருக்கு, த ஹாலியா, சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன்ஸ்ல இருக்கு. அத 25 ஆண்டுகள் கழித்து அவங்க இந்த ஆண்டு மார்ச் மாதத்துல மூடிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க மூடிக்கிட்டே இருக்கும் போது, கட்டடங்களை மூடும் போது அங்க நிறைய நினைவுகள் இருக்கும் இல்லையா? மலரும் நினைவுகள். சின்ன வயசுல நம்ம அங்க ஓடி ஆடி விளையாடி இருப்போம்.
3: சிறு வயதுல எம்போரியம்ஸ் எல்லாம் போவோம், அந்த ஆர்கிட்ஸ் எல்லாம் போவோம்.
2: ஆமா,
3: இந்த மாதிரி பல இடங்கள் இருந்தன. இதை பற்றி நம் நிச்சயமா நம்மளுடைய நேர்களும் யோசிச்சு பார்க்கும் போது அவங்க

0: உங்களுக்கு பிடித்த இடங்கள் இப்பொழுது இருக்குதா இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்.
1: வாட்ஸ்அப் செய்யுங்க 9687896 8. எங்க இந்த இடம் இருந்துச்சு, இப்ப அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அந்த வரலாறு நம்ம புரட்டி பார்க்கலாம். பகிர்ந்து கொள்ளுங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக
3: வழியே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: மலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
5: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
4: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
5: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
4: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
5: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: சற்று முன்பு ராஜாதி ராஜா திரைப்படுத்தணும், பார்த்தாலே பரவசம் திரைப்படுத்தும் பாடல்களை கேட்டிருந்தோம். உங்களுக்காக இனிமையான பாடல்கள் ஒளிபரப்பு மட்டும் இல்லாம இன்று நம்ம ஒரு நல்ல தலைப்பை ஒட்டி பேசிட்டு இருக்கோம்.
9: நேயர் சாந்தகுமாரி குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க.
10: வணக்கம்.
9: வணக்கம். சொல்லுங்கம்மா.
10: சாந்தி பேசுறேன். நான் படித்த 3 பள்ளிக்கூடங்களும் இப்போது இல்லை. தொடக்கப்பள்ளி வந்து பெலஸ்டே கேர்ள்ஸ் பிரைமரி ஸ்கூல், அது இப்ப இல்லை, அங்க வேற ஒரு பில்டிங் வந்துருச்சு. உயர்நிலை பள்ளி வந்து ரெங்கூன் செகண்டரி ஸ்கூல், அந்த பள்ளிக்கூடமும் இப்ப இல்லை, அதையும் எடுத்துட்டு அங்க ஒரு பெரிய கட்டடம் வந்துருச்சு.
9: சரி.
10: ப்ரீ யூனிவர்சிட்டி வந்து விக்டோரியா ஸ்கூல்ல படித்தேன். அந்த விக்டோரியா ஸ்கூல் அந்த பில்டிங் வந்து இப்போ பீப்புள்ஸ் அசோசியேஷன் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுதான் என்னுடைய நினைவு.
11: ஹாய் ஹலிமா.
9: வணக்கம்.
11: காலை வணக்கம். நான் சசி பேசுறேன். ஏடி ஆன் பண்ணோன்னே சிரிச்சுக்கிட்டே தான் ஆன் பண்ணுவேன் எப்போதுமே. நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரொம்ப காமெடியா இருக்கும், நம்ம காதரு சொல்லவே
9: வேணாம்.
11: எனக்கு நினைவு இருக்கிற இடம் வந்து உல்லன்ஸ். உல்லன்ஸ் அந்த கஸ்தாம்
8: கிட்ட
11: இருந்த இடம். ஸோ நாங்களாம் வேலைக்கு வரக்குள்ள வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், துணிகளா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்கும் அப்பெல்லாம் வந்து. அப்போ அது அது ஒரு காலம், அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துல. நம்ம கொஞ்சம் ஷாப்பிங், வீட்டுக்கெல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு போறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம். இப்ப அந்த இடத்துலாம் இல்லாம போனது வந்து ரொம்ப கவலையா இருக்கும் பாக்குறப்பெல்லாம். முன்னெல்லாம் இப்பெல்லாம் இருந்துச்சே, ஒரு 2004-2005 இருந்துச்சு, அந்த டைம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டாங்க, இப்பதான் இல்லாம போயிடுச்சுல. அதுதான் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு இடம்னு சொன்னாக்கா அது.

0: குட் மார்னிங், காலை வணக்கம். கதிர், ஹலிமா, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஒரு 1970s, mid 70s, 77, 78 அந்த மாதிரி நான் யங் டைம்ல வந்து நியூவெல்னு ஒரு இடம் இருக்கும். இப்போ ஃபேர பார்க் சிட்டி ஸ்கொயர் இருக்குல்ல, அது வந்து நியூவெல்னு சொல்லுவாங்க. அங்க வந்து மேரிகோரவுண்ட், பாசமாலா மாதிரி ஃபுட்ஸ், அங்க ஒரு தியேட்டர் கூட இருந்தது. தமிழ் படம் எல்லாம் பார்க்க போவோம். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் அஸ் ஸ்டில் ரிமெம்பர். அப்போ வந்து எனக்கு லைக் ஒரு 10, 9, 8, 9, 10 அந்த மாதிரி வயசு இருக்கும். ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்து எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் வந்து வில் மேக் அ பாயிண்ட் டு கோ தே ஃபுட்ஸ். அந்த அந்த யூனோ அந்த கேம்ஸ்லாம் இருக்கும், அந்த பலூன் ஷூட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. இப்போ பசமல்லாமில் இருக்கோம்ல சமயத்தில் அந்த விளையாடுறது, பட் இட்ஸ் அ பீக் ஏரியா. இப்போ வந்து நீங்கள் அந்த சிட்டி ஸ்கொயர் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆக்சுவலி அந்த நியூ வேர்ல்ட்னு அந்த லோகோ, அந்த என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்களே, அது ஒன்று வச்சிருக்காங்க. தே ஆர் ஸ்டில் மெயின்டைனிங் இட், அது ஒடுக்கல.
1: நீங்க எந்த இடத்தை பத்தி சொல்றீங்கன்னு தெரியுது. தி நியூ வேர்ல்ட் அம்யூஸ்மென்ட் பார்க் 70களில் இருந்துச்சு காதர். அதன் பிறகு இத 87ல மூடிட்டாங்க. இப்போ சிட்டி ஸ்கொயர் மால்ல நல்ல நவீனமா அந்த இடத்தை செஞ்சிருக்காங்க. இப்ப சிட்டி ஸ்கொயர் மால்ல நிறைய வசதிகள் இருக்கின்றன.
2: சற்று முன்பு சசி உல்லன்ஸ் டவுன் சென்டர் பத்தி பேசினாங்களே,
1: நவம்பர்
2: 30ஆம் தேதி 2017ல மூடினாங்க. அதுல ரொம்ப முக்கியமான இடம் வந்து அந்த எம்போரியம், அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கும். அதுக்குள்ள கடைசியில ஒரு வீடியோ ஸ்டோர் இருக்கும். அதாவது திரைப்படங்களை வந்து நம்ம வந்து இரவல் வாங்கி பாக்குறது. நான் எப்போதும் அங்கதான் கிடப்பேன்.
1: வாங்குவீங்க
2: அங்கிள்? அங்க அங்கிள் நானும் க்ளோஸ்.
1: எப்படிப்பட்ட படங்கள் பாப்பீங்க?
2: நல்ல படங்கள், தமிழ் திரைப்படங்கள், முதல்வன் எல்லா படமும் அங்கதான் பாத்துக்கலாம்.
1: இல்ல, தமிழ் படங்கள் மட்டும் பாப்பீங்களா? மற்ற மொழிகள் இருக்கிற படங்கள், ஏன்னா மலை படங்கள்லாம், சீன படங்கள், அந்த மர்ம படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்.
2: மர்ம படம், பி ரம்லி படம் இருக்குல்ல,
1: பாப்பீங்களா?
2: அப்போ
1: தாய் படங்கள், சில இந்த மர்ம படங்கள், தாய் படங்கள்லாம் சும்மா அப்படிதான் இருக்கு.
2: ஜப்பானிய படங்கள் பிடிக்கும். ஜப்பானிய படங்கள்
1: பிடிக்கும், பிடிக்கும், ஏன் பிடிக்காது? சரி, நேர்களை நீங்க தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட இடங்கள் உங்க காசுல இருந்துச்சு, ஆனா இப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு, எங்கெங்க நீங்க சென்றிருந்தீங்க, உங்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
3: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
5: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
3: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
5: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், நியூட்ரி சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
6: வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, பீசா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சுவை காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சார நிறைஞ்ச ருசியான கோழி, நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: வணக்கம் காதர், ஹலிமா பத்மாதி பேசுறேன்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
1: நான் படிச்ச ஸ்கூல் கேமரா ஸ்கூல். கேமரா ஸ்கூல் இப்ப இல்ல. அப்ப தாம்சன் செகண்டரி ஸ்கூலும் இப்ப இல்ல.
0: சரி,
1: லெவல் பை செகண்டரி ஸ்கூலும் இப்ப இல்ல.
0: எல்லாம் போ மூடியாச்சு.
1: இப்ப வந்து ரொம்ப விதவிதமா ஸ்கூல்ஸ் வந்திருக்கு.
2: ஹலோ, வணக்கம் ஹலிமா.
3: வணக்கம்,
2: என் இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: நான் ஜெயம் பேசுறேன். நான் படிச்சது வந்து பெண்டமியா பிரைமரி ஸ்கூல். பிரைமரி 1 இருந்து பிரைமரி 6 வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் அதிலே படித்தேன். ஸோ இன்னமும் அந்த ஸ்கூல் அப்படியே இருக்காங்க. இன்னமும் நாங்கள் இந்த பிளாக்ல தான் இருக்கோம். கேலங் போல தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னமும் பெண்டமியா பிரைமரி ஸ்கூல் இன்னமும் இருக்கு. ஆனால் அது அப்கிரேட் பண்ணி ரொம்ப அழகா இருக்கு. இப்ப
0: எல்லாரும் பள்ளிக்கூட பக்கம் திரும்பிட்டாங்க. ஆனா பள்ளிக்கூடங்கள் மட்டும் மூடப்படல, நிறைய கட்டடங்கள், நமக்கு தெரிஞ்ச கட்டடங்கள், உணவகங்கள், உணவங்காடிகளையும் மூடி இருக்காங்க. அதை பற்றியும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். எப்படி ஒரு நேயர் வந்து இந்த நியூ வேர்ல்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் பற்றி நிறைய வரலாறு, ஆழமான வரலாறு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரி, ஒரு நேயர் குறிஞ்சித்தை அனுப்பி வச்சிருக்காங்க காலர், வான் க்ளீவ் அக்வேரியம் பற்றி.
3: ஆமா, ஒரு 4 இடங்களை பத்தி சொல்லிருக்காரு. ரிவர் வேலி ரோட்ல இருந்த வான் க்ளீவ் அக்வேரியம் நான் மிஸ் பண்றேன். ஒரு காலத்துல அது ஓஷனேரியமா இருந்தது. 1935 அது வந்து கட்டப்பட்டது. அதன் பிறகு புதுப்பிப்பு செய்த பிறகு 1991 அவங்க திறந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க வர்த்தகம் சரியாதனால 1996 மூடிட்டாங்க. ராஜன் மற்ற இடங்களையும் குறிப்பிட்டிருக்காரு, நேஷனல் தியேட்டர், அவர் படித்த தொடக்கப்பள்ளி ரேங்கோன் ரோட் தொடக்கப்பள்ளி, அது இப்ப ஸ்டார்லைட் உள்ள இருந்தது, இப்ப இந்தியன் ஃபைனான்ஸ் அந்த கட்டடமா மாறிடுச்சு.
0: தேசிய அரங்கு, அதுக்கு நிறைய திரையரங்குகள். ஓஷனேரியம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஓஷனேரியம்க்கு நீங்க போகணும்னா சென்டோசா கேட்வேல இருக்குது. சரி, பழைய இடங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால அடுத்த அங்கத்துக்கு நம்ம இணைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த முதல் குறிப்பு, சிங்கப்பூரின் பிரபலமான சுற்றுலா தீவுல இந்த இடம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஒரு காலத்துல இருந்துச்சுன்னா இப்ப அது இல்ல. இங்க வந்தவங்க பெரிய நீர் சுற்றுகள்ல வேகமா சறுக்கி செல்வாங்கலாம். அந்த காலத்துல ஒரே நேரத்துல பலர் போட்டி போட்டு செல்லக்கூடிய சறுக்கும் பாதையும் இங்க இருந்திருக்கு. எந்த இடம் அது?
3: முக்கியமா இந்த இடம் எனக்கு சிறு வயதுல ரொம்ப பிடித்த இடமாக இருந்தது. எப்போதுமே அப்பா அம்மா அங்க கூட்டிட்டு போங்க சொல்லிட்டே இருப்பேன். இப்ப இந்த குறிப்புகளை கேட்ட பிறகு சில பேருக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். உடனே உங்களுடைய பதில் அனுப்பி வைங்க. 9 6 7 8 8 9 6 8

மனது மலர் பூங்கொடியே, திருமுகத்தில் நிலவெழுதி இருவிழியில் மையெழுதி.

0: இப்படிக்கு உன் அடிமை
1: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
2: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: நேத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
4: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
3: பெரியவங்களும் வரலாமா?
4: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம் பாட்டு வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு.
3: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineart.com அல்லது 851-233-400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
5: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

Oh, what a pity.

0: டியூன், இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: சில மணிகள்
3: நாங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் எந்த இடத்த சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ராஜன் என்ன நினைக்கிறாருன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் பூங்காவில இருந்த அந்த பிக் ஸ்பிளாஷா அப்படின்னு ராஜன் கேட்டிருக்காரு. அதே பதிலதான் வள்ளி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. குணவதியும் அதே பதில சொல்லிருக்காங்க, பிக் ஸ்பிளாஷா இருக்கலாமோ அப்படின்னு. நல்ல பதில், ஏன்னா அந்த சருக்கு பாதை இருக்குன்னு சொல்லியிருந்தா இல்லையா கதர், அதை வச்சு பல பேரும் பிக் ஸ்பிளாஷா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க.
4: ஆமா, நீங்க பிக் ஸ்பிளாஷ் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது, அந்த ரோட் சேஃப்டி பார்க் ஞாபகம் இருக்கா?
3: ஓ மை காட்,
4: நீங்க வாகனம் ஓட்டலாம், நடக்கலாம்,
3: உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த பொறுப்பு நீங்க செய்யணும். என்னுடைய தொடக்கப்பள்ளி காலகட்டத்துல நான் போயிருக்கேன். ஓ, அதெல்லாம் மறக்க முடியுமா?
4: நான் ஏங்குவேன், என்ன நடக்க விடாதீங்க, தயவு வாகனத்தை கொடுங்கன்னு.
3: அப்பவே உங்களுக்கு வாகனம் தான், நடக்க கஷ்டம்.
4: ஆனா அந்த வாகனத்தை உட்கார முடியாது.
3: ஐயோ, சின்ன வயசுல தானே?
4: அப்ப கொஞ்சம் உங்களுக்கு இருப்பல.
3: சரி, ஆனா அந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
4: எதுவுமே நடக்காது.
3: ஐயோ, எடுத்துட்டாங்களா? அதை எடுத்துட்டாங்களா?
4: இல்ல, யாருமே இப்ப சேஃப்டி அவங்க வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேவைப்பட சொல்லிட்டாங்க.
3: யாரு? ஆனா
4: ரீடெவலப்
3: கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
4: அதை வந்து மறுபடியும் இப்ப புதுப்பிப்பு செய்யறாங்க. அதிகமா
3: ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். காது போகும்போது நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன், பிள்ளைகள்லாம் மாணவர்கள்லாம். சரி, இந்த பக்கம்
4: கொஞ்சம்
3: விளையாட்டு மைதானங்கள் இங்க
4: இருக்கும்,
3: நிறைய சறுக்கு பலகைகள் இங்க இருந்தன. பலரும் ரொம்ப பிடிச்சு இந்த இடத்துக்கு போய் போட்டி போட்டு விளையாடுவாங்க. எந்த இடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.

0: அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேக

0: வீடு கடை அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏர்கான் இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
1: GED ஏர்கான் and Engineering. அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDaircon.com.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
4: இன்றைய இடத்துல நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 3 குறிப்புகளை கொடுத்திருந்தோம். சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனா இந்த தவறான பதில்கள் என்ன பின்னோக்கி போக வைக்க. எஸ்கேப் தீம் பார்க் அலிமா,
5: வா எஸ்கேப் தீம் பார்க் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆமா பாஸ்ரீஸ்ல.
4: அதன் பிறகு இங்க ஜூரோங் ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்கானு கேட்டிருக்காங்க.
5: கிளைமேட்ல இருந்து சந்திரமோகன்.
4: அதன் பிறகு ஃபாத்திமா ஃபுஜி ஐஸ் பேலஸ் னு சொல்லிருக்காங்க.
5: செந்துசா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் னு ஜெயராமன் தெரிவிச்சிருக்காரு.
4: அதுதான் அந்த அப்புறம் வண்டர்லேண்ட் அம்யூஸ்மென்ட் பார்க்கா இருக்குமா அப்படின்னு
5: பல பேரும் இந்த இடத்துக்கு போவாங்க. வார இறுதியில பிள்ளைகள் கூட்டிட்டு போயிருவாங்க. நிறைய சர்க்கு பாதைகள்லாம் இங்க இருந்துச்சு, விளையாடுவாங்க. ஆனா என்ன, 2001 ஆண்டுல இந்த இடத்த மூடிட்டாங்க. இப்ப அங்க ரொம்ப புகழ் பெற்ற பிரபலமான பலர் வரக்கூடிய, அதாவது சிங்கப்பூர்கள் மட்டும் கிடையாது, நிறைய சுற்றுப்பயணிகளும் இங்க வருவாங்க, விளையாடுவாங்க.
4: சரி, இன்னொரு குறிப்பு கொடுக்கலாம்.
5: குறிப்பை மட்டும் கொடுங்க.
4: தண்ணீர்
5: தண்ணீர்
4: தண்ணீர்,
5: அதோட சம்பந்தப்பட்ட ஒரு
4: இடம்.
5: எந்த இடமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பதில சொல்றோம்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

வாய் மாய் நண்பர்கள் சிரிக்க, என் அன்பர்கள் ரசிக்க, இந்த அன்னங்கள் மகிழ, என் எண்ணங்கள் மலர, நாளொன்று பிறந்தது அதில் நான் பிறந்தேன். நண்பர்கள் சிரிக்க, அன்பர்கள் ரசிக்க, அன்னங்கள் மகிழ, எண்ணங்கள் மலர.

0: உலகதிக்க அன்னங்கள் மகிழ எண்ணங்கள் மலர நான் ஒன்று பிறந்தது அதில் நான் பிறந்தேன்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: ஒரு வெள்ளி 28 காசு,
3: ஒரு யூரோ
2: 1.48 காசு,
3: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
2: 1.73 காசு,
3: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
2: 92 காசு,
3: 100 இந்திய ரூபாய்
2: 35 காசு,
3: 100 இலங்கை ரூபாய்
2: 39 காசு,
3: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
2: 3 ரிங்கிட் 21 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
6: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
5: வேலை
6: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
7: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
8: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
9: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளி தான்.
8: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
9: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
10: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
11: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயா டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
3: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
4: I think you mean Fantasy Island. Ooh. At Sentosa. It was a proper water park.
5: Yes, you're right, sir.
4: A theme park in Singapore opened in 1994 and it's closed or demolished in 2001.
6: Hello, Halima and Kadir.
7: Vanakkam.
6: Vidai vandittu Fantasy Island in Sentosa.
5: காயத்ரி நீங்களும் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நான் சொல்லிட்டேன், அப்புறம் சொல்லாதீங்க. நான் சொல்லிட்டேன்.
7: அவங்க மட்டும் இல்ல, பல நேர்கள் நீங்க ஃபேண்டசி ஐலண்ட் அப்படினு குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ அங்க யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்குதுங்க, USS இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு காலத்துல காந்திர ஃபேண்டசி ஐலண்ட்க்கு தீவுக்கு பல பேரும் சென்றிருந்தாங்க. 1994 தொடங்கி 2001 வரைக்கும் அங்க இருந்துச்சு.
5: ஆமா, இந்த இடத்தை 54 மில்லியன் செலவுல வந்து கட்டியிருக்கிறாங்க. அப்ப சிங்கப்பூர்ல ஆக பெரிய இந்த தீம் பார்க்ஸ் அது வாட்டர் தீம்
7: பார்க்ஸ் மாதிரி,
5: அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடமா இருந்தது. அங்க உள்ளுக்கே 16 வாட்டர் ரைட்ஸ் இருந்தது
7: பாத்தீங்களா. அதனாலதான் இந்த இடத்தை இயக்குறதுக்கு பல மில்லியன் லிட்டர்ஸ் தண்ணீர் தேவைப்பட்டதா. ஆனா சுமார் 7 ஆண்டுகள் மட்டுமே அது செயல்பட்டு இருந்துச்சு. ரொம்ப காலகட்டத்தில்
5: ஏன்னா அங்க 2 இறப்புகள் இடம்பெற்றது. அந்த இடத்துல நிறைய காயங்கள் அடிபடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹை ஸ்பீட் டனல்ஸ் இருக்கனால குழந்தைகள்லாம் அடிபடுவாங்க.
7: ரொம்ப பெரிய நீர் விளையாட்டு பூங்காவா இருந்துச்சு.
5: எங்க அம்மா எல்லாம் பயப்படுத்துவாங்க, அதெல்லாம் வேணாம் அங்க போகாத,
7: கீழே விழுந்துருவேன், காயம் அடைந்துரும் அப்படின்னு. அதனாலதான் அந்த இடத்தையே மூடிட்டாங்கப்பா, மூடிட்டாங்க. 8 பாதைகள் கொண்ட ஒரு பெரிய நீர் சறுக்கு அங்க இருந்துச்சாம். சறுக்கு பாதையை பயன்படுத்துறதுக்காகவே பல பேரும் போயிருந்தாங்க விளையாடுறதுக்காக.
5: இப்ப ஃபேண்டசி ஐலண்ட் ஃபேண்டசியாவே ஆயிருச்சு.
3: இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: Maverick Events in production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபியின் தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் September 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
0: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். October 2-4 வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd floor AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். October 2-4 வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd floor AGM நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது மீனா ஆறுமுகம். உலக பாதுகாப்பு மிகவும் நெருக்கடியான கட்டத்தில் இருப்பதாக சீனா எச்சரித்துள்ளது. பெய்ஜிங்கில் நடைபெறும் சியாங்ஷான் கருத்தரங்கில் சீன தற்காப்பு அமைச்சர் டாங் ஜுன் பேசினார். ஒரு நாடு வென்றால் மற்றொரு நாடு தோற்க வேண்டும் என்ற அணுகுமுறை காலாவதியாகிவிட்டதாக அவர் சொன்னார். நாடுகள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரலாற்றை பின்னோக்கி இழுக்கும் போக்குகள் மீண்டும் தலைதூக்குவதை தடுக்க வேண்டும் என்று திரு டாங் கூறினார். அது ஜப்பானின் மாறிவரும் ராணுவ நிலைப்பாட்டை மறைமுகமாக சாடுவதாக பார்க்கப்படுகிறது. ராணுவ பலத்தை பயன்படுத்துவதாக மிரட்டும் போக்கை தடுக்க வேண்டும் என்றும் திரு டாங் கூறினார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மேம்பட்டு வருகிறது. இன்று காலை 11 மணி நிலவரப்படி எல்லா வட்டாரங்களிலும் காற்றின் தரம் மிதமாக இருந்தது. எங்கும் ஆரோக்கியமற்ற நிலை இல்லை. நேற்று மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 154 தொட்டது. இன்று காலை 11 மணிக்கு அது 99.9 பதிவானது. மற்ற வட்டாரங்களில் 74-85 இடைப்பட்டு காற்று தரம் மிதமாகவே உள்ளது. இந்தோனேசியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறது. காடு பற்றி எரியும் இடங்களில் மட்டுமின்றி மற்ற வட்டாரங்களிலும் தீ பரவாமல் தடுக்க அரசாங்கம் நடவடிக்கையை விரிவுபடுத்துகிறது. தீயணைப்பாளர்கள் ஹெலிகாப்டர்களின் துணையோடு நெருப்பை ஒடுக்க முயல்கின்றனர். நெருப்பு மூட்டும் வேலையை தவிர்க்கும்படி பொதுமக்களை அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது. சிகரெட்டை அணைக்காமல் வீசுவது போன்றவற்றை தவிர்க்கும்படி அது கேட்டுக்கொண்டது. இந்தோனேசியாவில் 1400 இடங்களுக்கும் மேல் தீப்பற்றி எரிகிறது. புகை மூட்டம் மலேசியாவையும் சிங்கப்பூரையும் பாதிக்கிறது. கிளாட் ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கிய அன்ட்ராபிக் நிறுவனம் அடுத்த மாதம் சிங்கப்பூரில் அலுவலகம் திறக்கிறது. தென்கிழக்காசியாவில் இது அதன் முதல் அலுவலகம். ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் 5வது அலுவலகம். பல்வேறு வேலைகளுக்கு அது சிங்கப்பூரில் ஊழியர்களை நியமிக்கவிருக்கிறது. சிங்கப்பூரில் கிளாட் பயன்பாடு அதிகமாக உள்ளது. மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் 121 நாடுகளில் சிங்கப்பூர் 2வது இடத்தில் உள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட அளவை போல் இங்கு பயன்பாடு சுமார் 6 மடங்கு. அதனால் சிங்கப்பூரில் அலுவலகம் திறப்பது இயல்பான அடுத்த கட்டம் என்று அன்ட்ராபிக் கூறியது. சிங்கப்பூர் நிறுவனங்கள், அரசாங்கத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்றவும் அது திட்டமிட்டுள்ளது. பீஷான் தாம்சன் வட்டாரங்களில் நேற்று ஏற்பட்ட இணைய தடங்கள் இன்று காலை சரி செய்யப்பட்டுவிட்டது. சீர் செய்யும் பணி காலை மணி 5:40 நிறைவு பெற்றதாக நெட்லிங்க் டிரஸ்ட் நிறுவனம் தெரிவித்தது. நேற்று தொடங்கிய தடங்களில் சுமார் 1000 பயனீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டனர். 3வது தரப்பு குத்தகையாளர் மேற்கொண்ட கட்டுமான பணியின் போது இணைய சேவை துண்டிக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியது. சாலையை விரிவுபடுத்தும் வேலை நடந்தபோது பல ஃபைபர் கம்பிவடங்கள் சேதமுற்றதாக நெட்லிங்க் டிரஸ்ட் நேற்றிரவு தெரிவித்தது. இரவு முழுவதும் பணியாற்றி நிலைமையை சீர் செய்ததாகவும் தடங்கள் குறித்து விசாரணைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது குறிப்பிட்டது. நெதர்லாந்தில் நாசவேலை காரணமாக நாட்டின் பெரும்பகுதி இடங்களில் ரயில் சேவை முடங்கியிருக்கிறது. சுமார் 30 இடங்களில் தண்டவாளத்தில் பொருள்கள் வைக்கப்பட்டன. வேண்டுமென்றே ரயில் சேவையை தடுக்கும் சதிவேலை அது என்று ப்ரோ ரயில் நிறுவனம் குறிப்பிட்டது. தண்டவாளத்தில் பொருள் வைக்கப்பட்டால் அங்கு ரயில் இல்லாவிட்டாலும் ரயில் இருப்பதாக கணினி முறை புரிந்து கொள்கிறது. எனவே சிவப்பு விளக்கு எரியும் ரயில் செல்ல முடியாது என்று ப்ரோ ரயில் சொன்னது. ஒரு ரயில் அதையும் மீறி தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட பொருள் மீது மோதியதாகவும் யாருக்கும் காயமில்லை என்றும் நிறுவனம் சொன்னது. நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட நாசவேலை அது என்று கூறினார். அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் தினத்தில் இது நடந்திருக்கிறது. விவசாயிகள் அரசாங்க கொள்கைகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆனால் அவர்கள் இதில் சம்பந்தப்படவில்லை என்று கூறிவிட்டனர். காவல்துறை விசாரணை நடத்துகிறது. உலக சந்தையில் எண்ணெய் விலை இன்று குறைந்திருக்கிறது. அமெரிக்காவில் கச்சா எண்ணெயின் கையிருப்பு அதிகரித்தது அதற்கு காரணம். 1.5 மில்லியன் பீப்பாய் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் அது 7 மில்லியன் பீப்பாய் அதிகரித்தது. அனைத்துலக பிரெண்ட் எண்ணெய் விலை 93 காசு குறைந்தது. நேற்று எண்ணெய் விலை $3 உயர்ந்தது. செங்கடலுக்கு செல்லும் எண்ணெய் குழாய் தாக்கப்பட்டதால் சவுதி அரேபியாவின் யான்பு துறைமுகத்தில் எண்ணெய் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் உலக எண்ணெய் விநியோகம் குறையும் என்ற அச்சம் ஏற்பட்டது. சிறார் பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்கள் குறித்து இந்திய அதிகாரிகளிடம் நேரடியாக புகார் அளிக்க மெட்டா முடிவு செய்துள்ளது. BBCI நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த மாற்றம் வருகிறது. இன்ஸ்டாகிராமில் சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான படைப்புகளை விளம்பரப்படுத்தும் கட்டண விளம்பரங்கள் இடம்பெற்றதாக விசாரணையில் தெரியவந்தது. அந்த விசாரணை ஜூலை மாதம் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட விளம்பரங்களையும் உள்ளடக்கங்களையும் அகற்ற இந்திய அரசாங்கம் மெட்டாவுக்கு உத்தரவிட்டது. இனி சிறார் பாதுகாப்பு விவகாரங்களை இந்தியாவின் இணைய குற்றத்தளத்திடம் நேரடியாக சொல்லவிருப்பதாக மெட்டா கூறியது. இதுவரை அத்தகைய சம்பவங்கள் பற்றி அமெரிக்க அமைப்பு ஒன்றிடம் மெட்டா புகார் அளித்து வந்தது.
3: சொல்லும் பொருளும் கோஸ்ட் கரையோரம். சிங்கப்பூரின் கரையோர பகுதிகளை பாதுகாக்கும் நீண்டகால திட்டங்களை அரசாங்கம் ஆராய்கிறது. கோஸ்ட் கரையோரம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் இந்திரஜித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
0: முதல் வாரகிருதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்ய.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max-க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1-க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1-இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max-ஐ இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: ஒளிபரப்பானதுக்காக எப்படிப்பட்ட பாடல்கள் காத்துக்
1: கொண்டிருக்கின்றன.
2: இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே
1: இருக்கு.
0: இப்படி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காதலி கிடைக்க மாட்டாங்க. காமெடி பண்றீங்க. இதனாலதான் உங்களுக்கு காதலி கிடைக்காம இருக்காங்க.
2: சுவாரஸ்யமா தூண்டி விடுறாங்க.
0: கொளுத்தி போடு குலை பகவலி படத்துல இருந்து இந்த பாடலையும் நீங்க எதிர்பார்க்க போறீங்க. அந்த நேரத்துல மூன்றுக்கும் என்ன ஒற்றுமை அங்கத்துல? இன்றைக்கு எப்படி கோரிலாவா இல்ல பனிக்கரடியா?
2: இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க.
0: டைனோசோவா?
2: இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கானு. அது இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது.
0: அதற்கு முன்னால வாங்க வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு வானம் சில இடங்கள்ல மேகமூட்டமா காணப்படும். வெப்பநிலை 25-35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-90 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
4: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
5: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
6: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
7: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
6: சுவையா?
7: இந்த காஃபி.
6: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
7: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
8: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
9: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
10: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
9: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
10: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
9: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
10: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: நண்பன் படத்துல இருந்து விஜய் பிரகாஷ் சின்ன இசுவி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுக்க போறது
1: வித்தியாசமா இருக்க போகுது.
0: சொல்லுங்க.
1: இப்ப இது வந்து செடிகளுடைய குடும்பத்துல அடங்கும்.
0: சரி
1: சரியா. முதல் குறிப்பு உருளைக்கிழங்கு.
0: சரி.
1: தக்காளி. புகையிலை.
0: உருளைக்கிழங்கு தக்காளி, அதற்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஆனா அந்த பட்டியல்ல நீங்க
1: புகையிலை,
0: புகையிலை அதாவது டுபாக்கோவை சேர்த்திருக்கீங்க. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு.
1: இப்ப ஒரு குடும்பத்துல நல்லா படிக்கிற இரண்டு பேரும் இருப்பாங்க, கெட்ட பிள்ளை
0: ஒன்னு இருக்கும். அதேதான் அதேதான். ஆனா இந்த மூன்றுக்கும் சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு, ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. யோசிச்சு பாருங்க அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ்அப் செய்யுங்க. இப்ப
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: டெம்பனிஸ் விரைவுச்சாலையை நோக்கி செல்லும் லோயாங் அவென்யூ ஓல்ட் டெம்பனிஸ் ரோட்டுக்கு பிறகு விபத்து, அங்கு மூன்றாம் தடத்தை நீங்க தவிர்த்திடணும். டுவாசி நோக்கி செல்லும் PRE கிளெமெண்டுக்கு பிறகும், டுவாசி நோக்கி செல்லும் PRE BKEக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல? இன்றைக்கு நாங்க கொடுத்தது உருளைக்கிழங்கு, தக்காளி,
1: புகையிலை,
0: டொபாக்கோ. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டதுக்கு
1: இங்க ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, மூன்றுமே வட அமெரிக்கால பிறந்தது.
0: நார்த் அமெரிக்காவா? ஆனா கிடையாது இல்லையா?
1: அது கிடையாது.
0: தவறு.
1: அது கிடையாது.
0: தவறான பதில். சரி, ஏதாவது ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
1: இது ஒரு குடும்பம், அதாவது பாருங்க
0: எவ்வளவு பெரிய ஒரு குறிப்பு கொடுத்தீங்க. பா,
1: ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு குடும்பம் இருக்கு சொல்லுவாங்களே. இப்ப நீங்க மிருகத்திலையும் பார்த்தா, இப்ப பூனை, புலி, இதெல்லாம் ஒரு குடும்பம் சரியா? அதே மாதிரி செடிகளுக்கும் பழங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கின்றன. அதுல ஒண்ணுதான் உருளைக்கிழங்கு, தக்காளி, புகையிலை. இந்த மூன்றும் ஒரு குடும்பத்துல சேரும். அந்த குடும்பத்தை மட்டும் கண்டுபிடிச்சு சொன்ன போதும்.
0: எந்த குடும்ப பட்டியல் அப்படின்னு கேக்குறீங்க? எந்த ரகத்தை சேர்ந்த இந்த குடும்பம் அப்படின்னு கேக்குறீங்க? சரி, வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8968. பாயிரவா படத்துல இருந்து ஹரிச்சரன் கொண்டு வரும் பாடல் இதோ.

டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

நீங்க தங்க மாதிரி ஜொலிக்கணுமா? தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்லை. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பு பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
3: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
5: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
6: வணக்கம் ஹலிமா, வணக்கம் காதர்.
7: வணக்கம்.
6: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், உருளைக்கிழங்கு, தக்காளி, அப்புறம் டொபாக்கோ நினைக்கிறேன், அது மூணுக்குமே வந்து என்ன ஒரு ஒற்றுமை என்றால், சோலனேசியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் ஃபேமிலிய சேர்ந்தது. இன்னொரு வார்த்தை வந்து நைட் ஷீட்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சேர்ந்த குடும்பம் தான். இன்னொரு ஒரு ஃபன் சிமிலாரிட்டி வந்து மூணுக்குமே, பொட்டேட்டோ, டொமேட்டோ, டொபாக்கோ, மூணுக்குமே வந்து OAO அப்படின்னு வவுல்ஸ் வருது. ஆனா அது பதில் இல்ல, நைட் ஷீட்ஸ் அதுதான் பதில். நன்றி.
8: ரொம்ப அழகா ஹுசைன் பேசி அனுப்பி வச்சிருக்காரு. நன்றி ஹுசைன். அவர் மாதிரியே இன்னும் பல நேர்கள், நீங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ரொம்ப அழகா சரியான பதில சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
7: ஆமாங்க, சோலனீசி அப்படிதான் அந்த குடும்பத்தின் பெயர். தக்காளி, அதன் பிறகு உருளைக்கிழங்கு, புகையிலை மட்டும் இல்லாம கத்திரிக்காய், மிளகாய், கொடமிளகாய், இது எல்லாமே அந்த குடும்பத்துல அடங்கும்.
8: பாத்தீங்களா, எல்லாமே நைட் ஷீட் ஃபேமிலி.
7: ஆமா, இதுல பிளாக் ஷீப் யாரு? இந்த புகையிலை.
8: ஆமா, அப்படிதான் நைட் ஷீட் ஃபேமிலி.
7: செடி வகையில, செடி அந்த இலை, இது வந்து காய்கள், அது இலை.
8: காட்டுவாசி, ஆதிவாசி மாதிரி. இது ஆதிவாசி தான்.
7: ஆதி

0: நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
1: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழைங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
2: வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சார நிறைந்த ருசியான கோழி, நாம் உறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
3: தெரியல
4: அடுத்த முறை குளிர் பதன பெட்டில போய் குளிங்க.
5: வானிலை நிலவரம் ஆதரவு
6: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஒலி 968
1: சினிமா சினிமா
2: அக்கன்
1: சூர்யா ஜோதிகா
3: கொஞ்சம் மாற்றி
4: காக்க காக்க திரைப்படத்துல இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மாத்திக்கிட்டாங்க. அதாவது உண்மையிலேயே, அதாவது என்னன்னா நல்ல முறையில
1: அப்படி சொல்லுங்க,
4: அதாவது அவங்க காதலாம் ஆரம்பிச்சு அது மாதிரி கணவன் மனைவியா மாறின பிறகு அவங்க கடந்து வந்த பாதை, அதாவது லவ் டோவின் சொல்ல முடியாது,
1: ரொம்ப கரடு முரடான இருந்துச்சு.
4: வெளிப்படையா ஜோதிகா சொல்லிருக்காங்க, நாங்க நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்திருக்குது. இட்ஸ் எ லவ் அண்ட் வார் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க.
1: அவங்களுடைய சமூக வலைத்தளத்திலயும் அதான் சொல்லியிருந்தாங்க, லவ் அண்ட் வார் அப்படின்னு. அண்மையில அவங்களுடைய 20 ஆண்டு அந்த கல்யாண பயணத்தை, திருமண பயணத்தை ரொம்ப அழகா கொண்டாடி இருந்தாங்க. அவங்க மட்டும் கிடையாது காதர், அவங்களுடைய குடும்பத்தார் அவங்களை ரொம்ப அழகா ஒரு தம்பதியா கொண்டாடி இருந்தாங்க. அவங்க அந்த வாவ்ஸ் சொல்வாங்க இல்லையா, அதை மீண்டும் ரினியூ பண்ற வகையில ஒரு தேவாலயத்துல திரும்ப கல்யாணம் பண்ற மாதிரி அவங்க தன்னுடைய மகன் மகளோட நடந்து வராங்க. அந்த சிவப்பு கம்பளத்துல நடந்து வராங்க. சூர்யா அவங்களுக்கு எதிர நின்று ஜோதிகாவை முதல் முறை பார்க்கிற மாதிரி பார்க்கிறாரு. அவருடைய கண்கள் வந்து கலங்குது. பார்க்கும்போது அவ்வளவு அழகான ஒரு காட்சியா இருந்துச்சு காதர். ஏன்னா திரும்ப அவங்க கல்யாணம் பண்றாங்களா அப்படின்னு தோணுச்சு. அப்படியே எளிமையா இருக்காங்க. 20 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா எளிமையா முக்கியமா இன்னும் அதே காதலோட இருக்காங்க. எத்தனை பேர் இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல.
4: கஷ்டம் தான், ஏன்னா பலமுறை நான் அவங்களுடைய பேட்டியை பார்த்துருக்கேன். எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து அவங்க செயல்படுறாங்கன்னு அவங்க பேசும்போதே நமக்கு தெரியும். அந்த வகையில அவங்க இந்த காணொலியை வெளியிட்ட பிறகு கீழே அவங்க வந்து சில வாவ்ஸ் அது போட்டிருந்தாங்க. ஐ வாவ் டு பி எ ஹாப்பி பர்சன், என்னுடைய வாழ்க்கையை கொண்டாட போறேன், நான் வந்து நன்றிகரனா இருக்க போறேன், நான் ஆரோக்கியமா இருக்க போறேன், முக்கியமா நான் என்னுடைய சூர்யாவுக்கு எப்போதுமே இம்பர்ஃபெக்ட் மனைவி சொல்லுவாங்களே ஒரு நல்ல மனைவி எல்லாமே ஒரு புரிந்து கொள்ளும் மனைவியா இருக்க ஆசைப்படுறேன். என்னதான் சண்டை போட்டாலுமே நம்ம வந்து விட்டு கொடுத்து செயல்படுவோம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க.
1: சூர்யாவும் ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு, நீங்க கல்யாணம் பண்ண அதே நபர் 20 ஆண்டுகள் கழித்து அப்படியே இருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப மாறுவாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகும் போது ஒரு மனைவியா வராங்க இல்லையா, ஒரு காதலிக்க பிறகு ஒரு மனைவியா வராங்க. ஆனா அதன் பிறகு அவங்க பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு மருமகளா, ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு குடும்ப தலைவியா, அதே நேரத்துல அவங்களுக்கும் நிறைய உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாமே இருக்கும், பக்குவமும் ஆகும். ஆக அவங்க மாறுவாங்க. 20 ஆண்டுகள் முன்னால இருந்த அதே ஜோதிகா 20 ஆண்டுகள் கழித்து இருக்க மாட்டாங்க. அந்த மாற்றங்களையும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் நல்ல உறவுக்கு அடித்தளம்னு சொல்லியிருந்தாங்க.
4: இது உண்மையிலேயே அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க பயணித்து போறாங்கன்னு நமக்கு தெரியறது அலிமா. இப்ப 60 ஆண்டுகள் அதெல்லாம் சொல்றாங்களே, அவங்க அதையும் தாண்டி ஒருத்தர் ஒருத்தருக்கு உள்ளுக்கு நல்லா புரிந்து கொண்டாங்க. அது அவங்களுக்கு இடையில மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்திலயும் தெரியுது.
1: இது உண்மையாவே சில்லுன்னு ஒரு காதல் தான்.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
5: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
6: சிறகுகள் ஏழுதே.

0: இந்த அங்கத்துல வழக்கமா ஒரு ஆங்கில வார்த்தை கொடுப்போம், அதற்கான சரியான தமிழாக்கத்தை நீங்க சொல்லணும். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு பரிசு இருக்கிறதுனால உங்களுக்கான கேள்வி இதுதான். நான் வரிசையில தொடங்கும்
1: ஒரு உடல் உறுப்பு, அதன் பிறகு சிங்கப்பூர்ல ஒரு இடம், மூன்றாவது தனிம அட்டவணை அதாவது பீரியாடிக் டேபிள், அதுல என், அதுல என்ன வாயு இருக்குன்னு சொல்லணும்.
0: ஆமா, எந்த ஒரு சிம்பிள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். பகிர்ந்து கொள்ளுங்க. தனிம அட்டவணை திரும்ப சொல்றோம், அது பீரியாடிக் டேபிள். அங்க என்ல தொடங்கும் ஒரு கெமிக்கல் சிம்பிள்.
1: ரொம்ப கஷ்டமா குடுக்கறோமோ கெமிஸ்ட்ரி?
0: இங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்,
1: கடச்சிரும் சீக்கிரமா
0: குடுக்கறோம் இல்லையா. அதனால கொஞ்சம் நீங்க யோசிக்கணும், கூகுள் செஞ்சு பார்க்கணும். மீண்டும் சொல்றோம், மூன்று கேள்விகள் நான் வரிசையில தொடங்கும்.
1: உடல் உறுப்பு, அதன் பிறகு சிங்கப்பூர்ல ஒரு இடம், அதன் பிறகு தனிம அட்டவணையில இருந்து நான் வரிசையில ஒரு வாயு அல்லது ரசாயனம்.
0: வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: குரல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
0: சின்ன ஒரு காதல் படலிருந்த ஏ ஆர் ரஹ்மான் இசையில அவரை பாடிய பாடல் ஒளிபரப்பானது இப்ப உங்களுக்காக.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: பிகேஇ நோக்கி செல்லும் எஸ் எல் இ அப்பர் தாம்சன் ரோட்டுக்கு பிறகு வாகன பழுதாக இருக்குதுங்க. எஸ் எல் இ நோக்கி செல்லும் டிபிஇ செங்காங் ஈஸ்ட் ரோட்டுக்கு பிறகு விபத்து. சாங்கியை நோக்கி செல்லும் பிஆர்இ ஜலான் யூனோஸுக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: குட் டே பியூட்டி பார்லர் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்படுது.
1: பல வாடிக்கையாளர்கள் குட் டேக்கு சென்று அவங்க சேவைகளை பயன்படுத்தி நன்மை அடைஞ்சிருக்காங்க. அந்த வரிசையில லக்ஷ்மி இன்று நம்மோட பகிர்ந்து கொள்ள போறாங்க, வாங்க கேட்கலாம்.
2: வணக்கம், என் பேர் லக்ஷ்மி, நான் ஹோகாங்ல இருந்து பேசுறேன். நான் ஒரு ஐடி கம்பெனில எக்ஸிகியூட்டிவா வர்க் பண்றேன். நான் குட் டே பார்லருக்கு போன காரணமே, நான் அளவுக்கு அதிகமா ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் ஹேர் கலரிங் செய்யறதுனால எனக்கு இந்த பொடுகு தொல்லையும் முடி கொட்டுற பிரச்சனையும் ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்துச்சு. நான் இந்த குட் டே பார்லரோட அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய தடவை ரேடியோல கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு இந்த பிரச்சனை வந்தப்ப என் ஃப்ரெண்டு தான் எனக்கு, நீ ஏன் குட் டே பார்லருக்கு போக கூடாது, எனக்கே அங்க போய் தான் பிரச்சனை சால்வ் ஆனச்சுன்னு சொன்னாங்க. அவங்க பேச்ச கேட்டுதான் நான் குட் டே பார்லருக்கே போனது. நான் முத தடவை குட் டே பார்லருக்கு போனப்ப அவங்க என்னோட ஸ்கல்ப் முத பரிசோதிச்சு பார்த்தாங்க, என்ன ப்ராடக்ட் என்னோட தலைமுடிக்கு பாய்க்கிறேன், இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து என்கிட்ட கேட்டு அதை வச்சு ஒரு சர்வே பண்ணாங்க. அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு அப்புறம் தான் நான் என்ன ப்ராடக்ட் பாய்க்கணும், நான் என்ன தவறு பண்ணி இருந்திருக்கிறேன், என்னோட உணவுல நான் எதெல்லாம் வந்து எடுத்துக்கணும், எதை நான் தவிர்க்கணும், என்னோட தலைமுடியும் என்னோட ஸ்கல்ப்பையும் நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கணும்ன்ற விஷயமே அவங்க சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது. இந்த குட் டே ப்ராடக்ட் பயன்படுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கல்ப் ரொம்ப மாய்ஸ்சரைசரா, என்னோட முடி ரொம்ப ஆரோக்கியமா அடர்த்தியா வளருத நான் ஃபீல் பண்ணேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் குட் டேயோட எல்லா ப்ராடக்ட்டும் பயன்படுத்துறேன். என்னோட ஸ்கல்ப் மட்டும் இல்லாம என்னோட முடிகளுக்கும் முடி வேர்களுக்கும் சேர்த்து அவங்க கொடுக்குற ஹேர் ஷாம்பு, ஹேர் டானிக், ஹேர் கண்டிஷனர் இது எல்லாமே நான் யூஸ் பண்றதுனால இப்ப எனக்கு பொடுகு தொலையும் இல்லை, முடி கொட்டுற பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு 8 மாசமா இந்த குட் டே பார்லருக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் இந்த குட் டே பார்லருக்கு போயிட்டு ஏன் தலைமுடி உள்ள வித்தியாசத்தை பார்த்து இப்ப என்னோட கணவரும் இதே குட் டே பார்லருக்கு தான் போயிட்டு இருக்காரு. இங்க ஆண்களுக்கும் அவங்களுக்கு வேண்டிய சேவைகளை இவங்க வழங்குறாங்க. யாருக்கெல்லாம் பொடுகு தொல்லை முடி கொட்டுற பிரச்சனை இருக்குதோ, இல்ல இதை தவிர்த்து வேற ஏதும் பிரச்சனை இருந்தா நீங்க தாராளமா குட் டே பார்லருக்கு போலாம். அங்க அவங்க உங்களோட ஸ்கல்பை சோதிச்சு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சேவையை வழங்குவாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க குட் டே பார்லரை விடவே மாட்டீங்க. என்ன மாதிரி
1: எவ்வளவு ஆணித்தரமா கம்பீரமா சொல்றாங்க.
0: அதே போல உங்களுக்கும் முடி பிரச்சனை பொடுகு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா இப்போதே நீங்க செல்லலாம் குட் டே பியூட்டி பார்லருக்கு, 101 ஸ்ட்ராங்கன் ரோட் சி.

0: சூழலை போற்ற மடத்துல இருந்து ஹரிஷ சிவ ராமகிருஷ்ணன் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இந்த அங்கத்துல ஒரு ட்விஸ்ட்,
1: நான் வரிசையில நாம ஒரு உடல் உறுப்பு கேட்டிருந்தோம், சிங்கப்பூர்ல ஒரு இடம் கேட்டிருந்தோம், அதன் பிறகு தனிமை அட்டவணையில அதாவது பீரியாடிக் டேபிள்ல நான் வரிசை எண்ல இருக்கிற ஒரு வாயு அல்லது ரசாயனம் கேட்டிருந்தோம்.
2: வணக்கம் பானு ஃப்ரம் திருநாரு.
0: வணக்கம் பானு.
2: முதல் கேள்விக்கு பதில் நாக்கு, இரண்டாவது கேள்விக்கு பதில் நியூட்டன், மூன்றாவது கேள்விக்கு மெக்னீசியம். நன்றி.
0: நீங்க ரெண்டு கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லிட்டீங்க, ஆனா மூன்றாவது கேள்விக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. மெக்னீசியம் உடைய கெமிக்கல் சிம்பலா நீங்க பாத்தீங்கன்னா MN அப்படினு சொல்லிருந்தோம் இல்லையா, N ல தொடங்கணும்ங்க. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க நேயர்களே. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9968. இன்றைக்கான தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
1: 172 வெள்ளி 10 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
5: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
4: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
6: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், 113 ஸ்ட்ராங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
8: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
9: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
8: மில்கி மிஸ்ட் தயிர்
9: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
9: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
10: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.

0: ஒரே எழுத்து வரிசைதான், ஆனா மூன்று கேள்விகள் கிட்ட இருந்தோம். உடல் உறுப்பு, இரண்டாவது சிங்கப்பூரின் சாலையின் பெயர், மூன்றாவது தனிம அட்டவணையில இருக்கிற ஒரு கெமிக்கல் சிம்பல் நீங்க சொல்லணும். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது என் வரிசையில தொடங்கணும். சரி, என்ன பதில சொல்லிட்டாங்களா? ஒரு நேர் அனுப்பியிருக்காங்க.
1: மாலை வணக்கம், ஹலிமா காதர் நகம் நாசிம் சாலை நைட்ரோஜன்.
0: அவங்க சொன்ன பதில்கள் வாழ்த்துக்கள். நகம்னு சொல்லிருந்தாங்க காதர், உடல் உறுப்பு ஏற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு சாலை, நசிம் ரோடு இருக்கு சாலை இருக்குது. மூன்றாவது ஆமாங்க, என் வரிசையில தொடங்கும் ஒரு கெமிக்கல் சிம்பிள்னு பாத்தீங்கன்னா நைட்ரோஜன். அதை நீங்க சொல்லலாம்.
2: ஹலிமாவுடைய கைடன்ஸ்ல வழிகாட்டுதல்ல நானும் கெமிஸ்ட்ரியை பத்தி கொஞ்சம் கத்துக்கிட்டேன்.
0: வேதியியல் அறைக்கு போகும் போது நிறைய சோதனைகளையும் செஞ்சிருக்கோம் காதர், நல்லா இருக்கும், நல்லா ஃபன்னா இருக்கும். ஆனா என்ன, எதுவுமே வெடிக்கல, கவலைப்படாதீங்க. அதனால இங்க நான் உட்கார்ந்திருக்கேன்.
2: வாழ்க்கையில மற்ற இடங்களை வெடிக்குதோ
0: வேண்டாம்ப்பா. ஏ கோமதி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் கட்டி பீர் பல வழங்குறேன். 69 மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசர் கிடைக்குது.
2: வாழ்த்துக்கள்.

0: குட்டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர், மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர், எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்
4: கடைசி ஒரு மணி நேரம் படைக்கப்பட்டது. ரொம்ப அழகா கோமதி 3 கேள்விகளுக்கும் சரியான பதில சொல்லி ஒரு குட் டே கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசரை வென்று இருந்தாங்க. வாழ்த்துக்கள் கோமதி.
5: இன்று நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நம்ம மறந்த மறைந்த இடங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்.
4: அழகா சொன்னீங்க. ஆமா, மறந்த மறைந்த இடங்களை பற்றி பேசி இருந்தோம். பாப்புலர் புக் ஸ்டால் ஆரம்பிச்சு சிங்கப்பூரை சுற்றியே வந்துட்டோம். கதை வுட்லண்ட்ஸ்ல போகி புகித்தீமா நேர்கள் நினைவு கூர்ந்து இருந்தாங்க. பள்ளிகளை பற்றியும் பேசியிருந்தோம். தொடக்க பள்ளி, உரிநிலை பள்ளி, எதெல்லாம் மூடிட்டாங்க, இப்ப அந்த பள்ளிகள்லாம் கிடையாது, அதை பற்றியும் சொல்லியிருந்தோம்.
5: அப்படியே லிங்க் செய்து மூன்று குறிப்புகள் கொடுத்து இன்று நம்ம ஃபேண்டஸி ஐலண்ட் பற்றி தெரிந்து கொண்டோம்.
4: USS இப்ப அங்க இருக்குது. ஏன் மூடினாங்க, ஃபேண்டஸி ஐலண்ட்ல என்னென்னலாம் இருந்துச்சு, அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 12 மணிக்கு மேல இன்றைக்கு 3 குறிப்புகளை வழங்கியிருந்தோம் இல்லையா?
5: ஆமா, இந்த 3 குறிப்புகள் சோலனேசி செடி குடும்பத்துல சேர்ந்த ஒரு கிழங்கு, தக்காளி, அது மட்டும் இல்லாம புகையிலை.
4: என்ன நேசி?
5: சோலனேசி.
4: சோலனேசி நைட்ஷேட் ஃபேமிலி. ஆமா, அதுல இந்த டுபாக்கோ புகையிலையும் இருக்குது.
5: ஆமா,
4: சரி, 1 மணிக்கு மேல உங்களுக்கே தெரியும். நாங்க கொடுத்தது இன்றைக்கு நான் வரிசையில தொடங்கும் 3 கேள்விகள். 1 உடல் உறுப்பு, 2 சிங்கப்பூர் சாலை, 3 N வரிசையில தொடங்கும் ஒரு கெமிக்கல் சிம்பிள சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். நைட்ரஜன், NA, இதெல்லாம் நீங்க சொல்லலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. இன்றைக்கு பல நேர்கள் நீங்க பங்கெடுத்திருந்தீங்க. இன்றைக்கு நம்மோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
5: நாளைக்கும் இருவரும் சேர்ந்து நிகழ்ச்சி படிக்க போறோம். அலிமாவுடைய லாயல்டி பாயிண்ட் கூடிட்டே இருக்குது.
4: அடுத்த வாரம் உங்களுடைய குடும்பம்
5: வரும் வரும் வரும் நினைக்கிறேன்.
4: அடுத்த வாரம் வரணும்.
5: நீங்க விடுப்புல இருக்கீங்களா? போய் பாக்கணுமே.
4: இல்ல, அடுத்த வாரம் 5 நாளும் நீங்க வரணும்னு சொல்றேன். திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை அந்த 2:00 கிளாக் அவுட் பண்ணும் போது.
5: சரி சரி சரி சரி, நாளைக்கு காலை 10 மணிக்கு ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில எங்களோட இணைஞ்சிருங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியின் இறுதி பாடல் உங்களுக்காக ஈஸ்வரன் திரையப்படுத்து SCR ரோஷினி
4: கொண்டு வராங்க அந்த பாடலோட. இப்ப நாங்க விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. நாளைக்கு சந்திப்போம். இது ஒலி 9.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இதுவரை நீங்கள் கேட்ட அங்கத்திற்கு ஆதரவு 101 ஸ்ரீரங்கம் ரோட்டில் அமைந்திருக்கும் கிரேட் டே பியூட்டி பார்லர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968,
4: மீடியா கபலி 968 இல் ஹிந்தி பாடல்கள். இட்ஸ் டைம் ஃபார் சம் ஹிந்தி டியூன்ஸ் ஆன் யுவர் ஃபேவரட் ஸ்டேஷன் ஒலி 96.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமெண்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
2: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக
4: தேவையில்லை.
2: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
5: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகிராப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகிராப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
6: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
7: You're listening to Hindi numbers on 96.8.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
3: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: 8 singles looking for love.
5: We're here to find love.
4: Get a little help from the person they trust most.
5: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
4: Their love life is in the hands of their wingman.
6: We have to make it happen.
7: I want to go on a date.
4: Their biggest cheerleader and their harshest critic.
5: Your wingman will go head to head in a series of challenges.
4: The wingman wins a challenge, the single gets the date.
8: A chance to get a bit closer with her.
4: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
9: Whatever happens, I do want you in my life forever.
4: Or betrayal and heartache.
10: I got played.
11: I literally want to throw up right now.
12: Girl, you gotta fix yourself.
13: Who knows what's coming next?
4: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
1: You're listening to Hindi Numbers on Mediacorp Oli 968.
14: Mediacorp Oli 968 Hindi Paadalgal.

0: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: Maverick Events and Production Varangum Masala Coffee Live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale Masala Coffee Live in Singapore The Return Tour நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
7: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
8: You're listening to Hindi Numbers on Oli 968.

0: we have for Punjabi songs. Hope you enjoyed. Thank you for tuning in to Oli 968.
1: Oli 968 இல் இதுவரை நீங்கள் கேட்டது பஞ்சாபி பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலியில் உங்களுக்காக மலையாள பாடல்கள்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். October 2 to 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். October 2 to 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள AGM-இல் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
1: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
4: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
5: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
6: மலையாள பாடல்கள்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
5: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
6: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்

0: உங்கள் நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்கள் தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்கள் அப்பஞ்சாலா என்னமோ போலா, எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டு மறுபடி கூப்பிடுது, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவக்காரம்
1: ப்ரோ, உங்களை எல்லா கல்யாணத்திலும் பார்க்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
0: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
3: நீத உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. அட வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 851-233-400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
2: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
5: ஏன் அவசியம்னா,
4: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, டேக் அ பிளேஸ், B1-25.
4: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
6: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
7: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
8: என்ன
9: நிகழ்ச்சி ஆரம்பிக்கல, அதுக்குள்ள காலின்னு சொல்றீங்க நித்யா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. நான் காலின்னு சொன்னது என்ன இல்லைங்க, ஒரு புகழ்பெற்ற கடை தொகுதிய இப்போது காலி பண்ணிட்டாங்க, இழுத்து மூடிட்டாங்க. அந்த கடை தான் ஜூரோங் பாயிண்ட் பேரங்காடியில இருக்கும் பாப்புலர் புத்தக கடை. இந்த கடைக்கு பல பேர் போயிருப்பீங்க. சிங்கப்பூரில் உள்ள பல வட்டாரங்கள்ல இந்த பாப்புலர் கடைய நீங்க பாத்திருக்கலாம். குறிப்பாக இந்த ஜூரோங் பாயிண்ட் பேரங்காடியில இருக்கும் பாப்புலர் புத்தக கடை கடந்த 31 வருடங்களாக இது இயங்கிட்டு வருதுங்க. அதாவது எனக்கு 8 வயது இருக்கும் போதே இந்த பாப்புலர் கடை நன்றி சொல்லி இந்த கடையுடைய ஷட்டரை மூடி வச்சாங்க. அது மூடி வைக்கும் போது எல்லாருடைய முகத்துல கொஞ்சம் சிரிப்பும் கொஞ்சம் சோகமும் இருந்தன. என அவ்வளவு நினைவுகள் இருக்கு இல்லையா?
10: Thank you for everyone for patronizing us for the past 31 years. It's been our honor to serve you in Popular Jurong Point. So it's time to say goodbye now. We hope to serve you in our next nearby store. Because of you, we are popular. Thank you.
9: இப்படியாக எல்லோருக்கும் நன்றி சொல்லி கடைய பிரம்மாண்டமாக எப்படி திறந்து வச்சாங்களோ அதே மாதிரி மூடியும் வச்சாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லி அவங்க அவங்க கடையை மூடலாம், ஆனா நாம நம்ம கடையை மூட முடியாது. 8 மணி வரைக்கும் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நித்யா நான் படிக்கும் டீ கடை நிகழ்ச்சி நீங்க கேட்டே ஆகணும். ஏன்னா உங்களுக்கான சுவாரஸ்யமான தகவல்களும் நல்ல பாடல்களும் ஒரு தொகுப்பாக வழங்க நான் காத்துட்டு இருக்கேன். பாப்புலர் ஷட்டர் மூடிட்டாங்க, நாம ஷட்டரை திறந்துடலாமா? இது ஆரம்பமாயிடுச்சு டீ கடை.

0: குட் பை சொல்லிட்டு எங்கேயோ போக முடியாது. 8 மணி வரைக்கும் ஏன் கூட நீங்க மாட்டிக்கிட்டீங்க.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: எத்தனை பேர் போக்குவரத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். விபத்து நேர்ந்திருக்குங்க. சாங்கே இனோக்கிச்சலும் பிஐஇ லானி ரோட் எக்ஸிட் அருகில். அடுத்ததாக வாகனங்கள் பழுதாகி உள்ளன பிஐஇ இனோக்கிச்சலும் பிகேஇ மண்டை ரோட்டுக்கு பிறகு. அடுத்ததாக சாங்கே இனோக்கிச்சலும் இசிபி தஞ்சோங் கத்தோங்க்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி. தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: 1 நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா 1 நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
6: குட்டி பியூரிஃபையர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
9: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
8: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
9: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
8: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
9: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
10: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
11: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
12: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 6646
13: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
14: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
13: வேலை
14: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
15: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
16: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: தாயிலா பிள்ளை திரையிலிருந்து இன்று கேட்ட ஞாபகம் இந்த அங்கத்துல அருமையான ஒரு பாடலை நாம கேட்டோங்க. இன்றைக்கு நம்ம டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை நல்ல செய்தி சொல்லுதான்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 10 காசுங்க. மீண்டும் சொல்றோம், 172 வெள்ளி 10 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
5: பாடல்கள்
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
2: இன்றைக்கு பாடுவ அங்கத்துல உங்களை குழப்பணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். என்னதான் இப்படி சொன்னாலும் எப்படியோ நீங்க பாடல கண்டுபிடிச்சிருவீங்க, அது உண்மைதான். இருந்தாலும் முயற்சி செய்கிறேன். இன்றைக்கான இசை இதுதாங்க. கடைசியில பாத்தீங்களா, அந்த மெட்டு ஆரம்பிக்கும் போது அப்படியே நான் வந்து அந்த இசை நிறுத்தி விட்டேன். ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, மென்மையான ஒரு இசை வந்து அதன் பிறகு அந்த தாளம் வந்து ஒரு மாதிரி ஆரம்பிக்க தொடங்கும். ஆக என்ன பாடல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா 9678 9 8 என்ற எண்ணுக்கு இப்போதே பாடி அனுப்புங்க. மீண்டும் அந்த இசை இது உங்களுக்காக.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
4: ஆரோக்கிய குறிப்பு.
5: வாழ்க்கையில ஒரு உந்துதல் இல்லாம இருக்கா? வேகமாக போய்கொண்டு இருக்கும் இந்த வாழ்க்கையில எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ ரீசெட் பொத்தான அழுத்துங்க. அவ்வப்போது இந்த மாதிரி பழைய நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ரீசெட் அப்படிங்கிற ஒரு முறையை நாம பின்பற்றி வரணுங்க. அடுத்து நான் வழங்கவிருக்கும் சில குறிப்புகளை நீங்க தனியாகவே சொந்தமாகவே நீங்க செய்ய வேண்டும். முதல் குறிப்பு இதுதாங்க. 30 நாட்களுக்கு எந்த ஒரு சர்க்கரையோ இனிப்பு நிறைந்த பானங்கள் உணவுகளை சாப்பிடாம இருங்க. இதனால உங்களுடைய தோல் சர்மம் நல்ல பளபளன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்து வரும் சவால்களை எதிர்நோக்கிறதுக்கு சக்தி கிடைக்குங்க. அடுத்ததாக அடுத்த 21 நாட்களுக்கு 3 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க சோர்வடையாம இருக்கணும்னா நிறைய தண்ணீர் குடிங்க. 3 லிட்டர் போதுமான அளவு, அதற்கு மேல நீங்க குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய தண்ணீர் குடிக்கிறதுனால உங்களுடைய செரிமான பிரச்சனைக்கும் நீங்க ஒரு நல்ல தீர்வை காண்பீங்க. உங்களுடைய வயிற்றுல தாங்க எல்லாமே இருக்கு, அதை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய கவனம், தூக்கம் இவை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது குறிப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, ஆனா உங்களால முடியும். 10 நாட்களுக்கு கைபேசிய தொடாம இருக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு அவசர தகவல்களோ அல்லது ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்க சொல்றதா இருந்தா கைபேசிய பயன்படுத்துங்க. இந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்றத ஒரு 10 நாட்களுக்கு நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், உங்க மனசும் சாந்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது குறிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. 3 மணி நேரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரங்களுக்கு நீங்க காணாம போயிருங்க. அதாவது யாரையும் தொடர்பு கொள்ளாதீங்க, யாரையும் சந்திக்காதீங்க, கைபேசி எடுக்காதீங்க. நீங்களே தனியாக முடிந்த அளவுக்கு ஒரு இயற்கை நிறைந்த ஒரு இடத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு சென்று நீங்க தனியாகவே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரம் காணாமல் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த குறிப்புகளை நீங்க சொந்தமாகவே தன்னந்தனியாக பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பழைய நிலை, அதாவது மீண்டும் சந்தோஷமாகவும் நீங்க எந்த திசை நோக்கி பயணிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிற மாதிரி இந்த குறிப்புகள் நிச்சயமா உங்களுக்கு உதவுங்க. போங்க, ஒரு ரீசெட் பொத்தான அழுத்துங்க.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே! தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங், அழியுங்கள். 6371111105 புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: 70களில் வெளிவந்த ஒரு அருமையான ஆட்டம் போட வைக்கிற காதல் பாடலை நம்ம ஆராய்ச்சி செஞ்சிருக்கோம். நம்ம நேர்களும் முயற்சி செஞ்சிருக்காங்க, சரியான பதிலே சொல்லியிருக்காங்க. உங்களை நல்ல நடனம் ஆட வைக்கக்கூடிய பாடல் தாங்க. ஆனா இந்த பாடலுடைய நடுப்பகுதியில மென்மையான இந்த மெட்டு கொடுத்திருப்பாரு இளையராஜா. அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேட்ட போது இங்க வந்திருக்கும் ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இளையராஜா முயற்சி செஞ்சிருக்காரு.
1: மாலை வணக்கம் நித்யா. நீங்க ஒளிபரப்பு அந்த இசைக்கு அதிகாலை சுகவேலை
0: ஒரு
1: ஓலை வந்ததுன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். என் பேரு இளையராஜா.
0: ரொம்ப நன்றி இளையராஜா. சற்று முன்பாக இந்த பாடலை நான் ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். ஒருவேளை இந்த இசையோடைய பாடலுக்கு இந்த பாட்டு தான் சொந்தமானதா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருக்கலாம். நல்ல முயற்சி இருந்தாலும் சரியான பதில் அதுவல்லவே. நம்ம சரியான பதில் சொல்லியிருக்காங்க நேயர்கள் பல பேரு. யாரெல்லாம் அவங்க? லக்ஷ்மி, சுதா, ராதாகிருஷ்ணன் நாயுடு, ராதாகுமாரி, ரேணு, ராதாகிருஷ்ணன், மகாலட்சுமி, ஆசத், இன்னும் பல பேரு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அதுல முதல் நேயராக நம்ம லக்ஷ்மி பாடி அனுப்பி இருக்காங்க. வணக்கம் லக்ஷ்மி.
2: ஹாய் நித்யா. பாட்டு கேளுடி கண்மணியில் உள்ள படம். திங்கள் தான் திங்கள் தான் நாளும் சிந்தும் உன்னில் தான் என்னில் தான் காதல் சந்தம் ஆடும் காற்று நெஞ்சில் தாளம் போட ஆசை ஊற்று காதில் கானம் பாட நெஞ்சோடுதான் வா வா வா கூட. இதுதான் அந்த பாட்டு.
0: அடேங்கப்பா அடேங்கப்பா, முழுசா பாடிருவீங்க போல இருக்கே. பாடல சரியாக தான் பாடியிருக்கீங்க. சரியான பாடல்
3: திங்கள் தான் நாளும்
0: கீழடி கண்மணி திரையில் இடம்பெற்ற நம்ம ரமேஷ் அரவிந்த் அஞ்சு நடித்திருக்கும் பாடல் தாங்க சரியான பாடல். திங்களோ புதனோ எந்த நாள்ல இந்த பாடலை கேட்டாலும் உங்க நாள் ஓஹோன்னு ஆயிரும்ல.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வாறு நட்சத்திரமான நவரச நாயகன் கார்த்திக் ஸ்ரீநிதி அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த நந்தவன தேரை திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் உமாரவணன் கொண்டு வந்த பாடல நாம கேட்டவங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு வியாழக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் டிக்டாக் லைவ், அதன் வழியாக நித்யா நான் உங்களை சந்திக்க வந்துருவேன். அந்த தொகுப்புல இந்த வாரம் நம்மளுடைய கலைஞராக இருக்கும் நம்ம நவரச நாயகன் கார்த்திக்குடைய பாடல்களை கேட்க போகிறோம். ஆக நல்ல மென்மையான பாடல் இல்லாம நல்ல கொஞ்சம் வேகமான பாடல்கள் தேர்வு செஞ்சு நேர்கள் என்னிடம் அனுப்ப நான் கேட்டிருந்தேன். பல பாடல்கள் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த பாடல்கள் அனைத்துமே ஒரு தொகுப்பாக வழங்க நான் காத்துட்டு இருக்கேன் நாளைக்கு. சரியா, அதை நீங்க எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக உங்களை நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்க அடைவீங்க. அந்த பாடல்கள் எல்லாமே நல்ல பாடல்கள். அவருடைய 80கள் 90கள் காலகட்டத்தில் பிரபலமான சில படங்கள் உங்களுக்கு வந்து ஞாபகமாகும். ஆக அந்த தொகுப்பு நாளைக்கு நீங்க அதை எதிர்பார்க்கலாம். இப்ப வாங்க காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்ட லேசா கேட்கலாமா? மென்மையான ஏ ரஹ்மானின் இசையில் இந்த பாடல் காத்துட்டு இருக்கு. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் வேகமான பாடல் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவர்கள் உன்னை தேடி மாய் இந்திய திரைகளில் இருந்து பாடல்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால தொடர்ந்து நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி டீ கடை. இப்போது வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேக மூட்டமாக இருக்கும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ் பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
5: ஏன் அவசியம்னா,
4: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Teka Place, B1-25.
4: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
5: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
3: செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்
2: ஒரு சிறப்பு.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ். மென்மையான பாடலை கேட்டு சாந்தமாக இருக்கும் உங்களுடைய மனசை லேசா உலுக்கி வைக்கிற மாதிரி ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காரசாரமா பேச போற, காத்துருங்க.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: பல இடங்கள போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்குங்க. எஸ்எல்இயை நோக்கி செல்லும் சிடிஇ ஜலான் பாகாகியாவுக்கும் மர்ச்சன்ட் ரோடுக்கும் இடைப்பட்ட பகுதியில், அடுத்ததாக துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ சிடிஇ சிட்டிக்கும் ஜலான் யூனிவர்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
5: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
4: வேல
5: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
6: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
7: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
8: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
9: சத்ரி ஏந்திரிங்க.
10: எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
9: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
10: அதுவா ஏந்திரன் 10.0ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
9: காணவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
10: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
9: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
10: ரவிஜி
9: சஜினி,
10: வணக்கம் சிங்கை,
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
11: சிரித்து சிரித்து என்னை
10: நிறைய சிரிப்பு.
0: காரசாரமா பேச தயாரா? டீ கடையில இன்றைக்கு சரியான ஆடை தேர்வுகளை பத்தி நம்ம பேச போறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், சில பெண்கள் கடை தொகுதிக்கு போகும்போது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சந்தையாக இருக்கலாம், வீட்டில் அணியும் உடை, அதுவும் குறிப்பாக பாத்திக் அப்படின்னு நம்ம சிங்கப்பூர் மொழியில சொல்லுவோம், நைட்டி அப்படின்னு பல பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஆடைகளை போட்டுட்டு நீங்க கடை தொகுதிக்கு போகிறது உண்டு. சில பேர் பாத்துட்டு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் உங்களுக்கு என்ன சௌகரியமா இருக்கோ அதை நீங்க அணிஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். சமீபத்துல இதை பற்றி ஒரு நகைச்சுவை காணொலியை பார்த்தேங்க. அந்த காணொலியில இருந்து லேச ஒரு பகுதி இதோ கேளுங்களேன்.
12: வேற ஏதாவது மாதிரி
13: நல்லா தானே இருக்கு இந்த டிரெஸ்க்கு, என்ன குறைச்சல?
12: இல்ல நைட்டி போட்டு இங்க வந்திருக்கீங்களா, அதனால சரி.
13: நைட்டி போட்டு இங்க வந்தேனா எனக்கு புரியல. அப்ப நைட்டிய வந்து What do you mean? எங்க நைட்டினா என்ன தெரியுமா? நைட்டி சாதாரண டிரஸ் கிடையாதுங்க, நைட்டி நம்மளோட தேச உடை.
12: கோயிலுக்கு டிரஸ் போட்டு போவீங்களா? ஆபீஸ்க்கு டிரஸ் போட்டு போவீங்களா?
0: அலுவலகத்துக்கெல்லாம் நைட்டி போட்டுட்டு போனா அப்புறம் முதலாளி வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க, அங்கெல்லாம் போட்டுட்டு போக முடியாது. ஆனால் கடை தொகுதிக்கு போட்டுட்டு போகலாமா? போட்டுட்டு போகிற நம்ம பெண்மணிகளை பார்த்து என்ன இந்த மாதிரி ஆடைகள்லாம் போட்டுட்டு வரீங்க அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? இல்ல ஏ இதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? நைட்டி அணிபவர்கள் மட்டும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. சில முக்கியமான இடங்களுக்கு நம்ம சரியாக தான் ஆடை அணியிறோமா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. 9678 என்ன இந்த

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
2: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
5: நம்ம டீ கடையில இரவு நேரத்துல அணியும் ஆடை பகல் நேரத்துல அதோ பொது இடங்களுக்கு போட்டுட்டு போகலாம், அதுல ஏதேனும் தவறு இருக்கிறதா? அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நேர்கள் பலரும் எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. முதல்ல நம்ம தேவயானி, உங்களுடைய செய்தியை கேட்கலாம்.
6: வணக்கம் மித்யா, பேசுறேன். நீங்க சொன்ன கருத்துக்கு வந்து நான் தெரியப்படுத்துறேன். நான் வந்து NGC-க்குலாம் போட்டு போவேன், நைட்டி போட்டு போவேன், கடைக்கும் போட்டு போவேன், மார்க்கெட்டுக்கும் போட்டு போவேன். ஷாப்பிங் சென்டர்லாம் போக மாட்டேன். இந்த மார்க்கெட், NGC இந்த மாதிரிலாம் நான் போட்டு போவேன். கடைக்கு
5: நன்றி தேவியாணி. தேவியாணிக்கு இந்த நைட்டி எல்லாம் அணிஞ்சிட்டு பக்கத்துல இந்த பசார் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சந்தைக்கு சென்று மீன் வாங்குறது, அப்புறம் காய்கறிகள் வாங்குறதுன்னா நான் அணிஞ்சிட்டு தான் செல்வேன் அப்படின்னு.

0: தம்பி பொண்டாட்டி, நல்ல ஒரு தலைப்பு. படம் எப்படின்னு தெரியல, ஆனா நல்ல பாடல். மனு கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோங்க. பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள்ல, இளையராஜவன் இசையில் அந்த பாடல் உங்களை மகிழ்த்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மாலை மணி 5:36,
1: 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன பல இடங்கள்ல. டிபிஇ நோக்கி செல்லும் கேபிஇ டெம்பனிஸ் ரோட்டுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. அடுத்ததாக ஏஒய் நோக்கி செல்லும் சிடிஇ அமோக் அவென்யூ 5 அருகிலும், இசிபிஐ நோக்கி செல்லும் எம்சி நுழைவாயில் சென்ட்ரல் புலிவட்டுக்கு பிறகும்

0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
3: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
4: மில்கி மிஸ்ட் தயிர்
3: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
5: அலைகடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
6: வணக்கம்.
7: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
8: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
7: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
9: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
8: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
7: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
9: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
8: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
7: ரஃபி நவீன் வழங்கும்
10: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இடைநில் கொண்டாட்டம்.
8: மறக்காம கேளுங்க.
11: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: சோயா.
1: சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
3: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
1: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
4: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
5: டீ கடையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் சந்தைக்கு ஒரு பெண்மணி வராங்க நைட்டி அணிஞ்சுகிட்டு. சில நைட்டிகள் பாக்குறதுக்கு நல்லதா இருக்கும்னு வைங்க, அது ஒரு டிரெஸ் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு இந்த மாதிரி சந்தைகள், அதுவும் குறிப்பாக இப்ப சந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலத்துல 80கள் 90கள் ஏன் அதற்கு முன்பே சந்தைகள்லாம் இப்ப NTUC ஃபேர் பிரைஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய அடுக்குமாடி கட்டடத்தின் கீழ் அப்படின்னு சொல்லும் போது போட்டுட்டு போகிறது வந்து தப்பே இல்லை. ஆனா இப்போலாம் சந்தைகள் எங்க இருக்கு? ஒண்ணு, தனியார் வீட்டு மனைகளுக்கு, அதாவது இந்த மாதிரி கொண்டோமினியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க ஒரு பெரிய ஒரு கடை தொகுதியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, அங்க வச்சிருப்பாங்க. அங்க பல பேர் வருவாங்கன்னு வைங்க, பக்கத்திலேயே பலர் காப்பி குடிக்கிற, அதுவும் ரொம்ப உயர்தர காப்பி குடிக்கிற சில கடைகள் இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு நைட்டி அணிஞ்சிட்டு செல்றது வந்து முறையான ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுவே நானாக இருந்தா நிச்சயமா நான் கொஞ்சம் சட்டையெல்லாம் மாத்திக்கிட்டு தாங்க போவேன். ஒரு ஜீன்ஸ் டி சட்டை இந்த மாதிரி அணிஞ்சிட்டு நான் போவேன். எந்த நேரத்துல யார பாப்போம்னு தெரியாது பாருங்க. சில செய்திகள் வந்திருக்கின்றன, அவற்றை ஒவ்வொன்றாக நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்ம நந்தினி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம்.
6: மாலை வணக்கம் நித்யா, நந்தினி பேசுறேன்.
5: வணக்கங்க.
6: ஓகே, எனக்கு வந்து என்னோட அபிப்பிராயப்படி வந்து ஒரு கீழே உள்ள கடைக்கு போறதுக்கே வந்து நைட்டி போறது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அது எனக்கு அது பார்க்க வந்து அது சரியா படாது எனக்கு. ஏன்னா அது வந்து எப்பப்ப நம்ம போடணுமோ, லைக் இப்ப நீங்க வீட்டோடய இருந்தீங்கன்னா அது வேற கதை, இப்ப நைட்ல போடலாம், இல்லைன்னா வீட்டோடய இருந்தால் போடலாம். ஆனா அது போட்டுட்டு வெளியே போறது பஸ்ஸார் பக்கம் பாக்குறவங்களுக்கு வந்து அது ஒரு அவசரி, ஐ மீன் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நிறைய பெண்கள் இதை தவிர்த்தா ரொம்ப நல்லது நித்யா.
5: ரொம்ப நன்றி நந்தினி, நீங்க மாறுபட்ட கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. அடுத்து நேர் ஷர்மிளா, புதிய நேயராக இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்து வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
7: ஹலோ நித்யா, நான் ஷர்மிளா கதைக்கிறேன்.
5: வணக்கம்.
7: நானும் நிறைய இடங்கள்ல பாத்துருக்கேன், பொது இடங்கள்ல அப்படி நைட்டி போட்டு கொண்டு வர்றது எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்ல, அப்படி போட்டு வர்றது வழியில.
5: ஷர்மிளாவும் உடன்பாடு இல்லங்கறாங்க. நம்ம பரமேஸ் என்ன சொல்றாங்க?
8: வணக்கம் நித்யா, பரமேஸ்வரி பேசுறேன். கேட்டீங்களா, நானும் அப்படித்தான் போவேன் நித்யா, இந்த பக்கத்துள்ள கடைங்க அதெல்லாம் நைட்டி போட்டு தான் போவேன். அப்புறம் என் பையன் வந்து ஏசிட்டான், மம்மி என்ன நைட்டி போட்டு வரீங்க? அவர் வந்து தப்பா சொல்லி ஒரு என்ன இடத்துக்கு போகணும்னு, கீழே அது வேற கீழே பிளாக்கிங்ல நீங்க போறீங்களா, அது அது கடைங்க போகும்போது நைட்டி போட்டு போது நல்லா இருக்கு. போட்டா என்ன, இல்ல இல்ல பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு, எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன போகணும்னு இருக்கு, ஷார்ட்ஸ் டிஷர்ட்டு இல்ல நார்மல் வந்துட்டு நார்மல் ஒரு சிம்பிளான உடுப்பு நீங்க போட்டுன்னு போனா அது வேற, அதை நைட்டி போட்டுடுங்க. ஸோ அன்னைக்கு நான் நைட்டி போறத நான் போட்டுட்டேன், ஐ மீன் கடைங்களுக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா அது பார்க்க அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
5: ரொம்ப நன்றி பரமேஸ். இதுவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்ம நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. ஆக இதனுடைய தீர்ப்பு தான் என்ன, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சில செய்திகள் காத்திருக்கின்றன நேயர்களிடமிருந்து, அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து வானொலி பக்கமாகவே இருங்க. இது டீ கட்டை.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. நம்ம டீ கடையில சந்தைக்கு வந்திருக்கோம். சந்தையில நீங்க அணியிற ஆடைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நாம சற்று முன்பாக கேட்ட அந்த காணொளியின் துணுக்கு மாதிரியே நைட்டி பாத்திக்ங்கிறது ஒரு தேசிய உடை. பல பெண்களுக்கு நிச்சயமா அந்த உணர்வு புரியும். அதுல நாம ரொம்ப சௌகரியமா இருக்கிறோம் இல்லையா? ஆனா அதை வந்து வெளியில கொண்டுட்டு போனாலும் அணிஞ்சிட்டு போனாலும் அதுல தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது விஜயாக்கா சொல்லியிருக்காங்க, நித்யா என்னுடைய அடுக்குமாடி கட்டடத்தின் கீழாக இருக்கட்டும், சந்தையாக இருக்கட்டும், ஏன் பக்கத்துல இருக்கிற சமூக நிலையமா இருக்கட்டும், நான் ஹவுஸ் டிரெஸ் பாத்திக்ல தான் போவேன். யாரு கண்டா அதை நான் தோச்சு அழகா காய வச்சு அது வாசனையா இருக்கா கிளியாம இருக்கா அது வரைக்கும் அது ஓகே அப்படிங்கிறாங்க. நம்ம விஜயா இந்த கருத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. விக்னேஸ்வரி சொல்லியிருக்காங்க, நித்யா நான் இந்த மாதிரி நைட்டி எல்லாம் வீட்டுல தான் நான் போடுவேன், ஆனா வீட்டை விட்டு வெளியில போகும்போது அதுவும் பக்கத்துல இருக்கிற கடை போகும்போது ஒரு கார் சட்டையோ மேற்சட்டை இந்த மாதிரி மாற்றிக்கொண்டு தான் போகுவேன். வீட்டில் அணிகிற அந்த ஹவுஸ் கோட் இதெல்லாம் வந்து மற்ற இடங்களுக்கு நான் வந்து அணிஞ்சிட்டு செல்ல மாட்டேன். அது சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம சரியான ஆடைகளை அணியணும் நித்யா. சில ஆடைகள் வீட்டில் அணியறதுக்குன்னே நம்ம வாங்கி வைக்கிறோம், அது வெளியில அணிஞ்சிட்டு போகிறது எனக்கு என்னமோ உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி விக்னேஸ்வரி உங்களுடைய கருத்துக்கு. மொழி உங்களுடைய செய்திக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஆடைகள் வெளியில அணிஞ்சிட்டு போக கூடாது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி மொழி. மொத்தத்துல நேர்களே, இந்த மாதிரி நைட்டி போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு போகிறது வந்து சரியா தவறா என்பதை காட்டிலும் நம்மளுடைய சௌகரியத்துக்கும் நாம செல்லும் பொது இடங்களுக்கும் நடுவே ஒரு கோடு இருக்குங்க. அதை வந்து தாண்டாம இருக்கிறதுக்கும் அதை நாம வந்து மேம்படுத்துறதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. அதுலதான் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வீட்டோட நம்ம வாசல் தாண்டினதும் நீங்க உங்களுடைய ஆடை மாற்றுறீங்களோ இல்ல உங்களுடைய சௌகரியம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய முடிவு தான். இது வரைக்கும் என்னுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து கேளுங்கள், இது டீ கடை. இன்னும் கொஞ்ச நேரத்துல 6 மணி செய்தி வரவிருக்கிறது. தொடர்ந்து டீ கடை இடம்பெறும்.

வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது ஹர்னிதா. சிங்கப்பூர் பள்ளிகளில் குறைவான மாணவர்களை கொண்ட வகுப்புகளை கொண்டிருப்பது குறித்து ஆராயப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ கூறியிருக்கிறார். அடுத்த ஆண்டிலிருந்து 3 தொடக்கப் பள்ளிகளிலும் 3 உயர்நிலைப் பள்ளிகளிலும் அதற்கான முன்னோட்டுச் சோதனை நடைபெறும். சிறிய வகுப்புகள் மூலம் மாணவர்களின் கற்றல் அதிகரிக்குமா என்பது சோதிக்கப்படும் என்று திரு லீ சொன்னார். வகுப்பு நேரத்துக்கு பின் ஆசிரியர்களின் வேலையை குறைக்கும் முயற்சி எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். ஆசிரியர்கள் இப்போது பாடங்கள், இணைப்பாட நடவடிக்கை, செயற்குழுக்கள் ஆகிய 3 அம்சங்களில் கவனம் செலுத்துகின்றனர். அதை குறைத்து அவர்களை 2 அம்சங்களில் கவனம் செலுத்த வைப்பது பற்றியும் அமைச்சர் ஆராயும் என்று திரு லீ கூறினார். ஈஸ்ட் கோஸ்டில் லாங் ஐலண்ட் நில மீட்பு திட்டத்தின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்க அதிகாரிகள் முயற்சி எடுக்கின்றனர். வருங்காலத்தில் புதிய கடல்வாழ் சூழலை அமைப்பது, பவளப்பாறைகளையும் கடற்பாசியையும் முன்கூட்டியே இடம் மாற்றுவது முதலிய தீர்வுகளை அவர்கள் பரிசீலனை செய்கின்றனர். உயரும் கடல் மட்டத்திலிருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க லாங் ஐலண்ட் நில மீட்பு திட்டம் முனைகிறது. அதன் சுற்றுப்புற தாக்கத்தை மதிப்பிட வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் ஆய்வு நடத்தியது. நிலத்தை மீட்பதால் பல்லுயிர் கடல்வாழ் சூழல் பாதிக்கப்படலாம் என்று அதில் தெரியவந்தது. சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த 100க்கும் அதிகமான வனவிலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தேசிய பூங்கா கழகம் அண்மை ஆண்டுகளில் மேற்கொண்ட ஆகப்பெரிய நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. கழக அதிகாரிகள் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். மலைப்பாம்புகள், சிலந்திகள், ஆமைகள் முதலியவை செல்லப்பிராணியாக வளர்க்கவோ விற்பதற்காகவோ வைக்கப்பட்டிருந்தன. அருகி வரும் விலங்கு வகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. விலங்குகளில் பல மோசமான நிலையில் காணப்பட்டதாக கழகம் சொன்னது. சோதனைகளில் சிக்கிய 6 சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. சிங்கப்பூரில் வாழ்க்கை தொழில்கள், திறன்கள், ஊழியரணி ஆதரவு ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதற்கு புதிய நிலையம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. கனெக்ட் என்ற பெயர் கொண்ட நிலையத்தின் மூலம் முதலாளிகளும் ஊழியர்களும் பலன் பெறலாம். முதலாளிகள் ஆள் சேர்ப்பு, வேலை மறுவடிவமைப்பு முதலிய அம்சங்களில் உதவி பெற முடியும். தனிநபர்கள் வேலை ஆதரவு பெற்று திறன்களை வளர்த்துக் கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு திறன்களை வளர்த்துக் கொள்ள அமைப்பு 200க்கும் அதிகமான பயிற்சிகளை உருவாக்கியிருக்கிறது. திறன்கள் ஊழியரணி மேம்பாட்டு அமைப்பு புதிய நிலையத்தை நிர்வகிக்கிறது. சிங்கப்பூரில் பல திட்டங்களும் அமைப்புகளும் உள்ளன. எளிமையான நடைமுறையை திறன்கள் ஊழியரணி மேம்பாட்டு அமைப்பு வழங்கும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். கிளாட் AI தொழில்நுட்பத்தை உருவாக்கிய அந்த்ராபிக் நிறுவனம் அடுத்த மாதம் சிங்கப்பூரில் அலுவலகம் திறக்கிறது. தென்கிழக்காசியாவில் இது அதன் முதல் அலுவலகம். ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் 5வது அலுவலகம். பல்வேறு வேலைகளுக்கு அது சிங்கப்பூரில் ஊழியர்களை நியமிக்கவிருக்கிறது. சிங்கப்பூரில் கிளாட் பயன்பாடு அதிகமாக உள்ளது. மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் 121 நாடுகளில் சிங்கப்பூர் 2வது இடத்தில் உள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட அளவைப் போல் இங்கு பயன்பாடு சுமார் 6 மடங்கு. அதனால் சிங்கப்பூரில் அலுவலகம் திறப்பது இயல்பான அடுத்த கட்டம் என்று அந்த்ராபிக் கூறியது. சிங்கப்பூர் நிறுவனங்கள், அரசாங்கத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்றவும் அது திட்டமிட்டுள்ளது. உலக நாடுகளுக்கு மிரட்டல் விடுக்காமல் நாடுகள் அவற்றின் சொந்த பாதுகாப்பை வலுப்படுத்தும் வழிகளை ஆராய வேண்டும் என்று தற்காப்பு அமைச்சர் சான் ஜூன் சிங் கூறியிருக்கிறார். அந்த குழப்பத்தை தீர்க்க முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டும். அது எதிரிகளை தோற்கடிப்பதா, உலகை ஆட்டிப்படைப்பதா என்பதை நாடுகள் யோசிக்க வேண்டும் என்றார் திரு சான். பெய்ஜிங்கில் நடைபெறும் சாங்ஷன் உச்சநிலை பாதுகாப்பு கருத்தரங்கில் அவர் பேசினார். உலக பாதுகாப்பு மிகவும் நெருக்கடியான கட்டத்தில் இருப்பதாக சீனா எச்சரித்துள்ளது. சாங்ஷன் கருத்தரங்கில் சீன தற்காப்பு அமைச்சர் டாங் ஜூன் பேசினார். ஒரு நாடு வென்றால் மற்றொரு நாடு தோற்க வேண்டும் என்ற அணுகுமுறை காலாவதியாகிவிட்டதாக அவர் சொன்னார். நாடுகள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வரலாற்றை பின்னோக்கி இழுக்கும் போக்குகள் மீண்டும் தலை தூக்குவதை தடுக்க வேண்டும் என்றும் திரு டாங் கூறினார். அது ஜப்பானின் மாறிவரும் ராணுவ நிலைப்பாட்டை மறைமுகமாக சாடுவதாக பார்க்கப்படுகிறது. ராணுவ பலத்தை பயன்படுத்துவதாக மிரட்டும் போக்கை தடுக்க வேண்டும் என்றும் திரு டாங் கூறினார்.
சிறார் பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்கள் குறித்து இந்திய அதிகாரிகளிடம் நேரடியாக புகார் அளிக்க மெட்டா முடிவு செய்துள்ளது. பிபிசி ஆய் நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த மாற்றம் வருகிறது. இன்ஸ்டாகிராமில் சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான படைப்புகளை விளம்பரப்படுத்தும் கட்டண விளம்பரங்கள் இடம்பெற்றதாக விசாரணையில் தெரியவந்தது. அந்த விசாரணை ஜூலை மாதம் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட விளம்பரங்களையும் உள்ளடக்கங்களையும் அகற்ற இந்திய அரசாங்கம் மெட்டாவுக்கு உத்தரவிட்டது. இனி சிறார் பாதுகாப்பு விவகாரங்களை இந்தியாவின் இணைய குற்றத்தளத்திடம் நேரடியாக சொல்லவிருப்பதாக மெட்டா கூறியது. இதுவரை அத்தகைய சம்பவங்கள் பற்றி அமெரிக்க அமைப்பு ஒன்றிடம் மெட்டா புகார் அளித்து வந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை இரவு 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: An Ordinary Man இந்த திரையிலிருந்து கெனிஷா அவங்களுடைய இசையில ரஞ்சித் நம்ம யங் ராஜா இருவருமே பாடியிருக்கும் ஒரு பாடலை நாம சற்று முன்பாக கேட்டோங்க. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லேசா நம்ம கேட்கலாமா? கொஞ்சம் புதிய பாடல்களை நாம இப்போது கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாம ஈராயிரமாம் காலகட்டத்திற்கு பிறகு வந்த பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நல்ல கிராமத்து பாடல்களும் காத்திருக்கின்றன. இந்த பாடல்கள் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இப்போது வானிலை எப்படி இருக்கு? ஒரு சில இடங்கள்ல இப்போது மழை பெஞ்சிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஜில்லுன்னு குளுக்குடுன்னு இருக்குன்னு வைங்க. ஆனால் இன்றைக்கு இரவு மேகமூட்டமாக இருக்கும். நாளைக்கு மதிய பொழுதுல இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25°C 34°C இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு
4: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
4: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: வேண்டும். செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
2: ஒரு சிறப்பு

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாயலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
5: ஹட்சன் பன்னீர், மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர், எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
5: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
7: இன்றைக்கு 1-2-3 அங்கத்துல கொரியா பக்கமாக போக போறோம். கொரியாவில் புகழ்பெற்ற ஒரு உணவாக நான் மாறியிருக்கின்றேன். 3 குறிப்புகளை வழங்கி அந்த உணவு என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இதுதான் முதல் குறிப்பு. தென்கொரியால உங்களுடைய பிறந்த நாள் அன்று நான் அந்த உணவாகிய நான் நீங்க சாப்பிடுவீங்க, சரிங்களா? இந்த உணவுக்கும் பிறந்த நாளை கொண்டாடும் அந்த நபருக்கும் அவங்களை பெற்றெடுத்த தாய் அவங்க மூவருக்குமே ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறது. இந்த உணவுல இருக்கிற ஒரு முக்கியமான உணவு பொருள், அதற்கு வேர்களும் கிடையாது, இலைகளும் கிடையாது, தண்டுகளும் கிடையாது. நான் யார், அந்த உணவு என்ன அப்படிங்கறத வாங்க பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: கோஷல் குணால் கஞ்சவாலா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. திமிர் திரையில இருந்து யுவன் சக்கர் ராஜாவின் இசையில் அந்த பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பாடல் முடிவடைந்த நேரம் 6:25.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் நியூ அப்பர் சாங்கி ரோட் சாய்ச்சி டிரைவுக்கு பிறகு 3 தடத்தில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. ஏவாயை நோக்கி செல்லும் சிடிஇ நுழைவாயில் ஹெவ்லாக் ரோட் எக்ஸிட் அருகிலும், உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKESLE எக்ஸிட் அருகிலும் போக்குவரவு மிதுவடைஞ்சிருக்குங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: இன்று செப்டம்பர் மாதம் 16 ஓர் அமெரிக்க டாலர் 1.28, 1 €/$1.48, 1 ஸ்டெர்லிங் பவுன் 1.73, 1 ஆஸ்திரேலிய டாலர் 92, 100 இந்திய ரூபாய் 1.35, 100 இலங்கை ரூபாய் 39, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3.21.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் favorite jeweler.

ஏ ரஹ்மானின் இசையில் கபிலனின் வரிகளில் ஏய் ஐ திரையிலிருந்து அனிருத் நீதி மோகன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேர்கள் பலரும் நான் கேட்ட கேள்விக்கு மூன்று குறிப்புகளை கேட்டு

0: சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ .sg.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
4: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
4: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிறேன். விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
4: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை.

கடையில கொரிய டீ, அதுவும் பிறந்தநாள் கொரிய டீயை கொடுத்துட்டு இருக்கேன் நித்யா. நான் ஏன்னா சற்று முன்பாக நான் கேட்ட மூன்று குறிப்புகள் பிறந்தநாளை தொடர்பாகவும் கொரிய தொடர்பாகவும் ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன் இல்லையா. வந்திருக்கும் சில செய்திகளை நாம தெரிஞ்சுக்கலாம். விஜயா, ஒரு காணொலியோடைய லிங்க் நீங்க அனுப்பியிருக்கீங்க, அதுல பலவிதமான கொரிய பிறந்தநாள் உணவுகளை குறிப்பிட்டிருக்காங்க. இன்ஜோல் மீ அப்படிங்கிற ஒரு பிறந்தநாள் உணவு, பேக்சோல்கி, சப்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கின்றன. இன்ஜோல் மீ அப்படின்னு இந்த உணவை பத்தி கேள்விப்படும் போது அதனுடைய பேர் என்னமோ இஞ்சிருங்கோ பாட்டுடைய தலைப்பு மாதிரில இருக்கு. ஆக கொரியவுக்கும் நம்மளுடைய தமிழ் மொழிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது அப்படின்னு நாம் அறிந்த விஷயம் அது. இவையெல்லாம் சரியான பதில் அல்ல விஜயா, மீண்டும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரியான பதில. டியோபோக்கி அப்படின்னு நேர் சுஜாதா செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. கிம்சி பிம்பிம் பாப் அப்படின்னு நேர் ஜானகி செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. இவை எல்லாம் புகழ்பெற்ற கொரிய உணவுகள் தான், ஆனால் குறிப்பாக பிறந்தநாள் அன்று சாப்பிடும் உணவு கிடையாதுங்க. என்ன உணவாக நான் மாறி இருக்கின்றேன், தொடர்ந்து கண்டுபிடிங்க. 9678 9688 என்று எனக்கு உங்க செய்திகளை குரல் பதிவுகளை அனுப்புங்க. இப்ப லேசா நம்ம மன்னார்குடி பக்கமாக செல்லலாமா?

0: பார்த்திபன் கனவு, சிவப்பதிகாரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்கீங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு நெரிசலாக உள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ கேபிஇக்கும் தாம்சன் ரோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில். அடுத்ததாக துவாசை நோக்கி செல்லும் ஏஒய் கிளம்ப் அவென்யூ ஆறுக்கும் போனவிஸ்தாக்கும் இடைப்பட்ட பகுதியிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: நேத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 8513334 வழி தொடர்பு கொள்ளலாம்.

0: கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியா காப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியா கோப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. டீ கடை நிகழ்ச்சியை உங்களுக்காக வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன், உங்கள் ரவுடி பேபி நித்யா. இன்றைக்கு 1-2-3 அங்கத்துல சற்று முன்பாக ஒரு உணவுப் பொருளாக மாறியிருக்கின்றேன். அதுவும் தென்கொரியால ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உணவுங்க அப்படின்னு சொல்லி 3 குறிப்புகளை வழங்கியிருந்த அந்த 3 குறிப்புகள் என்ன, சரியான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக யாரெல்லாம் கஷ்டப்பட்டு யோசிச்சு எனக்கு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம். சாமுவல், கேரோலைன், ரேணு, ராதாகிருஷ்ணன் நாயுடு, ராதாகுமாரி, சிந்து ரமணன், தியாகா, பரமேஸ் ராஜ்குமார், விஜயா, ஹர்னிதா, இன்னும் பல பேரை எனக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துகள். சரியான பதில் மட்டும் இல்லாம முதல் நேயராக யாரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு கொரிய ஸ்பெஷல் டீ கொரியர்ல வந்துட்டு இருக்கு, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா வானொலி பக்கமாகவே இருங்க. இது டீ

0: இன்றைக்கு நான் தென்கொரியாவின் பிரபலமான ஒரு உணவாக மாறியிருக்கின்றேன். அதாவது வணக்கம், கொரியால வணக்கம்னு அர்த்தங்க. அது நான் சரியாக சொன்னேனான்னு தெரியல. அனி யோசியும் சரி, யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சற்று முன்பாக நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல முதல் நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக மூன்று குறிப்புகளை மீண்டும் நித்யா நான் வழங்க போறேன். முதல் குறிப்பு இதுதான், தென் கொரியால உங்களுடைய பிறந்தநாள் அன்று இந்த உணவை நீங்க சாப்பிட்டே ஆகணும். ரொம்ப பிரபலமான உணவு. ஏன்னா அந்த உணவாக மாறி இருக்கிற எனக்கும் அந்த உணவை உண்ணும் அந்த நபருக்கும் அந்த உணவை உண்ணும் நபரின் தாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, இந்த உணவுக்கு தண்டு இல்ல, இலை இல்ல, வேர் இல்ல, அப்புறம் என்ன இறைச்சி வகையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிடையாது, இது ஒரு காய்கறி வகை தானுங்க. ஆனா இது வந்து இந்த உணவுடைய முக்கிய உணவு பொருளாக இருக்கிறது. அது என்ன உணவு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம சாமுவேல் தான் முதல் நேயராக பதில் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சாமுவேல்.
1: வணக்கம் நித்யா. நீங்கள் குறிப்பிடும் அந்த உணவு மியோகு. இது கடல் பாசி வைத்து சமைக்கப்படுகின்றது. அதோடு பிறந்த நாள் அன்று பெற்றெடுத்த தாயை கனப்படுத்துவதற்காக இந்த உணவு பரிமாறப்படுகின்றது. நன்றி, வணக்கம். ஜெய் சாமுவேல்.
0: ரொம்ப நன்றி ஜெய் சாமுவேல், சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நம்ம நேயர்கள் அனைவருமே முயற்சி செஞ்சு சரியான பதிலா சொல்லிருக்கீங்க. மியோங்குக் என்பதுதான் சரியான பதில். இது ஒரு சீவீட் சூப், அதாவது கடல் பாசியை வச்சு இந்த சீவீட் சூப்பை செய்யறாங்க. உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்குங்க. அது சளி காய்ச்சலாம் வரும்போது உங்களுக்கு நல்ல சூடாக ஏதாவது ஒரு சூப் குடிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்க செஞ்சு குடிச்சு பார்க்கலாம். தென்கொரியால பிறந்த நாள் அன்று இதைய செஞ்சு குடிக்கிறாங்க, இது ஒரு பாரம்பரியமாக இருக்குது அப்படின்னா, ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய பெற்ற பிறகு இந்த சீவிட் சூப்பை முதல்ல குடிப்பாங்க. அது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. குழந்தை பெற்ற உடனே தாய் இதை அருந்துறாங்க பாருங்க. அதனாலதான் இந்த மியோங்குக் அப்படிங்கிற சீவிட் சூப்புக்கும் இதை அருந்துற தாய்க்கும் பெற்ற பிள்ளைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிறந்த நாளும் அன்று கேக் விட்டுறீங்களோ இல்லையோ இந்த சீவிட் சூப் நிச்சயமா குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கடற்பாசி உண்மையாகவே ஒரு தாவரம் கிடையாது. ஏன்னா அதற்கு நான் சொன்ன மாதிரி தண்டு கிடையாது, வேர் கிடையாது, இலை கிடையாது. நம்ம ஜே சாமுவேலுக்கு கடல் பாசி சூப் பார்சல்

0: இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி. நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். இரவு மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது ஹர்னிதா. சிங்கப்பூர் பள்ளிகளில் குறைவான மாணவர்களை கொண்ட வகுப்புகளை கொண்டிருப்பது குறித்து ஆராயப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ கூறியிருக்கிறார். அடுத்த ஆண்டிலிருந்து 3 தொடக்கப் பள்ளிகளிலும் 3 உயர்நிலைப் பள்ளிகளிலும் அதற்கான முன்னோட்ட சோதனை நடைபெறும். சிறிய வகுப்புகள் மூலம் மாணவர்களின் கற்றல் அதிகரிக்குமா என்பது சோதிக்கப்படும் என்று திரு லீ சொன்னார். வகுப்பு நேரத்துக்கு பின் ஆசிரியர்களின் வேலையை குறைக்கும் முயற்சி எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். ஆசிரியர்கள் இப்போது பாடங்கள், இணைப்பாட நடவடிக்கை, செயற்குழுக்கள் ஆகிய 3 அம்சங்களில் கவனம் செலுத்துகின்றனர். அதை குறைத்து அவர்களை 2 அம்சங்களில் கவனம் செலுத்த வைப்பது பற்றியும் அமைச்சு ஆராயும் என்று திரு லீ கூறினார். ஈஸ்ட் கோஸ்டில் லாங் ஐலண்ட் நில மீட்பு திட்டத்தின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்க அதிகாரிகள் முயற்சி எடுக்கின்றனர். வருங்காலத்தில் புதிய கடல்வாழ் சூழலை அமைப்பது, பவளப்பாறைகளையும் கடற்பாசியையும் முன்கூட்டியே இடம் மாற்றுவது முதலிய தீர்வுகளை அவர்கள் பரிசீலனை செய்கின்றனர். உயரும் கடல் மட்டத்திலிருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க லாங் ஐலண்ட் நில மீட்பு திட்டம் முனைகிறது. அதன் சுற்றுப்புற தாக்கத்தை மதிப்பிட வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் ஆய்வு நடத்தியது. நிலத்தை மீட்பதால் பல்லுயிர் கடல்வாழ் சூழல் பாதிக்கப்படலாம் என்று அதில் தெரியவந்தது. சிங்கப்பூரில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் முதலீடு அதிகரிக்கிறது. டேட்டா பிரிக்ஸ் எனும் நிறுவனம் அடுத்த 3 ஆண்டுகளில் 350 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக முதலீடு செய்யவிருக்கிறது. அது இவ்வாண்டு இறுதிக்குள் புதிய தலைமையக அலுவலகத்தை இங்கு திறக்கும். அதில் உள்ளூர் ஊழியர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி 500க்கு மேல் இருக்கும். புதிய நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் AI பயிற்சி வழங்க டேட்டா பிரிக்ஸ் திட்டமிடுகிறது. அதன் மூலம் 20,000 பேர் பயன்பெறுவர். தொழில்துறை சார்ந்த நிகழ்ச்சி ஒன்றில் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ இதனை தெரிவித்தார். சிங்கப்பூரில் முதலீடு செய்யும் இன்னொரு நிறுவனம் பிளாட். அது சிங்கப்பூரில் 20 மில்லியன் வெள்ளி முதலீடு செய்வதாக கூறியிருக்கிறது. அதன் ஆசிய பசிபிக் தலைமையகம் மரீனா பே நிதி நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் உள்ளூர் ஊழியரணி கடந்த 9 மாதங்களில் 10 மடங்கு அதிகரித்துள்ளது. சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த 100க்கும் அதிகமான வனவிலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தேசிய பூங்கா கழகம் அண்மை ஆண்டுகளில் மேற்கொண்ட ஆகப்பெரிய நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. கழக அதிகாரிகள் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். மலைப்பாம்புகள், சிலந்திகள், ஆமைகள் முதலியவை செல்லப்பிராணியாக வளர்க்கவோ விற்பதற்காகவோ வைக்கப்பட்டிருந்தன. அருகி வரும் விலங்கு வகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. விலங்குகளில் பல மோசமான நிலையில் காணப்பட்டதாக கழகம் சொன்னது. சோதனைகளில் சிக்கிய 6 சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. மஞ்சாய் வனவிலங்கு காப்பகம் வசதி குறைந்தவர்களுக்கு இலவச அனுமதி வழங்கவிருக்கிறது. ஆண்டுதோறும் 50,000 பேர் வரை இலவச அனுமதி பெற முடியும். வனவிலங்கு காப்பகமும் சமூக ஒன்றியலும் இணைந்து திட்டத்தை வழங்குகின்றன. அதன் மதிப்பு ஆண்டுக்கு சுமார் 3 மில்லியன் வெள்ளியாக இருக்கும். மண்டாய் வனவிலங்கு பூங்காக்களுக்கு செல்லும் வசதி குறைந்தவர்களுக்கு இலவச உணவு, நினைவு பொருள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மூத்த சமுதாய குடும்ப மேம்பாட்டுத் துணை அமைச்சர் கோபே மிங் நிறுவனங்கள் சமூகத்துக்கு ஆதரவளிக்க வித்தியாசமான வழிகளை நாட அழைப்பு விடுத்தார். சிங்கப்பூரில் வாழ்க்கை தொழில்கள், திறன்கள், ஊழியரணி ஆதரவு ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதற்கு புதிய நிலையம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. கனெக்ட் என்ற பெயர் கொண்ட நிலையத்தின் மூலம் முதலாளிகளும் ஊழியர்களும் பலன் பெறலாம். முதலாளிகள் ஆள் சேர்ப்பு, வேலை மறுவடிவமைப்பு முதலிய அம்சங்களில் உதவி பெற முடியும். தனிநபர்கள் வேலை ஆதரவு, பெற்று திறன்களை வளர்த்துக் கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு திறன்களை வளர்த்துக் கொள்ள அமைப்பு 200-க்கும் அதிகமான பயிற்சிகளை உருவாக்கியிருக்கிறது. திறன்கள் ஊழியரணி மேம்பாட்டு அமைப்பு புதிய நிலையத்தை நிர்வகிக்கிறது. சிங்கப்பூரில் பல திட்டங்களும் அமைப்புகளும் உள்ளன. எளிமையான நடைமுறையை திறன்கள் ஊழியரணி மேம்பாட்டு அமைப்பு வழங்கும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். உலக நாடுகளுக்கு மிரட்டல் விடுக்காமல் நாடுகள் அவற்றின் சொந்த பாதுகாப்பை வலுப்படுத்தும் வழிகளை ஆராய வேண்டும் என்று தற்காப்பு அமைச்சர் சான் ஜோன் சிங் கூறியிருக்கிறார். அந்த குழப்பத்தை தீர்க்க முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டும். அது எதிரிகளை தோற்கடிப்பதா, உலகை ஆட்டிப்படைப்பதா என்பதை நாடுகள் யோசிக்க வேண்டும் என்றார் திரு சான். பெய்ஜிங்கில் நடைபெறும் ஷாங்ஷன் உச்சநிலை பாதுகாப்பு கருத்தரங்கில் அவர் பேசினார். பொறுப்பான வல்லரசாக மாறும் சீனாவின் திட்டத்தை சிங்கப்பூர் வரவேற்பதாக திரு சான் கூறினார். உலக நிலைத்தன்மைக்கும் பாதுகாப்புக்கும் பங்காற்ற சீனாவுக்கு அதிக ஆற்றல் இருப்பதாக அவர் சொன்னார்.
0: சொல்லும் பொருளும் கோஸ்ட் கரையோரம். சிங்கப்பூரின் கரையோர பகுதிகளை பாதுகாக்கும் நீண்டகால திட்டங்களை அரசாங்கம் ஆராய்கிறது. கோஸ்ட் கரையோரம்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
2: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: சிறி சாண்ட ஆரா ஆர்யா அவங்களுடைய இசையில, சிறி சாண்டரின் குரல்ல சற்று முன்பாக இனிமையான ஒரு பாடலை நாம கேட்டோம். இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம், நல்ல மென்மையான பாடல்களை நாம கேட்க போகிறோம். எண்பதுகளில் வெளிவந்த கொஞ்சம் சோகமான ஆனா மனதை உருக்கும் ஒரு பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது. யுவன் சங்கராஜா விசிறிகளே, எங்க இருக்கீங்க? உங்களுடைய இந்த இரவு பொழுத கழிக்க நீங்க பக்கமாகவே இணைந்திருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக ஆரோக்கிய குறிப்பு வந்துட்டு இருக்கு. சற்று முன்பாக நான் கூறிய அந்த ஆரோக்கிய குறிப்பை நீங்க கேட்க தவற விட்டுருந்தீங்கன்னா அந்த குறிப்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல டீ கடையோட இணைஞ்சிருங்க.
4: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும்மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
5: வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சார நிறைஞ்ச ருசியான கோழி, நான் உறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
3: வாழ்க்கையில ஒரு உந்துதல் இல்லாம இருக்கா? வேகமாக போய்கொண்டு இருக்கும் இந்த வாழ்க்கையில எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ ரீசெட் பொத்தான அழுத்துங்க. அவ்வப்போது இந்த மாதிரி பழைய நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ரீசெட் அப்படிங்கிற ஒரு முறைய நாம பின்பற்றி வரணுங்க. அடுத்து நான் வழங்கவிருக்கும் சில குறிப்புகளை நீங்க தனியாகவே சொந்தமாகவே நீங்க செய்ய வேண்டும். முதல் குறிப்பு இதுதாங்க. 30 நாட்களுக்கு எந்த ஒரு சர்க்கரையோ இனிப்பு நிறைந்த பானங்கள் உணவுகளை சாப்பிடாம இருங்க. இதனால உங்களுடைய தோல் சர்மம் நல்ல பளபளன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்து வரும் சவால்களை எதிர்நோக்கிறதுக்கு சக்தி கிடைக்குங்க. அடுத்ததாக அடுத்த 21 நாட்களுக்கு 3 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க சோர்வடையாம இருக்கணும்னா நிறைய தண்ணீர் குடிங்க. 3 லிட்டர் போதுமான அளவு, அதற்கு மேல நீங்க குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய தண்ணீர் குடிக்கிறதுனால உங்களுடைய செரிமான பிரச்சனைக்கும் நீங்க ஒரு நல்ல தீர்வை காண்பீங்க. உங்களுடைய வயிற்றுல தாங்க எல்லாமே இருக்கு, அதை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய கவனம், தூக்கம் இவை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது குறிப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, ஆனா உங்களால முடியும். 10 நாட்களுக்கு கைபேசிய தொடாம இருக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு அவசர தகவல்களோ அல்லது ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்க சொல்றதா இருந்தா கைபேசியை பயன்படுத்துங்க. இந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்றத ஒரு 10 நாட்களுக்கு நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், உங்க மனசும் சாந்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது குறிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. 3 மணி நேரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரங்களுக்கு நீங்க காணாம போயிருங்க. அதாவது யாரையும் தொடர்பு கொள்ளாதீங்க, யாரையும் சந்திக்காதீங்க, கைபேசி எடுக்காதீங்க. நீங்களே தனியாக முடிந்த அளவுக்கு ஒரு இயற்கை நிறைந்த ஒரு இடத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு சென்று நீங்க தனியாகவே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரம் காணாமல் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த குறிப்புகளை நீங்க சொந்தமாகவே தன்னந்தனியாக பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பழைய நிலை, அதாவது மீண்டும் சந்தோஷமாகவும், நீங்க எந்த திசை நோக்கி பயணிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிற மாதிரி இந்த குறிப்புகள் நிச்சயமா உங்களுக்கு உதவுங்க. போங்க, ஒரு ரீசெட் பொத்தான அழுத்துங்க.

0: நித்யா சாகரின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் சுல்லான் திரையிலிருந்து கார்த்திக் சித்ரா கொண்டு வந்த சில்லுன அந்த பாடல் உங்களை மகிழ்த்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்காக ஒரு தகவல் காத்துட்டு இருக்கு. அதாவது வார இறுதி நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகளை இங்க கூட்டிட்டு போகிறதுன்னு தெரியல, ரொம்ப செலவு பண்ண வேணாம், இலவசமாக எங்கெங்கெல்லாம் நடவடிக்கைகள் சிங்கப்பூர்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதற்குண்டான தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனால வானொலி பக்கமாகவே இருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. குயின்ஸ்வேயை நோக்கி செல்லும் ஃபேரோ ரோட் டன்யன் ரோட்டுக்கு பிறகு, இதனால் டன்யன் ரோட் வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகனமூட்டிகள் முதலாம் இரண்டாம் தடங்கள்ல தவிர்த்துருங்க. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. துவாசை நோக்கி செல்லும் ஏஒய் கிளம்டி எம்யூ ஆறுக்கு பிறகு மூன்றாம் தடத்திலும், பிஐ நோக்கி செல்லும் டிபிஇ செலிட்டா லிங்குக்கு பிறகு நான்காம் தடங்களிலும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: அதிசய உலகம் எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: DMY ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலையை மீண்டும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 10 காசுங்க. மீண்டும் சொல்றோம், 172 வெள்ளி 10 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: பில்லா இரண்டு திரையிலிருந்து நா முத்துக்குமாரின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில ஸ்வேதா பண்டித் கொண்டு வந்த பாடல நாம கேட்டவங்க. 7:30 ஆயிடுச்சு.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாக இருக்கிறது. MCEI நோக்கி செல்லும் AYE யுவன்சிங் ரோட்டுக்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: ஊழியர்களோட மாத சம்பளம் கூடுதல் நேரம் விடுப்பு நாள் ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
5: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
4: வேல
5: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
6: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. அடாப்டிவ் பே .com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
7: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது சாலை

0: 0612129660.
1: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
2: நம்ம நவீன சிங்கப்பூர்ல வானளாவிய கட்டிடங்களும் இருக்கு, பல பண்ணைகளும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்து.
2: சிங்கப்பூரில் இருக்கும் ஒரே ஒரு ஆட்டு பண்ணைய பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். 1988 திறந்தாங்க இந்த ஆட்டு பண்ணைய. இந்த பண்ணையின் பெயர் ஹே டேவிஸ். நிச்சயமா உங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல அவங்களுடைய நண்பர்களோடும் ஆசிரியர்களோடும் போன அந்த அனுபவத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இந்த இடங்களுக்கு போனது இல்லைன்னா நிச்சயமா நீங்க கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா சிங்கப்பூர்ல இயங்கும் ஒரே ஒரு ஆட்டு பண்ணை இந்த ஹே டேவிஸ் அப்படிங்கிற ஆட்டு பண்ணை தான். 30 வருடங்களுக்கு மேல இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஆட்டு பண்ணை சிங்கப்பூரின் ஒரே ஒரு ஆட்டு பண்ணை தாங்க. இது இவ்வளவு வருஷமா எப்படி பராமரிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற நல்ல தகவல்கள் உங்க பிள்ளைகள் மட்டும் இல்லாம நீங்களும் தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம ஆடுகளுக்கு தீனி போடுறது, ஆடுகளுக்கு பால் கறக்கிறது, ஆடுகளுக்கு எப்படி பால் எல்லாம் கறக்குறாங்க அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டு பண்ணைக்கு என்னுடைய மகனை கூட்டிட்டு போன ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடைச்சது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஆடுகளுக்கு தீனி போடுற அந்த ஒரு சமயத்துல ஆடுகள் எல்லாம் நல்ல சமத்தா ஒன்றின் பின் ஒன்றாக அவங்க வரிசை பிடிச்சிட்டு நிக்கிறத நீங்க பார்த்து வியந்து போவீங்க. இந்த ஆட்டு குட்டிகளுக்கு அப்படி ஒரு கட்டொழுங்குங்க. இது உங்க பிள்ளைகளோட நீங்க சேர்ந்து செய்யும் ஒரு நடவடிக்கை அப்படின்னா இந்த ஆட்டு பண்ணைக்கு நிச்சயமா நீங்க போகணும். ஹே டேவிஸ் இந்த பண்ணை 250 நியூ தியூ கிரசன்ட் இந்த பகுதியில இருக்கு. காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த பண்ணை உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். ஆடுகளுக்கு பால் கறக்கும் அந்த தருணங்களை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் நீங்க கூட்டிட்டு போயிருங்க. உங்க பிள்ளைகள் ஆடுகளுக்கு தீனி போடணும், தங்களுடைய கையாலே ஊட்டி விடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னா நீங்க மதியம் 3 மணிக்குள்ள நீங்க சென்று விடணுங்க. சிங்கப்பூர்ல ஆடுகள் சுதந்திரமா மேயறத பாக்குறது ரொம்ப அரிது. இந்த மாதிரி கூட இருக்கா, ஆடுகளுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமா இது ஒரு நல்ல அனுபவமா இருக்குங்க.

0: வடமகன் திரையிலிருந்து பாடலை கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் அபி ஜோத் புகர் ஹரிணி கொண்டு வந்த பாடல் அது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மகாராஜா திரைப்படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் காத்துட்டு இருக்கு. வானொலி பக்கமாகவே இருங்க. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. MCEA நோக்கி செல்லும் AYE வெஞ்சிங் ரோட்டுக்கு பிறகும், நகரை நோக்கி செல்லும் ECP பெடோக் சவுத் அவென்யூ ஒன்றுக்கு பிறகும் மூன்றாம் தரத்துல வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
5: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
3: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
6: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ் பூ போல மென்மையான இட்லி சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ் ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
7: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
8: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
9: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 6646
10: Milky Mist தயிர்.
11: ஆமா, Milky Mist தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். Milky Mist தயிர்
10: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
11: Milky Mist தயிர்
10: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
11: Milky Mist தயிர் நெய் பட்டர் சீஸ் பனீர் இப்படி தரமான Milky Mist பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
10: Milky Mist Milky Mist Milky Mist தயிர்.
12: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்து விட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா
2: நடிகர் விஜய் சேதுபதி சமீபத்துல ஒரு பெருமைக்குரிய செய்தியை நான் படிச்சேன், உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு எல்லாருக்குமே பிடித்த மகாராஜா திரைப்படத்தை ஹாலிவுட்ல மறுஆக்கம் செஞ்சு வெளியிட போறாங்க. விஜய் சேதுபதி நடித்த முன்னணி கதாபாத்திரத்துல ஹாலிவுட் புகழ்பெற்ற நடிகர் மேத்யூ மெக்கார்னி அதுல நடிக்க போகிறதாக தகவல்கள் சொல்லுது. மகாராஜா திரைப்படத்தை 2024 வெளியிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு முடி திருத்துபவராக இருப்பாரு, அவருக்கு ஒரு மகள் இருப்பாங்க. அவங்களோட வீட்டுல லட்சுமி அப்படிங்கிற குப்பை தொட்டி காணாம அப்படின்னு காவல் நிலையத்திற்கு சென்று அவரு புகார் கொடுப்பாரு. இதனால அவர் நிறைய அடியும் வாங்குவாரு. ஆனால் இந்த புகாருக்கு பின்னணியில ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த கருப்பொருளை கொண்டுதான் இந்த கதை அமைச்சிருந்தாங்க. நித்திலன் சாமிநாதன் அவருடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப், சாச்சனா, நட்டி சுப்பிரமணியம், மம்தா மோகன்தாஸ் அப்படின்னு பல பேர் நடிச்சு அசத்திருந்தாங்க. ஹாலிவுட்ல இவங்க ரீமேக் செய்ய போறாங்கன்னா இந்த படம் எவ்வளவு புகழ் பெற்றிருக்கு, எவ்வளவு பாராட்டு பெற்றிருக்கு அப்படின்னு நாம நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க.

0: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: வாங்க வானிலையை மீண்டும் சரிபார்க்கலாம். மேகமூட்டமாக இருக்கும் இன்றிரவு. நாளைக்கு மதிய பொழுதுல இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. இன்றைக்கு பிரபலமான ஒரு டீயோட நம்ம டீ கடை ஆரம்பிச்சிருந்தோம். ஏன் பிரபலமான டீ சொல்றேன், ஏனா புகழ்பெற்ற புத்தக கடையான பாப்புலர் இப்போது ஜூரோங் பேரங்காடியில மூடப்பட்டிருக்கிறது. 31 வருடங்களாக மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்கி அவங்களுடைய சேவையை இப்போது நிறைவு செஞ்சுக்கிட்டாங்க. அந்த கடைக்கு சென்ற பல நினைவுகளோட நாம டீ கடை நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருந்தோம். 5 மணிக்கு மேல இன்றைக்கு வீட்டில் அணியும் ஆடைகள், குறிப்பாக நைட்டி அப்படின்னு சொல்லுவோம் பாத்திக் இல்லையா, அதெல்லாம் பக்கத்துல இருக்கிற கடைக்கு எல்லாம் போட்டுட்டு போலாமா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பு தொட்டு நம்ம பேசியிருந்தோம். இவர்கள் பலரும் உங்களுடைய பரிமாறிக்கொண்டீங்க. நமக்கு எல்லாருக்கும் பிடித்த மகாராஜா திரைப்படத்தை ஹாலிவுட்ல ரீமேக் செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவலும், ஹே டைரிஸ் அதாவது சிங்கப்பூரில் உள்ள ஒரே ஒரு ஆட்டு பண்ணைய பற்றியும் அங்க சென்று நீங்க என்னெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிற பல தகவல்களோட நித்யா நானும் விடைபெற நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நம்ம டீ கடையின் டீ மாஸ்டர் வந்துருவாங்க. 3 வாரங்கள் என்னை விட்டுட்டு தனியாக ஊர் சுத்தினதுக்கு நாளைக்கு நல்ல அடி வாங்க போறாங்க, அதை நீங்க கேட்க போறீங்க. அதனால மாலை 4 மணிக்கு வர தவறாதீங்க நேர்களை. டாடா பாய் பாய் சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ரவுடி பிபி நித்யா, இது டீ கடை.

0: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 வழி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். 8:00 மீடியகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூர் பள்ளிகளில் குறைவான மாணவர்களை கொண்ட வகுப்புகளை கொண்டிருப்பது குறித்து ஆராயப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ கூறியிருக்கிறார். அடுத்த ஆண்டிலிருந்து 3 தொடக்கப்பள்ளிகளும் 3 உயர்நிலைப் பள்ளிகளிலும் அதற்கான முன்னோட்ட சோதனை நடைபெறும். சிறிய வகுப்புகள் மூலம் மாணவர்களின் கற்றல் அதிகரிக்குமா என்பது சோதிக்கப்படும் என்று திரு லீ சொன்னார். வகுப்பு நேரத்துக்கு பின் ஆசிரியர்களின் வேலையை குறைக்கவும் முயற்சி எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். ஆசிரியர்கள் இப்போது பாடங்கள், இணைப்பாட நடவடிக்கை, செயற்குழுக்கள் ஆகிய 3 அம்சங்களில் கவனம் செலுத்துகின்றனர். அதை குறைத்து அவர்களை 2 அம்சங்களில் கவனம் செலுத்த வைப்பது பற்றியும் அமைச்சு ஆராயும் என்று திரு லீ கூறினார். ஈஸ்ட் கோஸ்டில் லாங் ஐலண்ட் நிலமீட்பு திட்டத்தின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்க அதிகாரிகள் முயற்சி எடுக்கின்றனர். வருங்காலத்தில் புதிய கடல்வாழ் சூழலை அமைப்பது, பவளப்பாறைகளையும் கடற்பாசியையும் முன்கூட்டியே இடம் மாற்றுவது முதலிய தீர்வுகளை அவர்கள் பரிசீலனை செய்கின்றனர். உயரும் கடல் மட்டத்திலிருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க லாங் ஐலண்ட் நிலமீட்பு திட்டம் முனைகிறது. அதன் சுற்றுப்புற தாக்கத்தை மதிப்பிட வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் ஆய்வு நடத்தியது. நிலத்தை மீட்பதால் பல்லுயிர் கடல் வாழ்சூழல் பாதிக்கப்படலாம் என்று அதில் தெரியவந்தது. சிங்கப்பூரில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் முதலீடு அதிகரிக்கிறது. டேட்டா பிரிக்ஸ் எனும் நிறுவனம் அடுத்த 3 ஆண்டுகளில் 350 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக முதலீடு செய்யவிருக்கிறது. அது இவ்வாண்டு இறுதிக்குள் புதிய தலைமையக அலுவலகத்தை இங்கு திறக்கும். அதில் உள்ளூர் ஊழியர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி 500க்கு மேல் இருக்கும். புதிய நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் AI பயிற்சி வழங்க டேட்டா பிரிக்ஸ் திட்டமிடுகிறது. அதன் மூலம் 20,000 பேர் பயன்பெறுவர். தொழில்துறை சார்ந்த நிகழ்ச்சி ஒன்றில் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ இதனை தெரிவித்தார். சிங்கப்பூரில் முதலீடு செய்யும் இன்னொரு நிறுவனம் பிளாட். அது சிங்கப்பூரில் 20 மில்லியன் வெள்ளி முதலீடு செய்வதாக கூறியிருக்கிறது. அதன் ஆசிய பசிபிக் தலைமையகம் மரினாபே நிதி நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் உள்ளூர் ஊழியரினை கடந்த 9 மாதங்களில் 10 மடங்கு அதிகரித்துள்ளது. சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த 100க்கும் அதிகமான வனவிலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தேசிய பூங்கா கழகம் அண்மை ஆண்டுகளில் மேற்கொண்ட ஆகப்பெரிய நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. கழக அதிகாரிகள் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். மலைப்பாம்புகள், சிலந்திகள், ஆமைகள் முதலியவை செல்லப்பிராணியாக வளர்க்கவோ விற்பதற்காகவோ வைக்கப்பட்டிருந்தன. அருகிவரும் விலங்கு வகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. விலங்குகளில் பல மோசமான நிலையில் காணப்பட்டதாக கழகம் சொன்னது. பறிமுதல் செய்யப்பட்ட வனவிலங்குகள் தேசிய பூங்கா கழகத்தின் வனவிலங்கு மறுவாழ்வு நிலையத்தில் இருக்கின்றன. அங்கு சென்றிருந்த செய்தி நிருபர் சௌரியமால் ராயப்பன் மேல் விவரம் தருகிறார்.
4: பறிமுதல் செய்யப்பட்ட 101 வனவிலங்குகளும் இங்குதான் பராமரிக்கப்படுகின்றன. அவற்றுக்கு உள்காயங்கள் உள்ளனவா என்பது எக்ஸ்ரே உள்ளிட்ட சோதனைகள் வழி கண்டறியப்படும். 1 முதல் 6 மாதங்கள் வரை பராமரிக்கப்பட்ட பிறகு அவை பொருத்தமான அறைகளுக்கு மாற்றப்படும். பின்னர் அவற்றை அமைப்புகளுக்கு வழங்குவதா, சொந்த நாட்டுக்கு அனுப்புவதா அல்லது சிங்கப்பூரிலேயே பராமரிப்பதா என்பது தீர்மானிக்கப்படும். செய்திக்காக சௌரியமால் ராயப்பன்.
3: சோதனைகளில் சிக்கிய 6 சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. மண்டாய் வனவிலங்கு காப்பகம் வசதி குறைந்தவர்களுக்கு இலவச அனுமதி வழங்கவிருக்கிறது. ஆண்டுதோறும் 50,000 பேர் வரை இலவச அனுமதி பெற முடியும். வனவிலங்கு காப்பகமும் சமூக உண்டியலும் இணைந்து திட்டத்தை வழங்குகின்றன. அதன் மதிப்பு ஆண்டுக்கு சுமார் 3 மில்லியன் வெள்ளியாக இருக்கும். மண்டாய் வனவிலங்கு பூங்காக்களுக்கு செல்லும் வசதி குறைந்தவர்களுக்கு இலவச உணவு நினைவு பொருள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மூத்த சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சர் கோபேமிங் நிறுவனங்கள் சமூகத்துக்கு ஆதரவளிக்க வித்தியாசமான வழிகளை நாட அழைப்பு விடுத்தார். சிங்கப்பூரில் வாழ்க்கை தொழில்கள், திறன்கள், ஊழியரணி ஆதரவு ஆகியவற்றை ஒன்றிணைப்பதற்கு புதிய நிலையம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. கொனக் என்ற பெயர் கொண்ட நிலையத்தின் மூலம் முதலாளிகளும் ஊழியர்களும் பலன் பெறலாம். செயற்கை நுண்ணறிவு திறன்களை வளர்த்துக் கொள்ள அமைப்பு 200+ அதிகமான பயிற்சிகளை உருவாக்கியிருக்கிறது. திறன்கள் ஊழியரணி மேம்பாட்டு அமைப்பு புதிய நிலையத்தை நிர்வகிக்கிறது. சிங்கப்பூரில் பல திட்டங்களும் அமைப்புகளும் உள்ளன. எளிமையான நடைமுறையை திறன்கள் ஊழியரணி மேம்பாட்டு அமைப்பு வழங்கும் என்று பிரதமர் லாரன்ஸ் ஃபோங் கூறினார். ஃபார்முலா ஒன் கிராண்ட் பிரி கார் பந்தய ஏற்பாட்டாளர்கள் புகைமூட்ட நிலவரம் குறித்த தகவல்கள் பல்வேறு தளங்கள் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றனர். தேவை ஏற்பட்டால் பந்தயத்தின் போது N95 முகக்கவசங்களும் வழங்கப்படும் என்று அவர்கள் கூறினர். புகைமூட்டம் மோசமடைந்தால் தெளிவான பார்வை, பொது சுகாதாரம், நிகழ்ச்சியின் செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்படக்கூடும். நிகழ்ச்சி தொடர்பில் எந்த முடிவும் அரசாங்க அமைப்புகளின் ஆலோசனையோடு எடுக்கப்படும் என்று ஏற்பாட்டாளர்கள் விளக்கினர். ஃபார்முலா ஒன் கிராண்ட் பிரி இரவு நேர கார்பந்தயம் October 9-11 வரை சிங்கப்பூரில் நடைபெறுகிறது. காசாவில் சேதமுற்ற குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்ததில் 20 பேர் மாண்டனர். அவர்களில் 5 சிறுவர்கள். 100+ அதிகமானோரை காணவில்லை. அந்த 6 மாடி கட்டடம் காசா சிட்டியின் தல் அல் ஹவா பகுதியில் இருந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 9 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294-6294.
6: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1 மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
7: 8 singles looking for love.
8: We're here to find love.
7: Get a little help from the person they trust most.
8: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
7: Their love life is in the hands of their wingman.
9: We have to make it happen.
10: I want to go on a date.
7: Their biggest cheerleader and their harshest critic.
8: Your wingman will go head to head in a series of challenges.
7: The wingman wins a challenge, the single gets the date.
11: A chance to get a bit closer with her.
7: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
12: Whatever happens, I do want you in my life forever.
7: Or betrayal and heartache.
13: I got played. I literally want to throw up right now.
14: Girl, you gotta fix yourself.
15: Who knows what's coming next?
7: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: 8 singles looking for love.
3: We're here to find love.
2: Get a little help from the person they trust most.
3: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
2: Their love life is in the hands of their wingman.
4: We have to make it happen.
5: I want to go on a date.
2: Their biggest cheerleader and their harshest critic.
3: Your wingman will go head to head in a series of challenges.
2: The wingman wins a challenge, the single gets the date.
6: A chance to get a bit closer with her.
2: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
7: Whatever happens, I do want you in my life forever.
2: Or betrayal and heartache.
8: I got played.
9: I literally want to throw up right now.
10: Girl, you gotta fix yourself.
11: Who knows what's coming next?
2: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி நாடகம். You're listening to Hindi Numbers on only 968.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Only 98.
1: வணக்கம். இரவு மணி 9, மீடியா கோப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது தமிழவேன். கல்வி அமைச்சு வகுப்பறைகளையும் கற்பித்தல் முறைகளையும் மாற்றியமைக்கும் புதிய ஆய்வை அடுத்த ஆண்டு முதல் மேற்கொள்ளவிருக்கிறது. அதற்கான முன்னோடி திட்டம் 6 பள்ளிகளில் இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட சிறிய வகுப்புகளால் மாணவர்கள் பலனடைவார்களா என்பது உள்ளிட்ட பல அம்சங்கள் ஆராயப்படும். வகுப்பு நேரத்துக்கு பின் ஆசிரியர்களின் வேலையை குறைக்கவும் முயற்சி எடுக்கப்படுவதாக திரு லீ கூறினார். ஈஸ்ட் கோஸ்டில் அமையவுள்ள லாங் ஐலண்ட் நிலமீட்பு திட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய நீண்டகால தாக்கத்தை குறைக்க அதிகாரிகள் வழிகளை ஆராய்ந்து வருகின்றனர். எதிர்கால கரையோரத்தில் புதிய இயற்கை வாழ்விடங்களை உருவாக்குவது அவற்றில் ஒன்று. பவளப்பாறைகளையும் கடல் புல்லையும் முன்கூட்டியே வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டுமா என்பதும் ஆராயப்படும். கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களும் பல்லுயிர் சூழலும் பாதிக்கப்படலாம் என்ற கவலைகளை தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. திட்டத்தின் தொடக்கப்பணிகள் தொடர்பான சுற்றுச்சூழல் ஆய்வுக்கு வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் 430 கருத்துக்களை பெற்றது. மீன் இனங்கள் மீதான தாக்கம் குறைவாகவே இருக்கும் என்று அறிக்கை கூறுகிறது. சிங்கப்பூரில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் முதலீடு அதிகரிக்கிறது. டேட்டா பிரிக்ஸ் எனும் நிறுவனம் அடுத்த 3 ஆண்டுகளில் 350 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக முதலீடு செய்யவிருக்கிறது. அது இவ்வாண்டு இறுதிக்குள் புதிய தலைமையக அலுவலகத்தை இங்கு திறக்கும். அதில் உள்ளூர் ஊழியர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி 500க்கு மேல் இருக்கும். சிங்கப்பூரில் முதலீடு செய்யும் இன்னொரு நிறுவனம் பிளவுட். அது சிங்கப்பூரில் 20 மில்லியன் வெள்ளி முதலீடு செய்வதாக கூறியிருக்கிறது. அதன் ஆசிய பசிபிக் தலைமையகம் மரினாபே நிதி நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் உள்ளூர் ஊழியரணி கடந்த 9 மாதங்களில் 10 மடங்கு அதிகரித்துள்ளது. சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த 100க்கும் அதிகமான வனவிலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தேசிய பூங்கா கழகம் அண்மை ஆண்டுகளில் மேற்கொண்ட ஆகப்பெரிய நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. கழக அதிகாரிகள் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். மலைப்பாம்புகள், சிலந்திகள், ஆமைகள் முதலியவை செல்லப்பிராணியாக வளர்க்கவோ விற்பதற்காகவோ வைக்கப்பட்டிருந்தன. அருகி வரும் விலங்கு வகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. விலங்குகளில் பல மோசமான நிலையில் காணப்பட்டதாக கழகம் சொன்னது. சோதனைகளில் சிக்கிய 6 சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட வனவிலங்குகள் தேசிய பூங்கா கழகத்தின் வனவிலங்கு மறுவாழ்வு நிலையத்தில் இருக்கின்றன. அங்கு சென்ற எமது நிருபர் மேல் விவரம் தருகிறார்.
2: பறிமுதல் செய்யப்பட்ட 101 வனவிலங்குகளும் இங்குதான் பராமரிக்கப்படுகின்றன. அவற்றுக்கு உள்காயங்கள் உள்ளனவா என்பது எக்ஸ்ரே உள்ளிட்ட சோதனைகள் வழி கண்டறியப்படும். 1 முதல் 6 மாதங்கள் வரை பராமரிக்கப்பட்ட பிறகு அவை பொருத்தமான அறைகளுக்கு மாற்றப்படும். பின்னர் அவற்றை அமைப்புகளுக்கு வழங்குவதா, சொந்த நாட்டுக்கு அனுப்புவதா அல்லது சிங்கப்பூரிலேயே பராமரிப்பதா என்பது தீர்மானிக்கப்படும். செய்திக்காக சௌரியமால் ராயப்பன்.
1: மண்டாய் வனவிலங்கு காப்பகம் வசதி குறைந்தவர்களுக்கு இலவச அனுமதி வழங்கவிருக்கிறது. ஆண்டுதோறும் 50,000 பேர் வரை இலவச அனுமதி பெற முடியும். வனவிலங்கு காப்பகமும் சமூக உண்டியலும் இணைந்து திட்டத்தை வழங்குகின்றன. அதன் மதிப்பு ஆண்டுக்கு சுமார் 3 மில்லியன் வெள்ளியாக இருக்கும். மண்டாய் வனவிலங்கு பூங்காக்களுக்கு செல்லும் வசதி குறைந்தவர்களுக்கு இலவச உணவு நினைவுப் பொருள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மூத்த சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணையமைச்சர் கோ பேமிங் நிறுவனங்கள் சமூகத்துக்கு ஆதரவளிக்க வித்தியாசமான வழிகளை நாட அழைப்பு விடுத்தார். Formula 1 கிராண்ட் பிரி கார் பந்தய ஏற்பாட்டாளர்கள் புகைமூட்ட நிலவரம் குறித்த தகவல்கள் பல்வேறு தளங்கள் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றனர். தேவை ஏற்பட்டால் பந்தயத்தின் போது N95 முகக்கவசங்களும் வழங்கப்படும் என்று அவர்கள் கூறினர். புகைமூட்டம் மோசமடைந்தால் தெளிவான பார்வை பொது சுகாதாரம் நிகழ்ச்சியின் செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்படக்கூடும். நிகழ்ச்சி தொடர்பில் எந்த முடிவும் அரசாங்க அமைப்புகளின் ஆலோசனையோடு எடுக்கப்படும் என்று ஏற்பாட்டாளர்கள் விளக்கினர். Formula 1 கிராண்ட் பிரி இரவு நேர கார்பந்தயம் October 9 முதல் 11 வரை சிங்கப்பூரில் நடைபெறுகிறது. சீனாவின் பிங்லூ கால்வாய் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக சீனா மேற்கொண்டு வந்துள்ள ஆகப்பெரிய போக்குவரத்து உள்கட்டமைப்பு திட்டங்களில் அதுவும் ஒன்று. கால்வாயின் நீளம் 134 கிலோமீட்டர். அதை கட்ட 4 ஆண்டுகள் எடுத்தன. சீனாவை அனைத்துலக கப்பல் போக்குவரத்து பாதைகளுடன் இன்னும் விரைவாக இணைக்க புதிய கால்வாய் உதவும் என நம்பப்படுகிறது. இதுவரை சீனாவின் தென்பகுதி நீர்நிலைகளில் உள்ள சரக்கு கப்பல்கள் கிழக்கே 100 கணக்கான கிலோமீட்டர் தூரம் சென்று கடலை அடைய வேண்டியிருந்தது. புதிய கால்வாய் மூலம் கப்பல்கள் நேரடியாக தெற்கு நோக்கி செல்லலாம். இதனால் கப்பல்கள் கடலுக்கு செல்லும் தூரம் சுமார் 660 கிலோமீட்டர் குறையும். தென்கிழக்காசியாவுக்கு செல்லும் கடல் பாதைக்கு நேரடியாகவும் சென்றுவிடலாம். காசாவில் சேதமுற்ற குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்ததில் 20 பேர் மாண்டனர். அவர்களில் 5 சிறுவர்கள். 100க்கும் அதிகமானோரை காணவில்லை. அந்த 6-மாடி கட்டடம் காசா சிட்டியின் தல் அல் ஹவா பகுதியில் இருந்தது. இஸ்ரேலின் தாக்குதல்களில் அது சேதமானது. கட்டடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தங்குவதற்கு வீடோ கூடாரமோ இல்லாததால் குடியிருப்பாளர்கள் வேறு வழியின்றி கட்டடத்தில் இருந்தனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். நான் தான் உங்களுடைய நவீன் குணசேகரன். இன்றைய பொழுது எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க விரும்புறேன். அதாவது ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு வார நாள் எனக்கு ரொம்ப ஓய்வா இருந்துச்சு, ரொம்ப அமைதியா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு வார நாட்களிலுமே வேலை வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும். எதாச்சும் வேலை சம்பந்தப்பட்டு செய்யணும், அல்லது என்னுடைய சொந்த தனிப்பட்ட முறையில எதாச்சும் எனக்கு செய்ய இருக்கும். ஆனா இன்றைக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு எதுவுமே எனக்கு இல்லைங்க, ரொம்ப ஓய்வா இருந்துச்சு. அதனால படங்களை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே, பிஞ்ச் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மத்தியானம் முழுவதுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஓய்வாக இருந்துச்சு, ஏன்னா எதுவுமே செய்ய வேணாம், வேலைக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு எனக்கு ஒரு நாளாக இருந்துச்சு. உங்களுக்கும் இன்றைய பொழுது நல்ல ஒரு பொழுதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் வார இறுதிகளில் தான் வரும், ஆனால் ஒரு சில வேலைகளை உங்களுக்கும் வார நாட்களில் வர வாய்ப்பு உண்டு. அப்படி உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சரி, நேரம் கடத்தாமல் இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளார நம்ம போயிடுவோம். முதல் ஒரு மணி நேரத்தில் சேமிப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்ன சேமிப்பு, எதை பற்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதற்கு பிறகு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல் இப்பவே கேட்க ஆரம்பிச்சிருங்க. 9678889 ரொம்ப நிறைவா இருக்கு, ஏன்னா இந்த விருப்ப பாடல் அங்கத்தில் பலரும் வந்து கலந்துக்கிறீங்க, உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கிறீங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய பாடல்களை கேளுங்க, உங்களுடைய பாடல்களை நம்ம ஒளிபரப்ப காத்துக்கிட்டே இருக்கோம். அதற்கு பிறகு இறுதி ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக காதல் பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு, கூடவே தகவல்களும் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால எங்கேயோ போகாம ஒளிப்பக்கமாகவே இருங்க, இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் இரவில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
6: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
5: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க. அழையுங்க 6484672364724. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: அன்பிலாவின் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். கல்லா நிக்கிற புத்தம் புதிய ஒரு பாடல். சித் ஸ்ரீராம் இந்த பாடல் பாடியிருந்தது கோவிந்த் வசந்தாவின் இசையில். இந்த திரைப்படம் இன்னும் வெளிவரல. செப்டம்பர் 25ஆம் தேதி வெளிவர போறதாக தகவல்கள் சொல்லுது. ஆக அதை வந்து போய் பார்க்க மறந்துடாதீங்க. சரி, இப்போ வந்து நம்ம தலைப்பு தொட்டு பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சேமிப்பை பத்தி பேச போறோம். அது என்ன சேமிப்பு? நம்ம எப்போதுமே எதுக்காச்சும் நம்ம சேமிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு கல்யாணத்துக்கு, நம்மளுடைய படிப்புக்கு, ஓய்வு பெறதுக்கு, அதாவது ரிட்டையர்மெண்ட்க்கு நம்ம சேமிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு சில பொருட்களை வாங்குறதுக்கும் நாம சேமிச்சு வச்சிருப்போம். அது குறிப்பாக நம்ம சின்ன வயசா இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த 5-10 நம்ம எப்போதுமே குருவி கூடு மாதிரி சேமிச்சு ஒரு பொருளை வாங்க நம்ம எப்போதுமே முன் வந்திருப்போம். ஆக இது என்ன பொருள், அந்த சேமிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். எப்போதுமே ஒரு பொருள் வந்து சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பொருளை வாங்குறதுக்கு நான் படாது பாடுபடுவேன், எப்படியாச்சும் காசை புரட்டி. ஏன்னா சம்பாத்தியம் இல்லை, சம்பாத்தியம் இல்லாத பட்சத்தில் நமக்கு கிடைக்கிற அன்றாட அந்த ஊதியம்னு சொல்ல முடியாது, அந்த பாக்கெட் மணி, அதை வைத்து சரி வாயை கட்டி வயிற்று கட்டி லேசாக இருக்கிற அந்த 10 காசு 20 காசு சேமிச்சு இறுதியாக அந்த ஒரு பொருளை வாங்கும் போது அதில் கிடைக்கிற இன்பமே தனி. அது வந்து என்ன பொருள் அப்படிங்கிறத பிறகு சொல்கிறேன். ஆனால் உங்ககிட்டயும் இந்த மாதிரி எதாச்சும் கதை இருக்கும், எதை நீங்கள் சேமிச்சிங்க, எவ்வளோ நீங்கள் சேமிச்சிங்க, அதே சமயத்தில் என்ன பொருளை வாங்கினீங்க அந்த சேமித்த காசை வச்சு அப்படிங்கிறத என் கூட பகிருங்க. 9678889 வாட்ஸ்அப் மூலமாக குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: கலகலப்பு இரண்டு திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தம்ராவின் இசையில் அவரை பாடியிருந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:20.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பல இடங்களில் இப்ப சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. SLE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ நுழைவாயில் அங்கும், PIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212102101 ரங்கூன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாக கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்

உங்களுடைய சொந்த சேமிப்புல வாங்கின அந்த பொருள் என்ன, எவ்வளவு நீங்க சேமிச்சீங்க, என்ன பொருளை வாங்கினீங்க அப்படின்னு சற்று முன்பாக உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். சரி, இந்த ஒரு தலைப்பை முதல்ல என்னுடைய அனுபவத்துல நான் பகிர விரும்புறேன். முதல் முறையா எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஒரு பென்சில் கேஸை வாங்கினோன்னு நான் ரொம்ப துடிச்சேங்க. பள்ளி பருவத்தில் எல்லாருக்குமே ரொம்ப அழகான அந்த பென்சில் கேஸ் இருக்கும், வண்ணமயமாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல வடிவமாக இருக்கும். ஒரு நல்ல பென்சில் கேஸை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கூல் கிட்ஸ் அப்படின்னு கருதப்படுவீங்க அப்படின்னு ஒரு ஒரு நேரம் இருந்துச்சு. ஆக எனக்கு வந்து அந்த ஒரு பென்சில் கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றாடமே பணத்தை நான் சேமிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என் அம்மா கிட்ட கேட்டால் அவங்க கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு இந்த மாதிரி விலை உயர்ந்த பெட்ரோல் கேஸ் தேவைப்படுது, ஏதாச்சும் நல்லா மலிவாக வாங்கு அதுவே போதும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் கேட்டிருக்கேன், அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. ஆக நான் வந்து சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசையும் சேமிக்க ஆரம்பித்தேன். சேமிக்க அப்போ தான் தெரியல, ரொம்ப நாளுக்கு பிறகு என்னுடைய மாமாவோ பெரியமாவோ யாரோ நான் பார்த்தேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி அந்த நேரத்தில் வந்து எனக்கு 10 வயசு நினைக்கிறேன், எப்போ பார்த்தாலுமே ஒரு 10 வழி எனக்கு கையில் காசு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பழக்கமாக இருந்துச்சு. சரி, அவங்கள தற்செயலாக பார்த்தது அப்போதான் எனக்கு மறுபடியும் எனக்கு காசு கையில் வந்து காசு 10 வழி கொடுத்தாங்க. அந்த பென்சில் கேஸ் வந்து எனக்கு நான் நினைக்கிறேன் 20 வழின்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில். ஆக நான் வந்து 10 வழி வரைக்குமே நான் சேமித்து வச்சேன். இன்னும் மிச்சம் 10 வழி தேவைப்படுது. அவங்க கொடுத்த அந்த கடைசி 10 வழியில் தான் அந்த உடனே போய் மறுநாளே அந்த பென்சில் கேஸை வாங்கினேன். ஆனால் நல்லா நான் இது பயன்படுத்தினேன். ஏன்னா வாங்கினேன்ல, மெனக்கட்டு நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட நான் பள்ளி பருவம் முடிக்கிற வரைக்குமே அந்த ஒரே ஒரு பென்சில் கேஸை வச்சு தான் நான் காலத்தையும் நான் ஓட்டினேன். ஆக உங்களுடைய அனுபவத்தை கேட்கணும்னு ஆவலாக இருக்கேன். எவ்வளோ நீங்கள் சேமிச்சிங்க, என்ன ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கிறத என்கிட்ட பகிருங்க. 9 6 7 8 8 9 6 8

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 16 ஓர் அமெரிக்க டாலர் 1.28 ஒரு யூரோ 1.48 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.73 ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 100 இந்திய ரூபாய் 1.35 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கிட் 3.21.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்டேன் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில். அதாவது நீங்க எவ்வளவு சேமிச்சீங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு? நீங்க சின்ன வயசுல ரொம்பவே சேமிச்சிருப்பீங்க. இப்ப கூட ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்க கண்டிப்பா நிறைய பாடுபட்டு நீங்க சேமிச்சிருப்பீங்க. எவ்வளவு நீங்க சேமிச்சீங்க, என்ன பொருளை வாங்கினீங்க அப்படிங்கறத என் கூட பகிருங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷான்லேருந்து ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காரு, வாங்க கேட்போம்.
1: இனிய இரவு வணக்கம் நவீன் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷாண்டு அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: நான் 1968 காலகட்டத்தில் என் அந்த சீனியர் கேம்பிரிட்ஜ் பரீட்சையெல்லாம் முடிந்த பிறகு வீட்டில் ஓய்வாக இருந்தபோது என் நண்பரோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, அதாவது இந்த பைலிங் ஜூரோங்கில் பைலிங் வேலைக்காக போய் வேலை செய்து கொஞ்சம் காசு சேமிச்சு நான் ஒரு பைசிக்கிள் வாங்கினேன். க்ரீஸ் என்ற பைசிக்கிள், அதை வாங்கி சந்தோஷமாக ஓட்டி பழகினேன். அதுதான். நன்றி, வணக்கம்.
0: நீங்க சொல்ற கதையை வச்சு பார்த்தா நீங்க வாங்கின அந்த புது பைசிக்கிளை அப்படி நல்லா ஓட்டி காற்று வாங்க போனீன் அப்படி நீங்க பாடி போயிருப்பீங்கன்னு தோணுது. உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி திரு ராதாகிருஷ்ணன் நாயுடு. பலருக்கும் மிதி வண்டி அப்படிங்கறது முதல் பொருளா இருக்கும், அவங்க வாங்கிய முதல் பொருளா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல நடக்கிறத தவிர்த்து மிதி வண்டியில போறதுதான் கொஞ்சம் சுலபமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல பேருந்து இருந்திருக்காது, இப்ப உள்ள மாதிரி அந்த ரயில் சேவைகள்லாம் இருந்திருக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போகணும்னா மிதி வண்டி கொஞ்சம் ஒரு நல்ல உபயோக பொருளா இருக்கும் அப்படின்னு கருதி பலரும் ஒரு மிதி வண்டியை வாங்கியிருப்பாங்க. அதற்காக கண்டிப்பா சேமிச்சு வைத்திருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நானும் ஒரு காலகட்டத்தில் சேமித்து வைத்து ஒரு மிதி வண்டியை வாங்க ஞாபகமும் எனக்கு இருக்கு. ஆக அந்த கதையை நீங்க பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.
2: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: குஞ்சாணி.
1: நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். டி இமானின் இசையில் நேரம் இப்பொழுது 9:40.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. BKE நோக்கி செல்லும் SLE TPEக்கு பிறகு
3: போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
6: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
5: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
6: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
7: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
8: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
9: ஏன் அவசியம்னா,
8: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
9: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. முஃப்தா ஜோசேன நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
8: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055. சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
10: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
11: மறைந்து

0: கம்பத்து பொண்ணு
1: சண்டைக்குழு இரண்டு திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் நம்ம கேட்டோம். கம்பத்து பொண்ணு யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அவரை பாடியிருந்த பாடல். சரி, இந்த முதல் ஒரு மணி நேரத்துல சேமிப்பை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நீங்க சேமித்து வைத்து ஒரு பொருளை வாங்கி அனுபவத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம நேர் கண்ணம்மாவுடைய அனுபவத்தை தான் நம்ம கேட்க போறோம். கண்ணம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எப்போதுமே சேமித்து வைத்து தங்கத்தை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு பழக்கம். அம்மா சொல்லி அவங்க கேட்டு முதல் முதல்ல அவங்க சேமித்து வைத்து தங்கத்தை தான் வாங்கினாங்க. அதாவது அவங்க 20 வருஷத்துல அவங்க சேமித்து வைத்த காசை வைத்து முதல் முறையா ஒரு சின்னதா ஒரு தோடோ இன்னமும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இப்ப வரைக்குமே எப்ப அவங்க காசு சேமிச்சாலுமே ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதலா காசு இருந்துச்சுன்னா, அவங்க கிட்ட கையில காசு இருந்துச்சுன்னா தங்கத்தை தான் வாங்குவாங்க. நல்ல ஒரு முதலீடு, இந்த ஒரு பழக்கமாவே வச்சிருக்கேன். இப்ப வந்து தங்க விலை ரொம்ப ஏறிட்டு இருந்தாலுமே முடிந்த அளவுக்கு நான் ஏதாச்சும் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சுன்னா அதை நான் வாங்குவேன், சேமிச்சு வச்சு வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணம்மா. அடுத்ததா நியர் நிக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு பொருளை வாங்கல, அதாவது சேமித்த வைத்த காசை வைத்து ஒரு பொருளை வாங்கல, மாறா என்ன செஞ்சிருக்காருன்னா அவர் ஒரு வெளியூர் விடுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஓஆடிக்கு பிறகு, இப்ப என்எஸ் வந்து 2 ஆண்டுகளா, அந்த 2 ஆண்டுகளை அவர் என்ன சம்பாதிச்சாரோ அதை எல்லாத்தையுமே சேமித்து வைத்து ஓஆடி பண்ண மறுநாளே அவர் வெளியூர் போயிட்டாரு. குறிப்பாக வந்து லண்டன் போயிட்டாரு. 10 நாட்களுக்கு நல்லா வந்து ரொம்ப சொகுசா நான் அங்க இருந்தேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிக்கில். உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய கதைகளையும் பகிர்ந்து அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப முக்கியமா நான் ஒரு சொல்ல விரும்புறேன், அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்க ஆசைப்பட்டோம்னா, ஒரு பொருள் மேல நம்ம மோகம் கொண்டோம்னா, தயவு செஞ்சு நீங்க பணத்தை சேமிச்ச பிறகுதான் நீங்க அதை வாங்கணும். ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, வாங்கிய பிறகு அதற்கான படத்தை வந்து திரட்டுறாங்க, அதற்கான படத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் நீங்க தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. இப்பெல்லாம் கிரெடிட் கார்டு இருக்குன்னு தெரியும், நீங்க வாங்கிய பிறகு அதற்கான கட்டணத்தை நீங்க செலுத்தலாம்னு எனக்கு தெரியும். ஆனா முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன பொருளா இருந்தா நீங்க தயவு செஞ்சு காசை சேமிச்சு அதன் பிறகு அந்த பொருளை வாங்குங்க.

0: நிலவரம்.
1: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிஐஏ நோக்கி செல்லும் பிகேஇ மண்டாய் சாலைக்கு பிறகு அங்கே முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க. துவாசி நோக்கி செல்லும் ஏஒய் முனோய் சாலை நுழைவாயில் அங்கு சாலை பணிகள். இறுதியாக பிகேஇ நோக்கி செல்லும் எஸ்எல்இ டிபிக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
2: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
1: வில
2: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
3: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
4: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
5: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
4: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
6: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அழையுங்கள் 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. Thank you.

ஆம்நேயர்களே, நீங்கள் ஆவலாக காத்து கொண்டிருந்த இந்த விருப்ப பாடல் அங்கத்துக்கு நாம வந்துட்டோம். எப்போதுமே நல்ல ஒரு பழைய பாடலோட இந்த அங்கத்தை நம்ம ஆரம்பிப்போம். இன்றைய பழைய பாடல ஜெல்டா சாந்தி தான் விரும்பி கேட்டிருக்காங்க. யார் நீ திரைப்படத்தில் இடம்பெற்ற பார்வை ஒன்றே போதுமே, வேதாவுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன், எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல், கண்ணதாசனின் வரிகளில் இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். அதற்கு பிறகு உங்களுக்காக 70களில் இடம்பெற்ற ஒரு பாடல், அலைகள் திரைப்படத்திலிருந்து பொன்னென்ன பூவென்ன கண்ணே, பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல். அந்த பாடலை விஜயலட்சுமி கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு பாடல்களை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பிக்கிட்டே இருங்க. இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
2: ஜிஇடி ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங், அழையுங்கள் 6171111055, புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏர்கோன் .com.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: இன்றைக்கு பலரும் கேட்டிருப்பது நம்ம 70களில் இடம்பெற்ற பாடல்கள் தான். அதிக அளவில் கேட்கிறாங்க நம்ம நேயர்கள். அடுத்ததாக நம்ம 2 70களில் வெளிவந்த பாடல்கள் நம்ம கேட்க போறோம். அதுல முதல் பாடல் வீட்டுக்கு ஒரு பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இது வந்து செல்வரதி விரும்பி கேட்டிருக்காங்க, ஒரு குரல் பதிவே அனுப்பியிருக்காங்க, வாங்க கேட்போம்.
1: வணக்கம் நவீன், என் பேரு செல்வரதி. நாட்களுக்கு பிறகு கால் பண்றேன், ஒரு பாட்டை விரும்பி கேட்கணும்னு. நான் விரும்பி கேட்கும் பாடல் என் தலைப்பு வந்து, இன்று முதல் செல்வம் இது, என் அழகு தெய்வம் இது, வாழ்வு வந்தது என்ற பாடல். ஜெய்சங்கருக்காக இடம்பெற்ற ஒரு பாடல், நல்ல அருமையான பாடல். இந்த நேரத்தில் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் என் இனிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் இதை அர்ப்பணிக்க மிக்க நன்றி.
0: நன்றி செல்வரதி, பாடலை விரும்பி கேட்டதற்கு. நீங்க பாடி விரும்பி கேட்டுட்டீங்க, ரொம்ப நாளுக்கு பிறகு வேற நீங்க மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் நீங்க இணைஞ்சிருக்கீங்க, மிக்க நன்றி. உங்களுடைய பாடல் வந்துகிட்டே இருக்கு. அதற்கு பிறகு கௌரவம் திரைப்படத்திலிருந்து பார்க்க போனா 2 பாடல்களை 2 நேயர்கள் விரும்பி கேட்டிருந்தாங்க. ஆனா ஒரே திரைப்படத்திலிருந்து 2 பாடல்களை ஒளியேற்ற நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாடல் தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, மெழுகுவத்தி எரிகின்றது. இந்த பாடலை தேவகி விரும்பி கேட்டிருக்காங்க, டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். இந்த 2 பாடல்களுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு 80களில் இடம்பெற்ற பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன பாடல் அப்படிங்கறத பிறகு சொல்றேன். தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் ஒலி 9:06 கேட்டாலே பரவசம்.

0: 80களில் இடம்பெற்ற ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சட்டம் முன்பாக சொல்லியிருந்தேன். அது என்ன பாடல் வாங்க சஞ்சய் கிட்ட இருந்தே கேட்போம்.
1: வணக்கம், நான் சஞ்சய் பேசுறேன். வருஷம் 16 படத்திலிருந்து பூ பூக்கும் மாசம் தை மாசம் இந்த பாட்டு நல்லா இருக்கும். இந்த நேரத்துல ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சஞ்சய். வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசில் பி சுசிலா பாடியிருக்கும் ரொம்ப அழகான ஒரு பாடல். இப்ப தை மாசம் கிடையாது, இருந்தாலுமே இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு சஞ்சய். வாங்க கேட்போம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: குட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலைய கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க. அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்
7: மேவரிக் இவென்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM D-Marquee Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
8: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
6: ஏன் அவசியம்னா,
8: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
6: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
8: இப்போதே அழையுங்க. 6334-1055-633-4-1055.
9: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
10: குமார் மெஸ், இப்போது 9 Upper Dixon Road, 321 Clementi Mall, 6 Verdon Road.
11: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
12: தொலைபேசி மூலமா அழைங்க
13: 669-11-968.
11: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
12: வாட்ஸ்அப் மூலமாக
13: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
11: 9678-8968.
13: உங்க விருப்ப பாடல்களை
12: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
13: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
14: நேயர் விக்னேஷ் விரும்பி கேட்டிருங்க பாடல் தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். என்ன பாடல் சொல்லுங்க விக்னேஷ்.
15: ஹாய் நவீன், வணக்கம். விருப்ப பாடல கண்டிப்பா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தொட்டாச்சிலிங் படத்துல மனமே தொட்டா சிலிங்கிதானே அந்த பாட்டு போடுறீங்களா?
14: சரி, கார்த்திக், ரகுவரன், ரேவதி, நாகேந்திர பிரசாத், தேவயானி அப்படின்னு பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தின் இசை பிலிப் ஜெரி இருவருமே சேர்ந்து இசையமைத்த ஒரு திரைப்படம் இது. இந்த குறிப்பிட்ட பாடலை பொறுத்த வரைக்கும் கவிஞர் வாலி வரிகளை வழங்கியிருக்காரு, பாடகர் ஹரிஹரன் குரலை வழங்கியிருக்காரு.

என்ன மர்மமோ என்ன மாயமோன்னு எனக்கு தெரியல. பாடல் இருக்கு, ஆனா இந்த திரைப்படத்தை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடையாது. என்ன பாடல் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன், பரமேஸ்வரி கேட்டிருக்கும் பாடல் தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். ரஞ்சனி சிவரஞ்சனி அதுதான் இந்த பாடலுடைய தலைப்பு. இந்த பாடலை மனு கே சித்ரா சேர்ந்து பாடியிருப்பாங்க. எஸ் ஏ ராஜ்குமாரின் இசை, வரிகளை வாலி வழங்கியிருப்பாரு. 1990

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: 8679-66466.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான்.
2: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்லை. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
4: 90களில் இடம்பெற்ற பாடலை நம்ம அடுத்து கேட்க போறோம். நேற்றே நம்ம தீபவாக்கு திரைப்படத்திலிருந்து இன்னொரு பாடலை நம்ம உள்ளிட்டோம், வள்ளி வள்ளி அப்படிங்கிற பாடல். ஆனா இன்றைக்கு ஊரெல்லாம் சாமியாக இந்த பாடலை விஸ்வம் விரும்பி கேட்டிருக்காரு. இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி சேர்ந்து பாடியிருக்கும் பாடல். கேட்டு மகிழ்வோம். இது உங்கள் இரவினில் ஆட்டம்.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
3: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தான நம்ம பக்கம் வந்துருவாங்க.
4: இந்த வந்துட்டாங்க இல்ல, இந்த செல்ல வந்துட்டாங்க இல்ல,
5: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
3: பாட்டு கிடைக்குமா?
6: கடமே இல்ல.
7: ஆனா எங்க கிட்ட இருக்கு?
8: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
5: 1:30 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
3: இரவினில் ஆட்டம்,
9: பாடல்களை கேளுங்கள், மறைந்து மகிழ்ச்சியோகங்கள்.
5: நிதி விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். மஜ்னு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் ஹரிஹரன், டிமி, அனுபமா மூவருமே சேர்ந்து பாடியிருக்கும் பாடல். நிதி, உங்களுக்காக உங்களுடைய பாடல் இதோ.

பட்டாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் 1975 ஆண்டுல இந்த திரைப்படம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திலிருந்து நூர் ஐஷா அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்துல கமல்ஹாசன், ஜெயசித்ரா, நாகேஷ், வி கே ராமசாமி, மனோரமா அப்படின்னு பலரும் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ.எஸ். பிரகாசம், இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம்.பி. ஸ்ரீனிவாசன். பசி எடுக்கும் நேரம் அப்படிங்கிற பாடல் தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். நூர் ஐஷா விரும்பி கேட்டிருக்கும் பாடல், உங்களுக்காக உங்களுடைய பாடல் இதோ.

0: நேத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எனக்கு
1: பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழிதான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் சேர்க்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
3: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
5: விருப்ப பாடல் அங்கத்துல நாம இருக்கோம் இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில. அடுத்து நாம கேட்க போற பாடல் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து. மச்சக்காரி மச்சக்காரி, ஒரு காலத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் இது அப்படின்னு ஆனந்த் சொல்லியிருக்காரு. ஆனந்த் கூடவே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறேன், காலையில நான் ஒலியை கேட்க ஆரம்பிப்பேன், காலையில நான் கேட்க ஆரம்பிச்சா 11:30 தான் இது வந்து நான் நிறைவடையும், நான் வந்து வீட்டுக்கு போகிற நேரம் தான் வந்து ஒலியை வந்து கேட்கறது நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு எனக்கு ஒலி ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பேசுறது எல்லாமே ஒலிபரப்புற பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதரவை வழங்கியிருக்காரு. மிக்க நன்றி ஆனந்த். உங்களை மாதிரியான நேயர்களுக்கு தான் நம்ம எப்போதுமே சேவையை வழங்குறோம், பாடல்களை வழங்குறோம், தகவல்களை வழங்குறோம். நீங்களும் மாறா இந்த மாதிரி ஆதரவை தெரிவிக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஆக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை ஒலிக்கு எப்போதுமே வழங்குங்க. ஆனந்த் கேட்ட பாடல் நம்ம கேட்க போகிறோம். இது உங்கள் இரவினில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இன்று செப்டம்பர் மாதம் 16 புதன்கிழமை. இன்றைய நாள்ல உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இன்டர்நேஷனல் டே ஃபார் த பிரசர்வேஷன் ஆஃப் தி ஓசோன் லேயர். அப்படா எவ்வளோ பெரிய ஒரு நாள். அதாவது நம்மளுடைய ஓசோன் படலத்தை பேணி காக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு வலியுறுத்தும் விழிப்புணர்த்தும் ஒரு தினம் இன்று. அடுத்து இன்றைக்கு பெட் ப்ராமிஸ் டே அனுசரிக்கப்படுது. நம்மள ஒரு சிலருக்கு பிராணிகள் இருக்கும், இந்த பிராணிகளை நம்ம எப்போதுமே நல்லபடியாக பார்த்துக்கணும், கைவிடக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதிமொழி நம்ம மேற்கொள்வோம்ல, அப்படிப்பட்ட ஒரு தினம் இன்று. ஏன்னா பிராணிகளை நம்ம எடுத்து வளர்த்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால பார்த்துக்க முடியலன்னா ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா அதை அப்படியே விட்டுறாங்க. அது நம்ம செய்யக்கூடாது, எப்போதுமே நம்மளுடைய பொறுப்புல அது இருக்கணும், நம்ம எப்போதும் கடற்கரைக்கு போகும்போது, எங்கேயாச்சும் காட்டுக்கு போகும்போது, ஒரு நல்ல கல்லை பார்க்கும்போது, சின்னதா ஒரு கூழாங்கல்லை பார்க்கும்போது அதை எடுத்து வைப்பாங்க, அதை சேகரிப்பாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியாது, ஆனா எனக்கும் ஒரு ஆசை உண்டு. அந்த கல்லை பார்க்கும்போது ஏதாச்சும் நல்ல ஒரு நேரத்தில் இருக்கும்போதோ, நல்ல ஒரு வடிவத்தில் இருக்கும்போதோ அதை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, முன்பு என்ன செஞ்சாருன்னா ஒரு கல்ல பிராணி ஆக்கினாரு, பெட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு கூழாங்கல்ல சின்னதா ஒரு மாக்கரை வச்சு ஒரு முகத்தை வரைஞ்சி இதுதான் என்னுடைய பெட் ராக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வளர்ப்பாரு சின்ன வயசுல. இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில கற்களை, கூழாங்கல் கற்களை சேமித்து வைக்கும் ஒரு தினம் இன்று. இறுதியாக இன்றைக்கு வேர்ல்ட் பாபர் டே அனுசரிக்கப்படுது. இந்த பாபர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்களே, இந்த முடித்திருத்தும் நபர்கள், நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஆண்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரும் வேணாலும் போய் கேட்டு பாருங்க, ஒரு பாபர் கடைக்கு அவங்க போகும்போது என்ன தலையை அவங்க அடுகு வைக்கிறாங்க, அவங்க சிகை மொத்தம் நல்லபடியா அலங்காரம் செஞ்சிட்டாங்கன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சி உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேன். அப்படிப்பட்ட முக்கியமான நபர்களுக்கு இன்றைக்கு நம்ம வந்து அப்படிப்பட்ட முக்கியமான நபர்களை கொண்டாடும் ஒரு தினம் இன்று.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
4: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
3: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: GED ஏகோன் and engineering. அறியுங்கள் 6371-1105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
6: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
7: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
8: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679-66646.
9: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
10: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
9: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
10: மில்கி மிஸ்ட் தயிர்
9: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
10: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
9: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
11: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
12: தொலைபேசி மூலமா அழைங்க
13: 669-1198.
11: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
12: வாட்ஸ்அப் மூலமாக
13: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
11: 9678-8968.
13: உங்க விருப்ப பாடல்களை
12: இரவு 10 11 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
13: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: 2 பாடல்களை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக கேட்க போறோம். 1 60 இடம்பெற்ற பாடல், இன்னொன்று 70 இடம்பெற்ற பாடல். அதுல முதல் பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணில் கண்டதெல்லாம் அப்படிங்கிற பாடல சாந்தி விரும்பி கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம ஆழ்வார் விரும்பி கேட்டிருக்கும் பாடலை கேட்க போறோம். என்ன பாடல் அப்படிங்கறத அவரே சொல்றாரு, வாங்க கேட்போம்.
14: வணக்கம் நவீன்.
1: வணக்கம்.
14: ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுக்கு.
1: சொல்லுங்க.
14: எல்லாரும் எல்லா பேரும் பாட்டு பழைய பாட்டு கேட்டிருக்காங்க.
1: ஆமா,
14: நான் வந்து ஒரு பாட்டு கேட்கறது விருப்பம்.
1: சரி சொல்லுங்க.
14: பி பானுபூதி பாடிய 80s பாட்டு, அந்த படம் பேரு தெரியல, ஆனா வந்து அவங்க பாடின பாட்டு வந்து 2 தாய்க்கு ஒரு மகள் இறைவன் தந்தது, அந்த பாட்டு ஒரு தாய்க்குள்ள பாட்டு அந்த பாட்டு. அதனால நான் வந்து உங்கள்ட்ட கேக்குறேன். இது வந்து ரொம்ப நாள் கேட்டு முதலாச்சு.
1: 70களில் வெளிவந்த ஒரு திரைப்படம் இது. 10 மாத பந்தம் அப்படிங்கிற திரைப்படத்தில் பி பானுமதி பாடியிருக்கும் பாடல் தான் 2 தாய்க்கு. இன்னொரு குறிப்பு நான் சொல்றேன் ஆழ்வார், கொச்சிக்காதீங்க. அதாவது நீங்க அடுத்த முறை நீங்க குரல் பதிவு அனுப்பும் போது பின்னாடி இருக்கிற அந்த சத்தத்தையும் கொஞ்சம் குறைச்சி வைங்க. நீங்க ஒலி கேட்கறீங்கன்னு தெரியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலுமே நீங்க குரல் பதிவு அனுப்பும் போது தயவு செஞ்சு அந்த பின்னாடி இருக்கிற அந்த சத்தத்தை மட்டும் குறைச்சி நீங்க அனுப்புங்க, சரியா? இருந்தாலுமே கவலைப்படாதீங்க, உங்களுடைய பாடல் வந்துகிட்டே இருக்கு. சாந்தி, உங்களுடைய பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணையங்கள். இது உங்கள் ஒலி 9 6 8 கேட்டாலே பரவசம்.

மீண்டும் இன்னொரு தொண்ணூறுகளில் இடம்பெற்ற பாடல் நம்ம கேட்க போறோம். திருடா திருடா திரைப்படத்தில் இடம்பெற்ற ரொம்ப அழகான ஒரு பாடல். ஏராமனோட இசையில ஷாகுல் ஹமீத் பாடியிருக்கும் பாடல் இது. இந்த பாடலை ஜி கே விரும்பி கேட்டிருக்காரு, ஜேபியிலேருந்து. அவருடைய அம்மாவுக்காக விரும்பி கேட்டிருக்காரு. ஏன் அவருடைய அம்மாவுக்காக இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும் போது, கூடவே ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. அவருடைய அம்மாவுடைய பேரும் ராசாத்தி தான், அதனால இந்த பாடலை அவங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
4: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம்.
4: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: Maverick Events and Production Varangum Masala Coffee Live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் த ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
5: விருப்ப பாடல் அங்கத்தின் நிறைவுக்கு நாம வந்துட்டோம். இன்றைக்கு பலரும் உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பியிருந்தீங்க, ஆனா எல்லாத்தையுமே ஒளிபரப்ப எனக்கு நேரம் பார்த்தலைங்க. அதனால கவலைப்படாதீங்க, நாளைக்கு முயற்சி செய்யுங்க, மறுநாள் முயற்சி செய்யுங்க, ஏன் அடுத்த வாரம் கூட நீங்க முயற்சி செய்யலாம். தொடர்ந்து 24 நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கிக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, நேற்று நீங்க உங்களுடைய பாடலை கேட்டு அது ஒளிபரப்பானுச்சுன்னா, இன்றைக்கு மறுபடியும் கேட்டு அது வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா நேற்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு. மற்ற நேர்களுக்கும் நம்ம வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நம்ம எப்போதுமே பாடல் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரிதான். புதிய நேர்கள் வந்திருந்தீங்க, உங்களுடைய பாடல்களை நீங்க ஒளியில கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இறுதி பாடலா நம்ம சரவணா திரைப்படத்திலிருந்து காதல் சுத்துதே என்னை சுத்துதே, நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு பாடல். பைஞ்சீதி மாலா இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த அங்கத்தை நிறைவு படுத்தும் ஒரு நல்ல பாடல் இது. இந்த பாடலுக்கு பிறகு உங்களுக்காக திரை தகவல், இவ்வாறு கலைஞர் அங்கம் கேட்டதில் கேட்காதது அப்படின்னு பல அங்கங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து ஒளிப்பக்கமாவே இருங்க. இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: ஒலி 968 சினிமா சினிமா
1: ஆக்சன். அண்மையில சைமா விருதுகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. சைமா அப்படின்னு சொல்லும் போது சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ், தமிழ்ல சொல்லணும்னா தென் இந்திய அனைத்துலக திரை விருதுகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. யாருக்கு எந்தெந்த திரைப்படங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பெஸ்ட் லிரிசிஸ் அதாவது சிறந்த பாடலாசிரியர் விருது சாரதிக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு, நீலோத்தி பாடலுக்காக. அதற்கு பிறகு பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேல், சிறந்த பின்னணி பாடகர் விஜய் யேசுதாஸ் இறகே பாடலுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலியிலிருந்து, சிறந்த பின்னணி பாடகி ஸ்ருதி ஹாசன் விண்வெளி நாயகா தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து, பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் சிறந்த இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் டூட் திரைப்படத்திற்காக அவர் அந்த விருது பெற்றாரு. பெஸ்ட் டெபியூட்டன் ஆக்ட்ரஸ் சிறந்த புதுமுக நடிகை கயாடு லோஹா டிராகன் திரைப்படத்திற்காக, சிறந்த புதுமுக நடிகர் எல் கே அக்ஷய்குமார் சிறை திரைப்படத்திற்காக, சிறந்த புதுமுக இயக்குனர் அபிஷான் ஜீவினுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக, அதற்கு பிறகு சிறந்த நகைச்சுவை நடிகர் யோகி பாபு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு, சிறந்த வில்லன் கதாபாத்திரம் அர்ஜுன் தாஸ் குட் பேட் அகலி திரைப்படத்திற்கு அது வழங்கப்பட்டிருந்துச்சு, சிறந்த இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து டிராகன் திரைப்படத்திற்காக, சிறந்த திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு, சிறந்த நடிகை சிம்ரன் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு, சிறந்த நடிகர் பிரதீப் ரங்கநாதன் டிராகன் திரைப்படத்திற்காக இன்னொரு விருதும் வழங்கப்பட்டிருந்துச்சு. பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு லீடிங் ரோல் அப்படிங்கிற ஒரு விருதுக்கு த்ருவ் விக்ரம் பைசன் காலமடன் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. மோஸ்ட் ப்ராமிசிங் நியூ கம்மர் அப்படிங்கிற ஒரு விருதை ஆதித்யா மகாதேவன் வென்றிருக்காரு. இப்படின்னு பல விருதுகள் இருக்கு, பல வெற்றியாளர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக தொடர்ந்து தரமான திரைப்படங்களை நமக்கு வழங்குவாங்க, தரமான நடிப்பை வழங்குவாங்க, தரமான இசையை வழங்குவாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். எல்லாருக்குமே மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட் சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: ஒலியில இவ்வாறு கலைஞராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் நவரச நாயகன் கார்த்திக். இன்றைக்கு நான் எடுத்து வைத்திருக்கும் பாடல் உனக்காக எல்லாம் உனக்காக அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல், ரொம்ப அழகான ஒரு பாடல். யுவன் சங்கர் ராஜா தான் இசை, அதற்காக நான் தேர்ந்தெடுக்கல. ஏன் இந்த பாடல் நான் தேர்ந்தெடுத்தேன்னா, இந்த திரைப்படத்துல ரம்பாவா இருப்பாங்க, கார்த்திகா இருப்பாரு, இவருமே அந்த ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஆன் ஸ்கிரீன் ஜோடி, அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாலே அதுல ஒரு ரொம்ப கியூட்டா இருக்கும், ஒருத்தர் கிண்டல் அடிப்பாங்க, ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். ஆக அவங்களுடைய திரைப்படங்களை எப்போதுமே நான் விரும்பி பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் ரொம்ப பொருத்தமான ஒரு ஜோடினா அது ரம்பா தான். இந்த திரைப்படத்தினுடைய பாடல் காட்சியில நீங்க பாத்துருந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ரம்பா நடந்து போவாங்க, பின்னாடியே கார்த்திக் வந்து காதல் வசப்பட்டு ஏதோ ஒரு மாதிரி தள்ளாடுவாரு, பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கும். இந்த பாடலை இந்த நேரத்துல கேட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். வைரமுத்துடைய வரிகளை ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
0: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
4: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: வேலை
4: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
5: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. அடாப்டிவ் பே .com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
4: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
6: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

தள்ளுபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun டீ சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

இன்று புதன்கிழமை, அதனால உங்களுக்காக கேட்டதில் கேட்காதது நல்ல ஒரு பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன். யுவன் சங்கர் ராஜாவோட இசை தான் சொல்லவா தேவை. ஆனா இந்த பாடலை விட இந்த திரைப்படத்தை பத்தி தான் நான் கொஞ்சம் லேசா சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த திரைப்படம் இருக்குன்னே பல பேருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன திரைப்படம்னா சிந்துபாத். 2019 வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதியும் அஞ்சலியும் முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறலன்னு தான் நினைக்கிறேன். அதே சமயத்துல இந்த பாடல்களும் வெற்றி பெறல. ஆனா ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் இந்த திரைப்படத்துல இருக்கு, அது வெளிவரல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆக இந்த நேரத்தில் இந்த ஒரு தருணத்தில் ஒரு பாட்டை உங்களுக்கு நான் ஒளிபரப்பணும், உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த திரைப்படத்திலிருந்து உன்னால தான் அப்படிங்கிற பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன். பா விஜயனுடைய வரிகளை அல் ருஃபியான் பிரியா மாலி பாடியிருக்கும் பாடல்.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்டுக்கும் அழகா இருக்கும்.
3: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள். இந்திய கேட், பாஸ்மதி அரிசி, மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டியம் கத்துக்கிறாங்க?
4: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
3: பெரியவங்களும் வரலாமா?
4: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு.
3: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 851-233-400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
5: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
6: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
7: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
6: மில்கி மிஸ்ட் தயிர்
7: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
6: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.

0: புத்தம் புதிய ஒரு நாள் நாம இருக்கோம். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாள். இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இந்த ஒரு நாளை நல்ல காதல் பாடல்களோட நம்ம வரவேற்க போறோம். அதே சமயத்துல 10 காரணங்களை உங்களுக்கு நான் வழங்க போறேன். எதற்கான 10 காரணங்கள்? ஹியூமன் எரர்ஸ் நடக்கிறதுக்கான 10 காரணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிக அளவுல ஹியூமன் எரர்ஸ் நடக்கிறது இயல்புதான், மனித இயல்புதான். ஆனா இந்த காரணங்களாலதான் இது அதிக அளவுல நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கறத உங்க கூட நான் பகிர போறேன் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு. எங்க போகாம இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் இரவில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
1: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: பணம் பத்தும் செய்யும்,
4: பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
5: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்து அது எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
6: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
7: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது. என்ன

பிழைகள், தவறுகள், இது எல்லாமே நடக்கிறது இயல்பு. என்னென்ன காரணங்களால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். அதுல முதல் காரணம் என்னன்னா, நீங்க தவறான ஒரு முடிவை எடுக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் இப்படி நீங்க செய்யணும்னு, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு முடிவை நீங்க வேற மாதிரி செய்யறதால, வேற மாதிரி நீங்க எடுக்கிறதால அந்த செயல் வந்து தவறா முடியுது, ஒரு பிழையில போய் முடியுது. ஆக நீங்க ஒரு செயலையோ ஒரு நடவடிக்கையோ நீங்க வெற்றிகரமா செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அந்த முடிவுகளை எடுக்கும் போது கொஞ்சம் நிதானமா அந்த முடிவெடுங்க, அப்பதான் அந்த செயல் வந்து வெற்றிகரமா முடியும். அடுத்த காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லெப்சஸ், அதாவது ஒரு செயலை நம்ம செய்யும் போது அதற்குன்னு ஒரு செய்முறை இருக்கும், ஒரு வழிமுறை இருக்கும். ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ அப்படின்னு நம்ம படிப்படியா செஞ்சாதான் பிழைகளும் இல்லாமல் நம்ம வெற்றிகரமாக ஒரு செயலை செய்யலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, படிகளை தாண்டுவாங்க. ஸ்டெப் ஒன்லேருந்து ஸ்டெப் த்ரீ நேரடியாக போகிறது, அல்லது ஸ்டெப் த்ரீயை முதல்ல செஞ்சுட்டு அதற்கு பிறகு ஸ்டெப் டூவை செய்யறது, இந்த மாதிரி அவங்க மாற்றி அமைக்கும் போது தான் பிழைகள் அதிகளவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.

எப்போதுமே நம்ம பிழைகளை செய்யும் போது இல்ல நான் தெரியாம செஞ்சிட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம காரணம் காட்டுவோம். ஆனா ஒவ்வொரு பிழைக்குமே ஒவ்வொரு தவறுக்குமே ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததாக கம்ப்ளீசன்சி சொல்லப்பட்டிருக்கு. கம்ப்ளீசன்சினா மெத்தன போக்கு. நீங்க ஒரு செயலை வந்து 100 முறை நீங்க செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு செயலா இருக்கும். ஆனா ஒரு மெத்தன போக்குனால நீங்க பிழைகளையும் நீங்க செய்யக்கூடும். ஏன்னா உங்களுக்கு நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இதை நான் 100 வாட்டி செஞ்சிருக்கேன், நீங்க தூங்கும் போது தட்டி எழுப்பி இதை செய்ய சொன்னா கூட நான் சரியா செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அப்படி ஒரு மெத்தன போக்கோட நீங்க இருந்தீங்கன்னா தவறுகள் பிழைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஒரு செயல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே மெத்தனை போக்க தவிர்த்துருங்க. எப்போதுமே ஒரு செயலை செய்யும் போது ஏதோ நீங்க முதல் முறையா செய்யற மாதிரியே ஒரு எண்ணத்தோட நீங்க செஞ்சீங்கன்னா பிழைகள் நடக்கிறது குறைவு. அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோர்வு. நீங்க ரொம்ப சோர்வா இருந்தீங்கன்னா பிழைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு வேலையை எடுத்துக்கோங்க, இந்த வானொலியில இந்த நேரத்துல நான் படைக்கும் போது பல தவறுகள் நடக்கக்கூடும். இதற்கு என்ன காரணம்னா சோர்வு தான். இந்த நேரத்துல தூக்கம் கொஞ்சம் லேசா அடிக்கும், தூக்கம் வரும்போது நம்ம வந்து பிழையே இல்லாம நம்ம பாத்துக்கணும், பிழைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆக எப்போதுமே நான் கொஞ்சம் விழித்து எந்த ஒரு தவறுமே நடக்கக்கூடாது, எதுவுமே நான் தப்பா சொல்லக்கூடாது அப்படின்னு நான் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாவும் இருப்பேன். ஆனா மற்ற வேலைகளை மற்ற படிகளில் இதுவும் பொருந்தும். அதாவது நீங்க ரொம்ப சோர்வா இருக்கும் போது ஏதாச்சும் பிழைகள் நடக்கிறதுக்கு கூடும். இப்ப நீங்க செக்யூரிட்டியில இருக்கீங்கன்னா நீங்க அசந்து தூங்குறீங்க, அந்த தூக்க நேரத்துல ஏதாச்சும் நடக்குதுன்னா அது ஒரு பிழை. அல்லது நீங்க காய்கறி நறுக்கிறீங்க, நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க உங்களுடைய விரலை நறுக்கிக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு பிழை. ஆக இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. இருந்தாலுமே எப்போதுமே நீங்க சோர்வா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஓய்வெடுங்க. ஓய்வெடுத்த பிறகு மறுபடியும் நீங்க அந்த வேலையை செய்யுங்க, அல்லது வேலையே செய்யாதீங்க. என்னங்க, நீங்க சோர்வா இருக்கும் போது வேலை செஞ்சீங்கன்னா தவறுகள் நடக்கலாம், அந்த தவறுகள் ரொம்ப விபரீதமா கூட இருக்கலாம்.

0: என்ன செய்த
1: பிழைகள் தவறுகள் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, என்ன காரணத்தினால நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல அடுத்த காரணம் கவனச்சிதறல்கள், அதாவது ஆங்கிலத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, உங்களுடைய கவனத்தை சிதற வைக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். இப்ப நீங்க செயலை செய்றீங்க, உங்க பக்கத்துல யாராச்சும் ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாங்க, அது ஒண்ணு, அல்லது உங்க பக்கத்துல வந்து ஒரு தொலைக்காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு அதை நீங்க பாக்குறீங்க, ஒரு வானொலி ஓடிக்கிட்டு இருக்கு அதை நீங்க கேக்குறீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு செயலை செய்யும் போது முழு கவனத்தோட நீங்க ஒரு செயலை செய்யணும், அப்பதான் பிழைகள் நடக்காது. ஆனா ஒருவேளை உங்களுடைய சுத்தி உங்களுடைய சூழ்நிலையில இந்த மாதிரி கவனத்தை சிதற வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தா பிழைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க, மல்டி டாஸ்க் பண்ணும், என்னால மல்டி டாஸ்க் பண்ண முடியும், இரண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் என்னால செய்ய முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு நம்ம என்னென்ன நம்ம செய்வோம். ஆனா மனிதர்களால மல்டி டாஸ்க் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. அல்லது நீங்க அப்படியே செஞ்சாலுமே பிழைகள் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது, ஒரு செயலை நீங்க செய்யும் போது முழு மனதா முழு கவனத்தோட அதை தயவு செஞ்சு செய்யுங்க, அப்பதான் அது வெற்றிகரமா முடியும், அப்பதான் உங்களால அந்த செயலை வெற்றிகரமா செய்ய முடியும். அடுத்த காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புவர் கம்யூனிகேஷன். இப்ப யாராச்சும் உங்ககிட்ட ஒரு வேலையை சொல்றாங்கன்னா நீங்க அதை எப்படி செய்யணும், எப்ப செய்யணும், எந்த விதத்துல செய்யணும் அப்படின்னு நம்ம காது கொடுத்து கேட்கணும், அவங்க கிட்ட கேள்வியும் நம்ம கேட்கணும். இது வந்து ஓ இப்ப செய்யணுமா, அப்புறம் செய்யணுமா, எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டாதான் அது சரியா வரும். நீங்க வந்து ஏனோ தானோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த செயலும் ஏனோ தானோ தான் இருக்கும், ஏன்னா நீங்க வந்து சரியா புரிஞ்சிக்கல எப்படி நீங்க அதை செய்யணும்னு. ஆக அடுத்த முறை யாராச்சும் உங்ககிட்ட ஒரு செயலை கொடுக்கறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல.
4: அதையும் தாண்டி புனிதம்.
5: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை
6: காதல் பாடல்கள்.

டைம் ப்ரெஷர், அதாவது வேலைக்கேடு. ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது ரொம்ப விறுவிறுன்னு படப்பட நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது பிழைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு தேர்வை நம்ம எடுத்துப்போம், பள்ளியில் நம்ம எல்லாருமே தேர்வுகளை எழுதியிருப்போம். அந்த தேர்வில் கடைசி 5 நிமிஷம் இருக்கு, நம்ம பதில்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்போம், அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டபடி எழுத ஆரம்பிப்போம், அதில் தான் பிழைகளே வருது. ஆக அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலுமே ஒரு செயலை நம்ம செய்கிறோன்னா அதை படப்பட நம்ம செய்யக்கூடாது, நல்லா நம்ம திட்டமிடணும். இப்போ நேரம் இருக்கா, சரி 1 மணி நேரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த 1 மணி நேரத்தில் நம்ம எப்படி ஒரு செயலை நம்ம செய்ய போகிறோம், எந்த நேரத்தில் செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம திட்டமிட்ட பிறகு தான் நம்ம செய்யணும். ஆர்வமர நிதானமாக ஒரு காரியத்தை நம்ம செஞ்சால் அதில் பிழைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கும் காரணம், லேக் ஆஃப் நாலேஜ். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் முழுசாக நீங்கள் தெரிஞ்சிக்கலை, நீங்கள் புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு காரியத்தில் கண்டிப்பாக பிழைகள் நடக்கக்கூடும். இப்போ நம்ம கற்றுக் கொடுக்குறோம், இல்லை மாணவர்கள் என்ன செய்வாங்க, ஆமாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு மண்டே ஆட்டுவாங்க. ஆனால் உண்மையிலே கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, அல்லது அவங்க செய்ய சொன்னால் அவங்க கண்டிப்பாக தவறாக தான் செய்வாங்க. ஆக நம்ம அடுத்த முறை யாராச்சும் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும்போது அதை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும், அந்த புரிதலோடு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் அதில் பிழைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த காரியம் வெற்றி அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.

சரி நேர்களே, விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. கடந்த 4 மணி நேரமாக நான் ஒளிபரப்பிய பாடல்கள், வழங்கிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், மகிழ்ச்சியா தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் உங்களை இன்றிரவு இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில ரஃபியோட நான் சந்திக்க வந்துருவேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன் குணசேகரன். மீண்டும் இணைவோம். இது உங்கள் இரவு ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள். பாய்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: கேரளத்துக்கு நான் போயிருந்தப்ப எல்லா உணவு வகைகளையும் ஒரே நேரத்துல போட்டு சாப்பிடணும்னு தோணுச்சு.
3: ஆனா ரவிஜியோடைய குரல் என் காதுல கேட்டுச்சு.
2: அதாவது எவ்வளவு எவ்வளவு நமக்கு பிடித்த உணவு வகைகளை சுவைத்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ, அதே நேரத்துல சமசீரான முறையில நாம சாப்பிடுறோமா இல்லையா அப்படிங்கறத நாம கவனத்தில் கொள்ளணும். அதாவது காய்கறி வகைகள், புரத சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் இவற்றை நாம சமசீரான அளவுல சாப்பிட்டோம்னா நமக்கு பிடித்த உணவு வகைகளை நாம என்ன போனாலும் இந்த உணவகங்கள்ல உங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியமான முறைகள்ல உணவை சரியா தயாரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க சரி பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும்.

key, D major. Time signature 2-4. BPM 76. Song

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
2: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
0: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
2: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
2: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி.
2: கேக்க தவறாதீங்க.
4: தொண்டுகள் என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
5: We gonna blow the speakers baby.
6: ஒலி எங்கேயும் எப்போதும்.
7: ஏரோப்ளேன் பறக்கிறது பெருமைல.
6: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களோட
8: ஒலி 1.68.
0: சற்று முன்பு வழங்கியிருந்தேன், மீண்டும் உங்களுக்காக அந்த 3 தகவல்கள். முதல் தகவல், இன்று அனைத்து உலக புள்ளி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இன்டர்நேஷனல் டாட் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், லார்னி ஹைவேயின் வேக வரம்பு மணிக்கு 70 கிலோமீட்டர் ஆகும். மூன்றாவது தகவல், இபிஎல் ஆட்டங்களை பொறுத்த வரையிலும் லீட்ஸ் நியூ காசல் சந்திக்கும் ஆட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு இடம்பெறும். இந்த 3 தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யானது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், சரியான பதில பல நேர்கள் சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தாலும் சரியான பதிலை சொன்ன முதல் 2 நேயர்கள் யார் என்றால் ஸ்ரீனிவாசன், விவி அருள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஜோதி ஸ்தோபுஷ்பகடை வழங்கும் லவ்ஸ்டர் காஃபி பரிசாக கிடைக்கின்றது. இன்டர்நேஷனல் டாட் டே, அனைத்து உலக புள்ளி தினம் இன்று அனுசரிக்கப்படவில்லை, அது நாளை செப்டம்பர் 15 அனுசரிக்கப்படுகின்றது. இதுதாங்க தவறான தகவல். அடுத்த 2 தகவல்களும் சரியான தகவல். லார்னி ஹைவேயின் வேக வரம்பு மணிக்கு 70 கிலோமீட்டர். இபிஎல் ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது லீட்ஸ் நியூ காசல் சந்திக்கும் ஆட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு இடம்பெறும்.

மேனை சிலிக்கும் போது முத்தமிடலாம், தென்றல் அடிக்கும் போது முத்தமிடலாம், சாரல் திரிக்கும் போது முத்தமிடலாம், விண்மீன்கள் உதிரும் போது முத்தமிடலாம், வெண்பணி சொட்டும் போது முத்தமிடலாம், பூக்கள் மலரும் போது முத்தமிடலாம், பகல் மெல்ல இருட்டும் போது முத்தமிடலாம், பாதி இரவில் விழிக்கும் போது முத்தமிடலாம், பொழுது விடியும் போது முத்தமிடலாம், குயில்கள் கூவும் போது முத்தமிடலாம், மரணத்திலும் முத்தமிட்டு

0: வேணுமா ஃபைட் இருக்கு?
1: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
2: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
3: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
1: என்னது சுவைன்னு கேக்குமா?
2: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
1: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.
5: இன்று உங்களை வியப்புல ஆழ்த்த மூன்று சுவாரஸ்யமான தகவல்களை கைவசம் வச்சிருக்காங்க. முதலாவது தகவல், இது வந்து பிசிக்கல் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து ஏறக்குறைய ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தின் எடையை கொண்டுள்ளது அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. ஏன்னா தரவை சேமித்து நகர்த்தும், அதாவது டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை சேமித்து நகர்த்தும் எலக்ட்ரான்கள் ஆக சிறிய அளவிலான நிறையை கொண்டுள்ளதால் ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தின் எடையை கொண்டுள்ளது பிசிக்கல் இன்டர்நெட். அடுத்த தகவல், நமது சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல கிரகங்கள் உள்ளன. பெரும்பாலான கிரகங்கள் பந்தை போல வட்டமாக இருக்காங்க. ஆனா இந்த கிரகங்கள்லயே ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் வித்தியாசமான ஒரு வடிவமைப்பை கொண்டுள்ளது. அதாவது ஒரு ரக்பி பந்து இருக்கு இல்லையா, அந்த ரக்பி பந்தை போலவே நீள் வட்ட வடிவமைப்புல இருப்பதுதான் மார்ஸ் எனப்படும் செவ்வாய் கிரகம். அடுத்த தகவல், கேபேஜ், ப்ரோக்கலி, காலிஃபிளவர், கேல், பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் இப்படின்னு விதவிதமான காய்கறிகளை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காய்கறிகளை பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கோங்க. ஆனா அறிவியல் ரீதியில நம்ம பார்த்தோம்னா இந்த காய்கறிகள் எல்லாமே உண்மையிலேயே ஒரே ஒரு தாவர இனத்தை சேர்ந்தவை.

0: மரங்கள், கிளைகள், கடைகள், உணவகங்கள் இப்ப மூடப்பட்டிருக்கு. திரையரங்குகள் கூட மூடப்பட்டிருக்கு. காதர், அந்த இடத்தை திரும்ப போய் பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடம் இல்லாம போகுது. வருங்கால சங்கதிகள், வருங்கால தலைமுறைகள், இங்க ஒரு கட்டடம் இருந்துச்சுப்பா அப்படின்னு கடந்த காலமா தான் பேச முடியும். இருந்துச்சு ஒரு காலத்துல அப்படின்னு ஆரம்பிக்கணும். என்ன பண்றது,
1: அந்த காலத்துல தாத்தா எங்க தெரியுமா போயிருந்தேன், பாப்புலர் போயிருந்தேன்,
0: பாத்தீங்களா,
1: ஜாயின் போயிருந்தேன். இப்ப எல்லாமே இணையத்துல வாங்க முடியறதுனால எல்லாருமே இப்ப இணையத்திலேயே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியா போய் வாங்குற அனுபவம் பிள்ளைகள் பெறுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதான் இப்ப பிறக்குது.
0: காதர், உங்களுடைய தொடக்க பள்ளி, உயர்நிலை பள்ளி இன்னும் இருக்குதா?
1: சீலிங்னு ஒரு பள்ளி இருந்தது தெரியுமா அப்படின்னு சிட்டிசன் படத்துல அஜித் பேசும்போது நான் பேசினப்ப,
0: அத்திப்பட்டி கிராமம்
1: சீலிங் தொடக்க பள்ளியும் சீலிங் உயர்நிலை பள்ளியும் இப்பொழுது இல்லை.
0: அப்படியா? சீலிங் தொடக்க பள்ளியை மூடிட்டாங்களா?
2: நிறைய
1: இடம் இருக்கு அலிமா. கேஃபோன் இருக்கா? கேஃபா,
0: ஆமா ஆமா ஆமா. இந்த
1: பேரங்காடி
0: நீல நிறம், நீலம் மஞ்சள், அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் எப்ப மூடினாங்க, செப்டம்பர் முதல் தேதி கடந்த ஆண்டு மூடி இருந்தாங்க. ஃபில்ம்கார் சினிப்ளெக்ஸஸும் மூடி இருந்தாங்க. இப்படி பல இடங்கள் காதர், பல இடங்கள் அவங்க மூடி இருக்காங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உணவகம் இருக்கு, த ஹாலியா, சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன்ஸ்ல இருக்கு. அத 25 ஆண்டுகள் கழித்து அவங்க இந்த ஆண்டு மார்ச் மாதத்துல மூடிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க மூடிக்கிட்டே இருக்கும் போது, கட்டடங்களை மூடும் போது அங்க நிறைய நினைவுகள் இருக்கும் இல்லையா, மலரும் நினைவுகள். சின்ன வயசுல நம்ம ஓடி ஆடி விளையாடி இருப்போம்.
1: சிறு வயதுல எம்போரியம்ஸ் எல்லாம் போவோம், அந்த ஆர்கிட்ஸ் எல்லாம் போவோம்.
0: ஆமா,
1: இந்த மாதிரி பல இடங்கள் இருந்தன. இதை பற்றி நம் நிச்சயமா நம்மளுடைய நேர்களும் யோசிச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு பிடித்த இடங்கள் இப்பொழுது இருக்குதா இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்.
0: வாட்ஸ்அப் செய்யுங்க 9688 9688. எங்க இந்த இடம் இருந்துச்சு, இப்ப அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அந்த வரலாறு நம்ம புரட்டி பார்க்கலாம். பகிர்ந்து கொள்ளுங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க.

0: நாங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் எந்த இடத்த சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ராஜன் என்ன நினைக்கிறாருன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் பூங்காவில இருந்த அந்த பிக் ஸ்பிளாஷா அப்படின்னு ராஜன் கேட்டிருக்காரு. அதே பதிலதான் வள்ளி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. குணவதியும் அதே பதில சொல்லிருக்காங்க, பிக் ஸ்பிளாஷா இருக்கலாமோ அப்படின்னு. நல்ல பதில், ஏன்னா அந்த சருக்கு பாதை இருக்குன்னு சொல்லியிருந்தா இல்லையா கதர், அதை வச்சு பல பேரும் பிக் ஸ்பிளாஷா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: ஆமா, நீங்க பிக் ஸ்பிளாஷ் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது, அந்த ரோட் சேஃப்டி பார்க் ஞாபகம் இருக்கா?
0: ஓ மை காட்,
1: நீங்க வாகனம் ஓட்டலாம் நடக்கலாம்,
0: உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த பொறுப்பு நீங்க செய்யணும். என்னுடைய தொடக்கப்பள்ளி காலகட்டத்துல நான் போயிருக்கேன். ஓ, அதெல்லாம் மறக்க முடியுமா?
1: நான் ஏங்குவேன், என்ன நடக்க விடாதீங்க, தயவுசெய்து வாகனத்தை கொடுங்கன்னு.
0: அப்பவே உங்களுக்கு வாகனம் தான், நடக்க கஷ்டம்.
1: ஆனா அந்த வாகனத்தை உட்கார முடியாது.
0: ஐயோ, சின்ன வயசுல தானே,
1: அப்ப கொஞ்சம் உங்களுக்கு இருப்பல.
0: சரி, ஆனா அந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
1: எதுவுமே நடக்காது.
0: ஐயோ, எடுத்துட்டாங்களா? அதை எடுத்துட்டாங்களா?
1: யாருமே இப்ப சேஃப்டி அவங்க வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தேவைப்பட சொல்லிட்டாங்க.
0: யாரு
1: கடைபிடிக்க
0: ஆரம்பிச்சுட்டாங்க,
1: அதை வந்து மறுபடியும் புதுப்பிப்பு செய்யறாங்க. அதிகமா
0: ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் காது போகும்போது. நிறைய பேர் எதிர்பார்த்து காந்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன், பிள்ளைகள்லாம் மாணவர்கள்லாம். சரி, இந்த பக்கம் வருவோம். பிக் ஸ்பிளாஷ், இப்ப எதுக்கு தெரியும் நீங்க ரோட் சேஃப்டி பத்தி பேசுறீங்க?
1: அந்த பிக் ஸ்பிளாஷ் சொன்ன பிறகு எனக்கு உடனே ஞாபகம் வந்து பக்கத்துல தான் இருக்கும்.
0: ஆனா இல்லங்க, கிடையாது, பிக் ஸ்பிளாஷ் கிடையாது. இந்த ஒரு இடம் 90கள் காலகட்டத்துல இருந்துச்சு, சரிங்களா? இந்த இடம் வந்து 90கள் காலகட்டத்துல இருந்துச்சு. நல்ல வேலை நானும் பிறந்துட்டேன், அதனால இந்த இடத்துக்கு நானும் போயிருக்கேன்னு கொஞ்சம் மார்த்தட்டி பெருமையா
1: சொல்லலாம். 94 நமக்கு கொடுத்துருவாங்க அந்த வரது.
0: ஏ, பதில் கொடுத்துருக்கீங்களா?
1: 94.
0: நிறைய விளையாட்டு மைதானங்கள் இங்க
1: இருந்தன,
0: நிறைய சறுக்கு பலகைகள் இங்க இருந்தன. பலரும் ரொம்ப பிடிச்சு இந்த இடத்துக்கு போய் போட்டி போட்டு விளையாடுவாங்க. எந்த இடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: சில மணிகள்.
1: I think you mean Fantasy Island. Ooh. At Sentosa. It was a
2: right.
1: popular water park.
2: Yes, you're right, sir.
1: A theme park in Singapore opened in 1994 and it's closed or demolished in 2001.
3: Hello, Halima and Kadir.
4: Vanakkam.
3: Vidai vandittu Fantasy Island in Sentosa.
2: காயத்ரி நீங்களும் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நான் சொல்லிட்டேன், அப்புறம் சொல்லாதீங்க. நான் சொல்லேன்,
4: அவங்க மட்டும் இல்ல, பல நேர்கள் நீங்க ஃபேண்டஸி ஐலண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இப்ப அங்க யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்குதுங்க, யூஎஸ்எஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு காலத்துல அந்த ஃபேண்டஸி ஐலண்ட்க்கு தீவுக்கு பல பேரும் சென்றிருந்தாங்க. 1994 தொடங்கி 2001 ஆண்டு வரைக்கும் அங்க இருந்துச்சு.
2: ஆமா, இந்த இடத்த 54 மில்லியன் செலவுல வந்து கட்டியிருக்கிறாங்க. அப்ப சிங்கப்பூர்ல ஆக பெரிய இந்த தீம் பார்க்ஸ் உங்களா, அது வாட்டர் தீம்
4: பார்க்ஸ் மாதிரி,
2: அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடமா இருந்தது. அங்க உள்ளுக்கே 16 வாட்டர் ரைட்ஸ் இருந்தது
4: பாத்தீங்களா. அதனாலதான் இந்த இடத்தை இயக்குறதுக்கு பல மில்லியன் லிட்டர்ஸ் தண்ணீர் தேவைப்பட்டதா. ஆனா சுமார் 7 ஆண்டுகள் மட்டுமே அது செயல்பட்டு இருந்துச்சு. ரொம்ப காலகட்டத்துல,
2: ஏன்னா அங்க 2 இறப்புகள் இடம்பெற்றது. அந்த இடத்துல நிறைய காயங்கள் அடிபடுவாங்க, ஏன்னா அது ரொம்ப ஹை ஸ்பீட் டனல்ஸ் இருக்கனால குழந்தைகள் எல்லாம் அடிபடுவாங்க.
4: ரொம்ப பெரிய நீர் விளையாட்டு பூங்காவா இருந்துச்சு.
2: எங்க அம்மா எல்லாம் பயப்படுத்துவாங்க, அதெல்லாம் வேணாம், அங்க போத
4: கீழே விழுந்துருவேன், காயம் அடைந்துரும் அப்படின்னு. அதனாலதான் அந்த இடத்தையே மூடிட்டாங்கப்பா, மூடிட்டாங்க. 8 பாதைகள் கொண்ட ஒரு பெரிய நீர் சறுக்கு அங்க இருந்துச்சா. சறுக்கு பாதையை பயன்படுத்துறதுக்காகவே பல பேரும் போயிருந்தாங்க விளையாடுறதுக்காக.
2: இப்ப ஃபேண்டஸி ஐலண்ட் ஃபேண்டஸியாவே ஆயிருச்சு.

0: வணக்கம் ஹலிமா, வணக்கம் காதர்.
1: வணக்கம்.
0: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், உருளைக்கிழங்கு, தக்காளி, அப்புறம் டொபாக்கோ நினைக்கிறேன், அது மூணுக்குமே வந்து என்ன ஒரு ஒற்றுமை என்றால், சோலனேசியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் ஃபேமிலியை சேர்ந்தது. இன்னொரு வார்த்தை வந்து நைட் ஷீட்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சேர்ந்த குடும்பம் தான். இன்னொரு ஒரு ஃபன் சிமிலாரிட்டி வந்து மூணுக்குமே, பொட்டேட்டோ, டொமேட்டோ, டொபாக்கோ, மூணுக்குமே வந்து ஓ ஏ ஓ அப்படின்னு வாவல்ஸ் வருது.

0: அது பதில் நன்றி.
1: ரொம்ப அழகா ஹுசைன் பேசி அனுப்பி வச்சிருக்காரு. நன்றி ஹுசைன். அவர் மாதிரியே இன்னும் பல நேர்கள் நீங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ரொம்ப அழகா சரியான பதில சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
2: ஆமாங்க, சோலனீசி அப்படிதான் அந்த குடும்பத்தின் பெயர். தக்காளி, அதன் பிறகு உருளைக்கிழங்கு, புகையிலை மட்டும் இல்லாம கத்திரிக்காய், மிளகாய், கொடமிளகாய், இது எல்லாமே அந்த குடும்பத்துல அடங்கும்.
1: காட்டுவாசி, ஆதிவாசி மாதிரி. இது ஆதிவாசி தான்.
2: ஆதிவாசி நானே.

0: ஒரே எழுத்து வரிசைதான், ஆனா மூன்று கேள்விகள் கிட்ட இருந்தோம். உடல் உறுப்பு, இரண்டாவது சிங்கப்பூரின் சாலையின் பெயர், மூன்றாவது தனிம அட்டவணையில இருக்கிற ஒரு கெமிக்கல் சிம்பல் நீங்க சொல்லணும். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது என் வரிசையில தொடங்கணும். சரி, என்ன பதில சொல்லிட்டாங்களா? ஒரு நேயர் அனுப்பியிருக்காங்க.
1: மாலை வணக்கம் ஹலிமா. காதர் நகம், நாசிம் சாலை, நைட்ரோஜன்.
0: அவங்க சொன்ன பதில்கள் வாழ்த்துக்கள். நகம்னு சொல்லிருந்தாங்க காதர், உடல் உறுப்பு ஏற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு சாலை, நசிம் ரோடு இருக்கு சாலை இருக்குது. மூன்றாவது ஆமாங்க, என் வரிசையில தொடங்கும் ஒரு கெமிக்கல் சிம்பிள்னு பாத்தீங்கன்னா நைட்ரோஜன். அதை நீங்க சொல்லலாம்.
2: ஹலிமாவுடைய கைடன்ஸ்ல வழிகாட்டுதல்ல நானும் கெமிஸ்ட்ரி பத்தி கொஞ்சம் கத்துக்கிட்டேன்.
0: வேதியியல் அறைக்கு போகும்போது நிறைய சோதனைகளையும் செஞ்சிருக்கோம் காதர், நல்லா இருக்கும், நல்ல ஃபன்னா இருக்கும். ஆனா என்ன, எதுவுமே வெடிக்கல, கவலைப்படாதீங்க. அதனாலதான் இங்க நான் உட்கார்ந்து இருக்கேன்.
2: வாழ்க்கையில மற்ற இடங்களை வெடிக்குதோ
0: வேண்டாம்ப்பா. ஏ கோமதி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் கட்சி பேர் பல வழங்குறேன். 69 மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசர் கிடைக்குது.
2: வாழ்த்துக்கள்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: டீயா போடு?
1: டீ தானே,
2: போட்டுருவோம்.
3: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
4: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
5: என்ன
4: நிகழ்ச்சி ஆரம்பிக்கல, அதுக்குள்ள காலின்னு சொல்றீங்க நித்யா, அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. நான் காலின்னு சொன்னது என்ன இல்லைங்க, ஒரு புகழ்பெற்ற கடை தொகுதியை இப்போது காலி பண்ணிட்டாங்க, இழுத்து மூடிட்டாங்க. அந்த கடை தான் ஜூரோங் பாயிண்ட் பேரங்காடியில இருக்கும் பாப்புலர் புத்தக கடை. இந்த கடைக்கு பல பேர் போயிருப்பீங்க. சிங்கப்பூரில் உள்ள பல வட்டாரங்கள்ல இந்த பாப்புலர் கடையை நீங்க பாத்திருக்கலாம். குறிப்பாக இந்த ஜூரோங் பாயிண்ட் பேரங்காடியில இருக்கும் பாப்புலர் புத்தக கடை கடந்த 31 வருடங்களாக இது இயங்கிட்டு வருதுங்க. அதாவது எனக்கு 8 இருக்கும் போதே இந்த பாப்புலர் கடை நன்றி சொல்லி இந்த கடையுடைய ஷட்டரை மூடி வச்சாங்க. அது மூடி வைக்கும் போது எல்லாருடைய முகத்துல கொஞ்சம் சிரிப்பும் கொஞ்சம் சோகமும் இருந்தன. ஏன்னா அவ்வளவு நினைவுகள் இருக்கு இல்லையா.
6: Thank you for everyone for patronizing us for the past 31 years. It's been our honor to serve you in Popular Jurong Point. So it's time to say goodbye now. We hope to serve you in our next nearby store. Because of you, we are popular. Thank you.
4: இப்படியாக எல்லோருக்கும் நன்றி சொல்லி கடைய பிரம்மாண்டமாக எப்படி திறந்து வச்சாங்களோ அதே மாதிரி மூடியும் வச்சாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லி அவங்க அவங்க கடைய மூடலாம், ஆனா நாம நம்ம கடைய மூட முடியாது. 8 வரைக்கும் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நித்யா நான் படிக்கும் டீ கடை நிகழ்ச்சியை நீங்க கேட்டே ஆகணும். ஏன்னா உங்களுக்கான சுவாரஸ்யமான தகவல்களும் நல்ல பாடல்களும் ஒரு தொகுப்பாக வழங்க நான் காத்துட்டு இருக்கேன். பாப்புலர் ஷட்டர் மூடிட்டாங்க, நாம ஷட்டரை திறந்துடலாமா? இது ஆரம்பமாயிடுச்சு. டீ கடை

வாழ்க்கையில ஒரு உந்துதல் இல்லாம இருக்கா? வேகமாக போய்கொண்டு இருக்கும் இந்த வாழ்க்கையில எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ ரீசெட் பொத்தான அழுத்துங்க. அவ்வப்போது இந்த மாதிரி பழைய நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ரீசெட் அப்படிங்கிற ஒரு முறையை நாம பின்பற்றி வரணுங்க. அடுத்து நான் வழங்கவிருக்கும் சில குறிப்புகளை நீங்க தனியாகவே சொந்தமாகவே நீங்க செய்ய வேண்டும். முதல் குறிப்பு இதுதாங்க. 30 நாட்களுக்கு எந்த ஒரு சர்க்கரையோ இனிப்பு நிறைந்த பானங்கள் உணவுகளை சாப்பிடாம இருங்க. இதனால உங்களுடைய தோல் சர்மம் நல்ல பளபளன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்து வரும் சவால்களை எதிர்நோக்கிறதுக்கு சக்தி கிடைக்குங்க. அடுத்ததாக அடுத்த 21 நாட்களுக்கு 3 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க சோர்வடையாம இருக்கணும்னா நிறைய தண்ணீர் குடிங்க. 3 லிட்டர் போதுமான அளவு. அதற்கு மேல நீங்க குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய தண்ணீர் குடிக்கிறதுனால உங்களுடைய செரிமான பிரச்சனைக்கும் நீங்க ஒரு நல்ல தீர்வை காண்பீங்க. உங்களுடைய வயிற்றுல தாங்க எல்லாமே இருக்கு. அதை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய கவனம், தூக்கம் இவை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது குறிப்பு ரொம்ப கஷ்டமானது, ஆனா உங்களால முடியும். 10 நாட்களுக்கு கைபேசிய தொடாம இருக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு அவசர தகவல்களோ அல்லது ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்க சொல்றதா இருந்தா கைபேசியை பயன்படுத்துங்க. இந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்றத ஒரு 10 நாட்களுக்கு நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், உங்க மனசும் சாந்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது குறிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. 3 மணி நேரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரங்களுக்கு நீங்க காணாம போயிருங்க. அதாவது யாரையும் தொடர்பு கொள்ளாதீங்க, யாரையும் சந்திக்காதீங்க, கைபேசி எடுக்காதீங்க. நீங்களே தனியாக முடிந்த அளவுக்கு ஒரு இயற்கை நிறைந்த ஒரு இடத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு சென்று நீங்க தனியாகவே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரம் காணாமல் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த குறிப்புகளை நீங்க சொந்தமாகவே தன்னந்தனியாக பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பழைய நிலை, அதாவது மீண்டும் சந்தோஷமாகவும் நீங்க எந்த திசை நோக்கி பயணிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிற மாதிரி இந்த குறிப்புகள் நிச்சயமா உங்களுக்கு உதவுங்க. போங்க, ஒரு ரீசெட் பொத்தான அழுத்துங்க. 70

0: கொள்ளை கடலால திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி
3: நவீன் வழங்கும்
5: இரவினில் ஆட்டம் இணையில்ல கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இணையில்ல கொண்டாட்டம்.
3: மறக்காம கேளுங்க. இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
6: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
3: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
6: நடக்கும்
3: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில் மத

0: டீ கடையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் சந்தைக்கு ஒரு பெண்மணி வராங்க நைட்டி அணிஞ்சுகிட்டு. சில நைட்டிகள் பாக்குறதுக்கு நல்லதான் இருக்கும்னு வைங்க, அது ஒரு டிரெஸ் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு இந்த மாதிரி சந்தைகள், அதுவும் குறிப்பாக இப்ப சந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலத்துல 80கள் 90கள் ஏன் அதற்கு முன்பே சந்தைகள்லாம் இப்ப NTUC ஃபேர் பிரைஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய அடுக்குமாடி கட்டடத்தின் கீழ் அப்படின்னு சொல்லும் போது போட்டுட்டு போகிறது வந்து தப்பே இல்லை. ஆனா இப்போலாம் சந்தைகள் எங்க இருக்கு, ஒண்ணு தனியார் வீட்டு மனைகளுக்கு, அதாவது இந்த மாதிரி கண்டோமினியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க ஒரு பெரிய ஒரு கடை தொகுதியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, அங்க வச்சிருப்பாங்க. அங்க பல பேர் வருவாங்கன்னு வைங்க, பக்கத்திலேயே பல காப்பி குடிக்கிற, அதுவும் ரொம்ப உயர்தர காப்பி குடிக்கிற சில கடைகள் இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு நைட்டி அணிஞ்சிட்டு செல்றது வந்து முறையான ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுவே நானாக இருந்தா நிச்சயமா நான் கொஞ்சம் சட்டையெல்லாம் மாத்திக்கிட்டு தாங்க போவேன், ஒரு ஜீன்ஸ் டீ சட்டை இந்த மாதிரி அணிஞ்சிட்டு நான் போவேன். எந்த நேரத்துல யார பாப்போன்னு தெரியாது பாருங்க. சில செய்திகள் வந்திருக்கின்றன, அவற்றை ஒவ்வொன்றாக நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்ம நந்தினி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம்.
1: மாலை வணக்கம் நித்யா, நந்தினி பேசுறேன்.
0: வணக்கங்க.
1: ஓகே, எனக்கு வந்து என்னோட அபிப்பிராயப்படி வந்து ஒரு கீழே உள்ள கடைக்கு போறதுக்கே வந்து நைட்டி போறது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அது எனக்கு அது பார்க்க வந்து அது சரியா படாது எனக்கு. ஏன்னா அது வந்து எப்பப்ப நம்ம போடணுமோ, லைக் இப்ப நீங்க வீட்டோடய இருந்தீங்கன்னா அது வேற கதை, இப்ப நைட்ல போடலாம், அதான் வீட்டோடய இருந்தால் போடலாம். ஆனா அது போட்டுட்டு வெளியே போறது பஸார் பக்கம் பாக்குறவங்களுக்கு வந்து அது ஒரு அவசர அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நிறைய பெண்கள் இதை தவிர்த்தா ரொம்ப நல்லது நித்யா.
0: ரொம்ப நன்றி நந்தினி, நீங்க மாறுபட்ட கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. அடுத்து நேர் ஷர்மிளா, புதிய நேயராக இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்து வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹலோ நித்யா, நான் ஷர்மிளா கதைக்கிறேன்.
0: வணக்கம்.
2: நானும் நிறைய இடங்கள்ல பாத்துருக்கேன், பொது இடங்கள்ல அப்படி நைட்டி போட்டு கொண்டு வர்றது எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்ல, அப்படி போட்டு வர்றது வழியில.
0: ஷர்மிளாவும் உடன்பாடு இல்லைங்கிறாங்க. நம்ம பரமேஸ் என்ன சொல்றாங்க?
3: வணக்கம் நித்யா, பரமேஸ்வரி பேசுறேன். கேட்டீங்களா, நான் அப்படித்தான் போவேன் நித்யா, இந்த பக்கத்துல கடைங்க அதெல்லாம் நைட்டி போட்டு தான் போவேன். அப்புறம் என் பையன் வந்து ஏசிட்டான், மம்மி என்ன நைட்டி போட்டு வரீங்க, லைக் அவர் வந்து தப்பா சொல்றேன், சே ஒரு இந்த இடத்துக்கு போகணும்னு கீழே, அது வேற கீழே பிளாக்கிங்க நீங்க போறீங்களா, அதுதான் அது கடைங்க போகும்போது நைட்டி போட்டு போது நல்லாவா இருக்கு. நான் சரி போட்டேன் என்ன, இல்லை இல்லை பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு, எந்தெந்த இடத்துக்கு என்ன நான் போகணும்னு இருக்கு, ஷார்ட்ஸ் டிஷர்ட்டு இல்லை நார்மல் வந்துட்டு நார்மல் ஒரு சிம்பிளான உடுப்பு நீங்க போட்டுன்னு போனா அது வேற, அது நைட்டி போட்டுடுங்க. ஸோ அன்னிலேருந்து நான் நைட்டி போறத நான் போட்டுட்டேன், ஐ மீன் கடைங்களுக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா அது பார்க்க அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், அது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி பரமேஸ், இதுவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்ம நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. ஆக இதனுடைய தீர்ப்பு தான் என்ன, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சில செய்திகள் காத்திருக்கின்றன நேயர்களிடம் இருந்து, அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து வானொலி பக்கமாகவே இருங்க, இது டீ கட்டை.
4: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
5: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணமிங்கே.
4: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
5: நடக்கும்
4: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
2: அது இல்லங்க,
3: கொஞ்சம்
2: சாப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
3: அது மட்டுமா?
2: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
2: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
3: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
4: நம்ம நவீன சிங்கப்பூர்ல வானளாவிய கட்டிடங்களும் இருக்கு, பல பண்ணைகளும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்து.
4: சிங்கப்பூரில் இருக்கும் ஒரே ஒரு ஆட்டு பண்ணைய பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். 1988 திறந்தாங்க இந்த ஆட்டு பண்ணைய. இந்த பண்ணையின் பெயர் ஹே டேவிஸ். நிச்சயமா உங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல அவங்களுடைய நண்பர்களோடும் ஆசிரியர்களோடும் போன அந்த அனுபவத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இந்த இடங்களுக்கு போனதில்லைன்னா நிச்சயமா நீங்க கூட்டிட்டு போனங்க. ஏன்னா சிங்கப்பூர்ல இயங்கும் ஒரே ஒரு ஆட்டு பண்ணை இந்த ஹே டேவிஸ் அப்படிங்கிற ஆட்டு பண்ணை தான். 30 வருடங்களுக்கு மேல இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஆட்டு பண்ணை சிங்கப்பூரின் ஒரே ஒரு ஆட்டு பண்ணை தாங்க. இது இவ்வளவு வருஷமா எப்படி பராமரிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற நல்ல தகவல்கள் உங்க பிள்ளைகள் மட்டும் இல்லாம நீங்களும் தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம ஆடுகளுக்கு தீனி போடுறது, ஆடுகளுக்கு பால் கறக்கிறது, ஆடுகளுக்கு எப்படி பால் எல்லாம் கறக்குறாங்க அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டு பண்ணைக்கு என்னுடைய மகனை கூட்டிட்டு போன ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடைச்சது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஆடுகளுக்கு தீனி போடுற அந்த ஒரு சமயத்துல ஆடுகள் எல்லாம் நல்ல சமத்தா ஒன்றின் பின் ஒன்றாக அவங்க வரிசை பிடிச்சிட்டு நிக்கிறத நீங்க பார்த்து வியந்து போவீங்க. இந்த ஆட்டு குட்டிகளுக்கு அப்படி ஒரு கட்டொழுங்குங்க. இது உங்க பிள்ளைகளோட நீங்க சேர்ந்து செய்யும் ஒரு நடவடிக்கை அப்படின்னா இந்த ஆட்டு பண்ணைக்கு நிச்சயமா நீங்க போகணும். ஹே டேவிஸ் இந்த பண்ணை 250 நியூ தியூ கிரசன்ட் இந்த பகுதியில இருக்கு. காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த பண்ணை உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். ஆடுகளுக்கு பால் கறக்கும் அந்த தருணங்களை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நீங்க கூட்டிட்டு போயிருங்க. உங்க பிள்ளைகள் ஆடுகளுக்கு தீனி போடணும், தங்களுடைய கையாலே ஊட்டி விடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னா நீங்க மதியம் 3 மணிக்குள்ள நீங்க சென்று விடணுங்க. சிங்கப்பூர்ல ஆடுகள் சுதந்திரமா மேயறத பாக்குறது ரொம்ப அரிது. இந்த மாதிரி கூட இருக்கா, ஆடுகளுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமா இது ஒரு நல்ல அனுபவமா இருக்குங்க.
6: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 96.8.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா?
1: அதுல இருந்து ஒரு பகுதி
2: கொண்டாட்டம்.
0: இன்று செப்டம்பர் மாதம் 16 புதன்கிழமை. இன்றைய நாள்ல உலகத்துல என்னென்ன நாட்டுல அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இன்டர்நேஷனல் டே ஃபார் த பிரசர்வேஷன் ஆஃப் தி ஓசோன் லேயர். அப்படா எவ்வளோ பெரிய ஒரு நாள். அதாவது நம்மளுடைய ஓசோன் படலத்தை பேணி காக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு வலியுறுத்தும் விழிப்புணர்த்தும் ஒரு தினம் இன்று. அடுத்து இன்றைக்கு பெட் ப்ராமிஸ் டே அனுசரிக்கப்படுது. நம்மள ஒரு சிலருக்கு பிராணிகள் இருக்கும், இந்த பிராணிகளை நம்ம எப்போதுமே நல்லபடியாக பார்த்துக்கணும், கைவிடக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதிமொழி நம்ம மேற்கொள்வோம்ல, அப்படிப்பட்ட ஒரு தினம் இன்று. ஏன்னா பிராணிகளை நம்ம எடுத்து வளர்த்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால பார்த்துக்க முடியலன்னா ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா அதை அப்படியே விட்டுறாங்க. அது நம்ம செய்யக்கூடாது. எப்போதுமே நம்மளுடைய பொறுப்புல அது இருக்கணும். நம்ம அது கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் அப்படின்னு வலியுறுத்தும் ஒரு தினம் என்று. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு கலெக்ட் ராக்ஸ் டே. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா கடற்கரைக்கு போகும்போது, எங்கேயாச்சும் காட்டுக்கு போகும்போது, ஒரு நல்ல கல்லை பார்க்கும்போது, சின்னதா ஒரு கூழாங்கல்லை பார்க்கும்போது அதை எடுத்து வைப்பாங்க, அதை சேகரிப்பாங்க. அது ஏன்னு எனக்கோ தெரியாது, ஆனா எனக்கும் ஒரு ஆசை உண்டு. அந்த கல்லை பார்க்கும்போது ஏதாச்சும் நல்ல ஒரு நேரத்தில் இருக்கும் போதோ, நல்ல ஒரு வடிவத்தில் இருக்கும் போதோ அது எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, முன்பு என்ன செஞ்சாருன்னா ஒரு கல்ல பிராணி ஆக்கினாரு, பெட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு கூழாங்கல்ல சின்னதா ஒரு மாக்கரை வச்சு ஒரு முகத்தை வரைஞ்சி இதுதான் என்னுடைய பெட் ராக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வளர்ப்பாரு சின்ன வயசுல. இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில கற்களை, கூழாங்கல் கற்களை சேமித்து வைக்கும் ஒரு தினம் இன்று. இறுதியாக இன்றைக்கு வேர்ல்ட் பாபர் டே அனுசரிக்கப்படுது. இந்த பாபர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்களே, இந்த முடித்திருத்தும் நபர்கள், நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஆண்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரு வேணாலும் போய் கேட்டு பாருங்க, ஒரு பாபர் கடைக்கு அவங்க போகும்போது என்ன தலையை அவங்க அடுகு வைக்கிறாங்க, அவங்க சிகை மொத்தம் நல்லபடியா அலங்காரம் செஞ்சிட்டாங்கன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சி உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேன். அப்படிப்பட்ட முக்கியமான நபர்களுக்கு இன்றைக்கு நம்ம வந்து அப்படிப்பட்ட முக்கியமான நபர்களை கொண்டாடும் ஒரு தினம் இன்று.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா?
2: அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம் இடைநிலா கொண்டாட்டம்.
1: அண்மையில சைமா விருதுகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. சைமா அப்படின்னு சொல்லும் போது சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ், தமிழ்ல சொல்லணும்னா தென் இந்திய அனைத்துலக திரை விருதுகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. யாருக்கு எந்தெந்த திரைப்படங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பெஸ்ட் லிரிசிஸ் அதாவது சிறந்த பாடலாசிரியர் விருது சாரதிக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு, நீலோத்தி பாடலுக்காக. அதற்கு பிறகு பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேல், சிறந்த பின்னணி பாடகர் விஜய் யேசுதாஸ் இறகே பாடலுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலியிலிருந்து, சிறந்த பின்னணி பாடகி ஸ்ருதி ஹாசன் விண்வெளி நாயகா தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து, பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் சிறந்த இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் டூட் திரைப்படத்திற்காக அவர் அந்த விருது பெற்றாரு. பெஸ்ட் டெபியூட்டன் ஆக்ட்ரஸ் சிறந்த புதுமுக நடிகை கயாடு லோஹா டிராகன் திரைப்படத்திற்காக, சிறந்த புதுமுக நடிகர் எல் கே அக்ஷய் குமார் சிறை திரைப்படத்திற்காக, சிறந்த புதுமுக இயக்குனர் அபிஷான் ஜீவின்

மகாதேவன் வென்றிருக்காரு. இப்படின்னு பல விருதுகள் இருக்கு, பல வெற்றியாளர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக தொடர்ந்து தரமான திரைப்படங்களை நமக்கு வழங்குவாங்க, தரமான நடிப்பை வழங்குவாங்க, தரமான இசையை வழங்குவாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். எல்லாருக்குமே மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: திங்கள்
2: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி,
0: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புண்ணு.

0: பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து பிளாயர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 96.8 இல்

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாபொலி 968. இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக பிரசன்னா மற்றும் குழுவினர் வாசித்திருக்கும் மோகன கல்யாணி ராகத்தில் சித்தி விநாயகம் ஒலியேறவிருக்கின்றது. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஏ கே கருணாகரன் அவர்கள் பாடியிருக்கும் ஜெகதீஸ்வரி, ராகம் மோகனம்.

பாவனம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 17 வியாழக்கிழமை, இவ்வருடத்தின் 260 நாள், ஆண்டு நிறைவு பெற 105 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 31 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுலாஹியர் மாதம் பிறை 5 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாட்டு பாடவா திரைப்படத்தில இருந்து இசைஞானி இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: வழிவிடு வழிவிடு வழிவிடு தேவி
0: வருகிறார்கின்றன. அது மட்டும் இல்ல, சுவாரஸ்யமான தகவல்கள் இருவருக்கு ஜோதி ஸ்தோபுஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபியும் பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவருக்கு டிக்டாக் லைஃப்ல நான் பரிசு கொடுக்க போறேங்க. எனவே அந்த பரிசை நீங்க வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்ல தனியா சஜினி ஒலிகூடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலை 8 மணிக்கு மேல டிக்டாக் லைவ் பக்கமா வந்துருங்க. சரி, செப்டம்பர் 16 முதல், அதாவது நேற்றுல இருந்து 18 வயதிற்கும் மேற்பட்ட சிங்கப்பூரர்கள் தகுதியான AI கோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோர்சஸ்ல அவங்க கலந்து கொண்ட பிறகு ஒரு பிரீமியம் AI கருவிக்கான 6 மாத சந்தாவை இலவசமா பெறுவார்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபங்க. மை ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இணையதளத்துக்கு போங்க. அங்க 200க்கும் மேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கோர்சஸ் உள்ளன. உங்களுக்கு பிடிச்சதுல பதிவு செய்யுங்க. அதுல கலந்து கொண்ட பிறகு உங்களுக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு இலவச சந்தா வழங்கப்படும். அவ்வளவுதாங்க. ஒவ்வொருவரும் ஒரு இலவச சந்தாவை மட்டுமே பெற முடியும். நீங்க வந்து ChatGPT+, Google AI Pro, Manus AI, Microsoft 365 Personal இப்படின்னு பல செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கான சந்தாவை இலவசமாக பெறலாம். இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் AI சந்தா திட்டத்தை பிரதமர் லாரன்ஸ் வாங் சமீபத்துல பட்ஜெட் 2026 அறிவிச்சிருந்தாரு. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறதுல உங்களுடைய நம்பிக்கையை நீங்க வளர்த்து கொள்ளவும், நீங்க AI திறன்களை பயிற்சி செய்யவும், அது மட்டும் இல்ல கற்ற திறன்களை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் இந்த திட்டம் உதவுகிறது. எனவே மறக்காம இந்த திட்டத்துல சேருங்க. உங்களுக்கான இலவச AI கருவிக்கான சந்தாவை பெற்றுக் கொள்ளுங்க. விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடலை நாம கேட்டுருவோங்க. திருச்சி லோகநாதன் பாடியிருக்கும் பாடலை நாம அடுத்து கேட்க போறோம். கடவுளின் குழந்தை திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை மனு விரும்பி கேட்டிருந்தாரு. அதனை தொடர்ந்து நாம EM ஹனிஃபா பாடியிருக்கும் பாடலையும் கேட்க போறோங்க. இஸ்மாயில் விரும்பி கேட்ட பாடலும் உங்களுக்காக ஒளியேறவிருக்கின்றது. எனவே பாடல்களை கேட்டு மகிழுங்கள், என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி 968 கேட்டாலே பரவசம்.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்
2: மில்கி மிஸ்ட். மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
2: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
3: மில்கி மிஸ்ட் தயிர்
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்க கிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். காலை 6:22 ஆகிவிட்டது. அன்பின் அலைகள் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. லதா ரஜினிகாந்த் பாடியிருந்த அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க பிரிய லதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் ஒளியேறவிருக்கின்றது. இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
1: உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் புகிச்சேமா ரோடு கவனா ரோடிற்கு பிறகு 3rd தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. சிட்டி இஐ நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
8: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே. சிங்கப்பூர்ல இருந்து பிரான்சுக்கு நாம பயணம் செய்யும் பொழுது விமானத்துல என்னால ரொம்ப நேரத்துக்கு அமர்ந்திருக்க முடியாதுங்க. எப்படா வரோம், எப்படா வரோம், எப்படா நம்ம தரையிறங்குவோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 21 மருத்துவ மாணவர் கிளெமெண்ட் லசரினி என்ன செஞ்சிருக்காருன்னா, பிரான்ஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு மிதி வண்டியில பயணம் செஞ்சிருக்காரு. ஆமாங்க, அவரு 8 பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பிப்ரவரி மாதத்துல அவருடைய பயணம் தொடங்கியது. செப்டம்பர் 14 தேதி சிங்கப்பூரில் அந்த பயணம் முடிவடைந்தது. ஒவ்வொரு நாளும் சுமார் 10 நேரத்துக்கு அவர் மிதிவண்டியில பயணம் செய்வாராம். ஒவ்வொரு நாளும் சுமார் 10 நேரத்திற்கு அவர் மிதிவண்டியில பயணம் செய்வாராம். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா போக போக பழகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு கிளெமெண்ட். இந்த பயணத்துக்காக நான் எந்த தயாரிப்பு வேலைகளையும் ஈடுபடல, பல புதிய மக்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன், புதியவற்றை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பல இயற்கை வளங்களுக்கு இடையே பயணம் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு கிளெமெண்ட். அது மட்டும் இல்ல, வர வழியில தெரியாத நபர்கள் அவங்களுடைய அன்பையும் கருணையும் என் மேல காட்டுனாங்க, இது இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு 21 மருத்துவ மாணவர் கிளெமெண்ட். என்னால ஒரு விமானத்திலேயே அமர்ந்திருக்க முடியல, ஆனா இந்த மாணவர் துணிச்சலோடு விடாமுயற்சியோட நான் இந்த பயணத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மிதிவண்டியில அமர்ந்து 10 நேரத்திற்கு அவர் பயணம் செய்து அவருடைய கொள்கையை அவர் அடைஞ்சிருக்காரு. கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஒரு நாள் எனக்கும் வாய்ப்பு கிடைச்சா நானும் கண்டிப்பா செய்வேங்க. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பா செய்யணும்.

0: வாழ்க்கை அலைகள் மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்தில இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியிருந்த இரு பாடல்கள் உங்களுக்காக
1: ஒலித்தனில் போக்குவரத்து நிலவரம்
0: வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் புக்கெட்டிமா ரோடு கெவனா ரோடிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
7: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
6: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
7: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
6: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
7: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
8: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோட நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்றை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. அதாவது நாம ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய கனவுகள், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லுவோம். அவங்க வந்து உடனடியாக, இது உன்னால செய்ய முடியுமா, இது எவ்வளவு பெரிய கனவா இருக்க, உன்னால செஞ்சிட முடியுமா, முடிச்சிட முடியுமா, அடைய முடியுமா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களையே குழப்பத்துல ஆழ்த்திருவாங்க. இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து நீங்க தூர கூடாதுங்க, பக்கத்திலேயே வச்சிருக்கணும். உங்களுடைய கனவை அடைய நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏ வழி தனி வழி அப்படின்னு சொல்லி உங்க பாதையில நீங்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வானம் உங்களுக்கு வசப்படுறத அவங்க கண்கூடா பார்ப்பாங்க.

0: வானம் வசப்படுமே திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஸ்ரீனிவாஸ் டிமி. அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. வானம் வசப்படுமே அப்படின்னு சொல்லும் பொழுது வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். எப்படிங்க, இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழைங்க. 6334-1055-633-410-55.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: ஆரோக்கிய குறிப்பு.
5: அறுசுவை உணவு அப்படிங்கிறது நம்முடைய இந்திய பாரம்பரிய உணவுல ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஆனா அது சுவைக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 6 சுவைகள் உள்ளன. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு, இப்படின்னு ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு பயன் உள்ளது. இனிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய உடலில் உள்ள திசுக்களை வளர்க்கவும் நரம்புகளை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது. புளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இது உங்களுடைய செரிமானத்தை தூண்டி இதயத்தை வலுப்படுத்துகிறது. உப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இது உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஊக்குவித்து சுவையை சமநிலைப்படுத்துகிறது. கசப்பு உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியமான சருமத்தை ஊக்குவிக்கிறது. இப்ப காரம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய உடல் எடையை குறைக்கவும் தசை வலியை போக்கவும் உதவுகிறது. துவர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நீரை உறிஞ்சி டிஷ்யூக்களை இறுக்கமடைய செய்கிறது. அப்படின்னா இப்படி ஒவ்வொரு நாளும் அறுசுவை விருந்த நீங்க உட்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும் அப்படின்னு நான் சமீபத்துல படிச்சிருந்தேன். இத உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நான் சொல்லிட்டேன், சமச்சீரான ஒரு அறுசுவை விருந்த ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு கூறப்படுகிறது. ஆனா ரொம்ப முக்கியமா, எதை உட்கொள்வதாக இருந்தாலும் முதல்ல ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு உட்கொண்ட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.

0: விஜய் ஆண்டனியின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. சலீம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல பிரபு பண்டாலா பாடியிருந்தாரு. அதற்கு முன்பு வேலாயுதம் திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டிருந்தீங்க. ஹரிச்சரன், மதுமிதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக உயிரே திரைப்படத்தில இருந்து இந்த பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. போக்குவரத்து
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. 3.75 விழுக்காடாக இருந்த வட்டி விகிதம் தற்போது 4 விழுக்காட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வட்டி விகிதங்களை குறைத்துக் கொள்ளும்படி அதிபர் டிரம்ப் கேட்டுக்கொண்டதையும் மீறி அவை உயர்த்தப்பட்டுள்ளன. பணவீக்கத்தை குறைக்க அது உதவும் என்று கருதப்படுகிறது. மத்திய வங்கி தலைவர் கெவின் வாஷ் இந்த முடிவு சிரமமான ஒன்று என்றாலும் தேவையானது என்று கூறியுள்ளார். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். தொழில்நுட்ப நிறுவன தலைவர்கள் முன்வைத்த அக்கறைகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்த பிறகு திரு குட்டரஸின் கருத்து வந்துள்ளது. அதிவேக வளர்ச்சி கண்டுவரும் AI தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை புறக்கணிக்கக்கூடாது என்றார் அவர். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறுகிறது. கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துவது பற்றி உலக தலைவர்களுடன் கலந்து பேசவிருப்பதாக திரு குட்டரஸ் சொன்னார். ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை தனது சிறப்பு உறுப்பினராக்கும் சாத்தியத்தை ஆராய்கிறது. அத்தகைய இடத்தை பெறும் முதல் நாடாக கனடா திகழும். ஒன்றியத்துக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவை அது வலுப்படுத்தும். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மக்கானி வரவேற்றுள்ளார். திரு கானி ஐரோப்பாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இதுகுறித்து அறிவிக்கப்பட்டது. கல்வி அமைச்சு வகுப்பறைகளையும் கற்பித்தல் முறைகளையும் மாற்றியமைக்கும் புதிய ஆய்வை அடுத்த ஆண்டு முதல் மேற்கொள்ளவிருக்கிறது. அதற்கான முன்னோடி திட்டம் 6 பள்ளிகளில் இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட சிறிய வகுப்புகளால் மாணவர்கள் பலனடைவார்களா என்பது உள்ளிட்ட பல அம்சங்கள் ஆராயப்படும். வகுப்பு நேரத்துக்குப் பின் ஆசிரியர்களின் வேலையை குறைக்கவும் முயற்சி எடுக்கப்படுவதாக திரு லீ கூறினார். ஈஸ்ட்கோஸ்டில் அமையவுள்ள லாங் ஐலண்ட் நிலமீட்பு திட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய நீண்டகால தாக்கத்தை குறைக்க அதிகாரிகள் வழிகளை ஆராய்ந்து வருகின்றனர். எதிர்கால கரையோரத்தில் புதிய இயற்கை வாழ்விடங்களை உருவாக்குவது அவற்றில் ஒன்று. பவளப்பாறைகளையும் கடற்புல்லையும் முன்கூட்டியே வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டுமா என்பதும் ஆராயப்படும். சீனாவின் பிங்லோ கால்வாய் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. கால்வாயின் நீளம் 134 கிலோமீட்டர். அதை கட்ட 4 ஆண்டுகள் எடுத்தன. சீனாவை அனைத்துலக கப்பல் போக்குவரத்து பாதைகளுடன் இன்னும் விரைவாக இணைக்க புதிய கால்வாய் உதவும் என நம்பப்படுகிறது. இதுவரை சீனாவின் தென்பகுதி நீர்நிலைகளில் உள்ள சரக்கு கப்பல்கள் கிழக்கே 100 கிலோமீட்டர் தூரம் சென்று கடலை அடைய வேண்டியிருந்தது. புதிய கால்வாய் மூலம் கப்பல்கள் நேரடியாக தெற்கு நோக்கி செல்லலாம். காசாவில் சேதமுற்ற குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்ததில் 20 பேர் மாண்டனர். அவர்களில் 5 சிறுவர்கள். 100 அதிகமானோரை காணவில்லை. அந்த 6 மாடி கட்டடம் காசா சிட்டியின் டல் அல் ஹவா பகுதியில் இருந்தது. இஸ்ரேலின் தாக்குதல்களில் அது சேதமானது. கட்டடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தங்குவதற்கு வீடோ கூடாரமோ இல்லாததால் குடியிருப்பாளர்கள் வேறு வழியின்றி கட்டடத்தில் இருந்தனர். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை அதிகாரிகள் உயர்த்தியுள்ளனர். மேலும் 1000 பேர் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பேரிடரில் நேபாளத்தையும் சீனாவையும் சேர்ந்த மொத்தம் 1446 பேர் மாண்டனர். காணாமல் போனோர் எண்ணிக்கை இப்போது 6669 இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தகவல்களை திரட்டி சரிபார்த்த பின்னர் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது. பிரான்சில் கோடைக்கால வெப்பத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8000 தொடலாம் என்று கணிக்கப்படுகிறது. 1900 ஆண்டிலிருந்து ஆக கடுமையான கோடைக்காலத்தை பிரான்ஸ் எதிர்கொண்டுள்ளது. முன்னர் வெளியிடப்பட்ட மதிப்பீட்டை உண்மை நிலவரம் மிஞ்சிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ளும் ஆற்றல் பிரான்சின் உள்கட்டமைப்புக்கு இல்லை என்பதை இது புலப்படுத்துவதாக கூறப்படுகிறது.
3: சொல்லும் பொருளும் எபிடெமிக் பெருந்தொற்று. வருங்காலத்தில் உருவாகும் எந்த ஒரு பெருந்தொற்றையும் எதிர்கொள்ள உலக நாடுகள் இப்போதே தயாராகின்றன. எபிடெமிக் பெருந்தொற்று.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
5: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD. டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள். இலவச ஒகாவா பயோவிஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள். இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
7: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
6: விலை
7: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
8: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348 2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர் புஷ்ப

வணக்கம் சிங்கை, உங்களுக்கு அங்க நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. மால்குடி சுபா பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக இந்த இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன.

0: வண்டி பாடல் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது. ஓஜிதாஸ் கேஷ் வில்லன்ஸ் ஷாமினி அந்த பாடலோட இன்னும் கொஞ்சம் நேரத்துல வர இருக்காங்க. பாடலும் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வரங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
7: வாங்கவும் பொருத்தவும்
6: தள்ளுபடிகளையும் தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.
0: தேசிய சமூக சேவை மன்றத்தின் நன்கொடை அமைப்பான கம்யூனிட்டி செஸ் எனப்படும் சமூக உண்டியலும் மண்டாய் வனவிலங்கு குழுமமும் இணைந்து நம்ம வசதி குறைந்த குடும்பங்களுக்கு வனவிலங்கு பூங்கா, அதாவது சிங்கப்பூர் ஜூக்கு போக கூடுதல் வாய்ப்பை வழங்கவிருக்கின்றன. நேற்று செப்டம்பர் 16 சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டத்தில் கையெழுத்தான பங்காளித்துவத்தின் கீழ் சமூக சேவை அமைப்புகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 50,000 இலவச நுழைவு சீட்டுகள் வரை வழங்கப்படும். வசதி குறைந்த குடும்பங்களுடைய நல்வாழ்வுக்கும் கற்றலுக்கும் ஆதரவளிக்கத்தான் இந்த திட்டத்தை அவங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதன் வாயிலாக அதிகமான குடும்பங்கள் ஒன்றா நேரத்தை செலவிட்டு குடும்ப பிணைப்பை வலுப்படுத்தவும் புதியவற்றை கற்றுக்கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையுது. நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் உள்துறை சமுதாய குடும்ப மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் திரு கோ பேமிங். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்டணம் செலுத்தும் பொழுதுபோக்கு சுற்றுலா நடவடிக்கைகளில் வசதி குறைந்தோரும் ஈடுபட வாய்ப்பளிப்பது இந்த பங்காளித்துவத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வசதி குறைந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தியா அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து பல சுற்றுலா தலங்களை வந்து சுற்றி பார்க்கவும் நம்ம சிங்கப்பூர் வனவிலங்கு பூங்காவிற்கு செல்லவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை ஈடு கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை சிங்கப்பூர்.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: சிங்கப்பூரை சேர்ந்த யூஜின் டே அப்படிங்கிற சுற்றுலா வழிகாட்டி, அதாவது டூரிஸ்ட் கைட், அவரு வித்தியாசமான முறையில சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்யறாரு. அது என்ன? உங்களுடைய பதில்களை இப்பவே 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. சிங்கப்பூரை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி யூஜின் டே சுவாரஸ்யமான சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்யறாரு. அவை என்ன?

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. கேஜே ஜேசுதாஸ் பிசுசிலா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு சந்திரபோஸின் இசையில் மனிதன் திரைப்படத்தில இருந்து கேஜே ஜேசுதாஸ் சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி ஒருவருக்கு பரிசா காந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சற்று முன்பு சொல்லியிருந்தேன். ஒரு கேள்விய நான் கேட்டிருந்தேன். சிங்கப்பூரை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி யூஜின் டே, அவரு சுவாரஸ்யமான முறையில சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்யறாரு, அது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல நேயர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, ஆனா சரியான பதிலை ஒரே ஒரு நேயர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்றா மங்களம். வாழ்த்துகள். சரியான பதில் என்னவென்றால், சிங்கப்பூரை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி யூஜின் டே, அவர் வந்து இருண்ட டூரிசம், அதாவது டார்க் டூரிசம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான முறையில் அவர் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்கிறாரு. சரி, இந்த யூஜின் டே தான் யாரு? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூஜின் டே 2015 சூப்பர் நேச்சுரல் கன்ஃபெஷன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருந்தாரு. அது அபார வெற்றியை கண்டது. அதுக்கப்புறம் 2023 ஹாண்டிங் ஹெரிடேஜ் டூர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கினாரு. அவர் வெளியிட்ட புத்தகம் அமானுஷ்யத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குனுச்சு. அதுக்கப்புறம் யூஜின் என்ன நினைச்சாருன்னா, சிங்கப்பூர் பேய் கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற இடங்களுக்கு நம்ம மக்களை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் 2023 அவருடைய முதல் சாங்கி திகில் சுற்றுலாவை நடத்தினாரு. ஆனா அவருக்கு தெரியாதது என்னன்னா, சிங்கப்பூர்ல சட்டப்படி உங்களுக்கு உரிமம் இல்லைன்னா நீங்க சுற்றுலா நடத்த கூடாது. அப்படி சுற்றுலா நடத்தினீங்கன்னா அது சட்டவிரோதமானது. இதனாலேயே உரிமம் இல்லாம ஒரு சுற்றுலாவை நடத்தியதற்காக யூஜினுக்கு ஒரு அபராதம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் நம்பிக்கையை கைவிடல. உடனடியா என்ன செஞ்சாரு, சுற்றுலா வழிகாட்டி ஆவதற்கான 9 படிப்பில் சேர்ந்து அவருடைய உரிமத்தை பெற்றாரு. இதன் வாயிலாக யூஜின் டே சிங்கப்பூரின் முதல் உரிமம் பெற்ற இருண்ட சுற்றுலா வழிகாட்டி ஆனாரு. அதாவது சிங்கப்பூரின் முதல் உரிமம் பெற்ற டாக் டூரிசம் கைட். திகில் அமானுஷ்ய சக்தி அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரவிஜி தான் ஞாபகத்துக்கு வராது. இதை பத்தி நம்ம ரவிஜி என்ன நினைக்கிறாருன்னு நாளைக்கு நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன். சரியா?
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE TPE எக்ஸிட் அங்கேயும், PIE நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி எக்ஸிட்டுக்கும் KJEக்கும் இடப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ள தள்ள தள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து

0: இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வாறு நட்சத்திரம் நவரச நாயகன் கார்த்திக் அவர் நடித்திருந்த இரண்டு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. சிற்பியின் இசையில் மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கிருஷ்ணச்சந்தர், சுவர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பொன்னுமணி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேர்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட டிக்டாக் லைஃப்ல இணைய போறேங்க. நீங்களும் அங்க வந்து என்னோடு இணைந்து நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க உங்களுக்கு ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்தா காஃபி பரிசா நான் கொடுக்க போறேங்க. ஆனா முக்கியமான குறிப்பு என்னவென்றால், கேள்வி டிக்டாக் லைஃபில் மட்டும்தான் இடம்பெறும். எனவே கேள்வியை கேட்டு நீங்க பரிசு வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க டிக்டாக் லைஃப் பக்கமா வரணும். சரியா, டிக்டாக் லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது மீடியா கார்ப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் லைஃப் பக்கம். இப்பவே வந்து இணைஞ்சிருங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை 8 மணி செய்திகள் இடம்பெற செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: BKE-ஐ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 exit அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. PIE-ஐ நோக்கி செல்லும் KJE Chuachukang Drive-ற்கு முன்பும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE TPE exit அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
8: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
9: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-9075.
0: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ப் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள AGM-ல் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD. டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள். இலவச ஒகாவா பயோவிஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள். இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 ஆண்டிலிருந்து முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. 3.75 விழுக்காடாக இருந்த வட்டி விகிதம் தற்போது 4 விழுக்காட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வட்டி விகிதங்களை குறைத்துக் கொள்ளும்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக் கொண்டதையும் மீறி அவை உயர்த்தப்பட்டுள்ளன. பணவீக்கத்தை குறைக்க அது உதவும் என்று கருதப்படுகிறது. மத்திய வங்கி தலைவர் கெவின் வாஷ் இந்த முடிவு சிரமமான ஒன்று என்றாலும் தேவையானது என கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை தனது சிறப்பு உறுப்பினராக்கும் சாத்தியத்தை ஆராய்கிறது. அத்தகைய இடத்தை பெறும் முதல் நாடாக கனடா திகழும். ஒன்றியத்துக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவை இது வலுப்படுத்தும். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மார்க் கானி வரவேற்றுள்ளார். திரு கானி ஐரோப்பாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின்போது இதுகுறித்து அறிவிக்கப்பட்டது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பேச்சுகள் சென்ற மாதம்